நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 அஸ்வின மாதம் 14 தேதி 2026 ஆண்டு அக்டோபர் திங்கள் 6 நாள் இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 54 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நாளொரு குரல். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஈகை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், பொருள் வேண்டும் என்று இறந்தவன் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும், அதாவது இரத்தலை போலவே இறந்து கேட்கப்படுதலும் துன்பமாகும். ஆம்நேயர்களே, பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இரத்தலை போலவே இறந்து கேட்கப்படுதலும் துன்பமானது. 224வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. நேர்களை, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனித்தனம் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ச அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறை நிறைவு பகுதி, காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் உரையாடுபவர்கள் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக

ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் நம் கால்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் உயிர் உலகம் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே தகவல் தொடர்பில் ஏற்படும் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் சமூக நலப்பணி அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிதல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகரோலா 8:02 8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதகம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. காலை 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுயிர் காப்போம். நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். பகல் 12:00 கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட சித்திரத்தின் நிறைவு பகுதி அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:40 பன்னிசை மாலை டி வி சுந்தரவெளி அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் மாக்ஸின் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபே எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர்ஜே பி ஆனந்தி. இந்த இரு நிகழ்ச்சிகளும் 102.8 எஃப்எம் ரெயின்போவிலும் இதே நேரத்தில். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை 2:55 வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ஏ நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4:00 ஞான ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம். இயக்கம் பி மாதவன். 5:00 பொன்மாலை பொழுதில் கனவு என்கின்ற தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி. மாலை 6:00 6:10 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் தேனி வளர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்புண்டி மோகன்தாஸ் அவர்களுடைய நேர்முகம் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்தி ஆகியவை இடம்பெறும் நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பகல் 2:03:05 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டோம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 இனிய நேரம் நேரலியில் இணைகிறார் ஆர்ஜே ஜீவிதா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போம் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நேரலியில் விளக்கம் அளிக்கிறார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மயக்கவியல் மற்றும் வழி மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுப்பலட்சுமி சுந்தரம் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 6:10 வரை நம்மை சுற்றி நேரலை.

0: PMIST. Jammu and Kashmir is likely to witness light snowfall and rain over higher reaches from today to October 10th. According to Meteorological Department, J&K will witness thunderstorms, gusty winds and scattered rainfall in the next few days. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
3: சங்க காலத்திற்கு பிந்தைய சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களின் தொகுப்பே 15 கீழ்கணக்கு நூல்கள். இந்நூல்கள் அனைத்தும் மனித சமுதாயம் செம்மையாக வாழ்வதற்கும் அறவழியில் நிற்பதற்கும் தேவையான வாழ்வியல் நெறிகளை போதிக்கின்றன. இந்த 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக திகழும் சிறப்புமிக்க நூல் திருக்கடுகம். இந்நூலை இயற்றியவர் நல்லாதனார் எனும் புலவர். திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரமான மருந்து பொருள். மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 மூலிகைகளின் கலவை உடலின் நோயை போக்குவது போல, திரிகடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 3 அறக்கருத்துக்கள் மனித மனத்தின் அறியாமை மற்றும் அறியாமையால் ஏற்படும் பிணிகளை போக்குகின்றன. புகழின் போது அடக்கமும், தூற்றுதலின் போது பொறுமையும், உதவி செய்வதில் பிரதிபலன் கருதாமையும் ஆகிய இந்த 3 பண்புகளையும் தன்னுள் கொண்டு வாழ்வதே ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் உண்மையான பெருமையையும் ஆளுமையையும் தரும் என்பதை பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேனார் திறன் வேறு கூறின் பொறையும் அறவினையை கார் ஆண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. அதாவது பிறர் நம்மை போற்றி புகழும் காலத்தில் அகந்தை கொள்ளாமல் அடக்கத்தோடு நாணம் கொள்வதும், நம்மை பிடிக்காதவர்களோ அல்லது எதிரிகளோ நம்மை பற்றி தவறாகவும் இழிவாகவும் பேசும்போது கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பதும், முகில் எவ்வாறு எந்த பிரதிபலனும் கருதாமல் உலகிற்கு மழையை பொழுகின்றதோ அதுபோல எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் அறச்செயல்களை செய்வதும் ஆகிய இந்த 3 குணங்களையும் தன்னுள் கொண்டு வாழ்ந்த மாபெரும் வரலாற்று கதாபாத்திரமான வேல்பாரி அவர்களின் வாழ்க்கையோடு இப்பாடலை ஒப்பிட்டு நோக்கலாம். சங்க காலத்தில் பரம்பு மலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வேல்பாரி கொடைக்கும் பெருந்தன்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு குறுநில மன்னர். திருக்கடுகப் பாடல் கூறும் 3 குணங்களும் பாரியின் வாழ்க்கையில் எவ்வாறு மிளிர்கின்றன என்பதை பார்ப்போம். புகழுக்கு நாணுதல் எனும்போது பாரியின் கொடை திறமையையும் பரம்பு நாட்டின் வளத்தையும் பற்றி புலவர்களும் சான்றோர்களும் நாள்தோறும் புகழ் பாடினார்கள். கபிலர் போன்ற பெருமக்கள் பாரியின் அவைக்கு வந்து எல்லா புகழும் உமக்கே உரியது என்று பாடியபோது பாரியோ சிறிதும் தலைகணம் கொள்ளவில்லை. யான் செய்வது மாபெரும் சாதனை அல்ல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய எளிய கடமையே என்று கூறி முகத்தில் புன்னகையோடும் அடக்கமான நாணத்தோடும் தலைவணங்கி நிற்கக்கூடிய பண்பை வெளிப்படுத்தினார். பாரியின் புகழும் செல்வாக்கும் நாடெங்கும் பரவியதைக் கண்டு பொறாமை கொண்ட தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பரம்பு மலையைச் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டார்கள். பாரியைப் பற்றி வஞ்சகமான வதந்திகளையும் இழிவான பழிச்சொற்களையும் பரப்பினார்கள். ஆயினும் பாரி அந்த பழிச்சொற்களுக்கு அஞ்சி விழவுமில்லை, ஆத்திரப்பட்டு தன் நிதானத்தை இழக்கவும் இல்லை. பகைவர்களின் தூற்றுதலை பெருந்தன்மையோடு பொறுத்துக்கொண்டு அற வழியிலேயே நின்று தன் மலையைக் காக்கும் சாந்தமான பொறுமையை வெளிப்படுத்தினார். வானத்தில் பொழியும் மழையானது இந்த நிலம் நல்ல நிலமா, இது தனக்கு மீண்டும் ஏதேனும் தருமா என்று கணக்கு பார்ப்பதில்லை. அதுபோலவே பாரியின் காராண்மை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாள் பாரி வேட்டையாடி திரும்பும்போது பாதையோரத்தில் ஒரு முல்லை கொடி பற்றி படர்வதற்கு கொம்பின்றி வாடி கிடந்ததைக் கண்டார். சற்றும் யோசிக்காமல் தான் ஏறி வந்த விலைமதிப்பற்ற தங்கத் தேரையே அந்த முல்லை கொடிக்கு ஒதுக்கிவிட்டு நடந்தே சென்றார். ஒரு சிறிய கொடிக்கு தேரை கொடுப்பதால் பாரிக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? எதுவுமில்லை. பிரதிபலன் கருதாது பொழியும் மலையைப் போன்ற கொடை உள்ளமே காராண்மையாகும். திரிக்கடுகம் சுட்டிக்காட்டும் இந்த 3 உயர்ந்த குணங்களும் புகழின் போது அடக்கம், தூற்றுதலின் போது பொறுமை, பிரதிபலன் கருதாத அறச்செயல் வேல்பாரியின் வாழ்க்கையில் முழுமையாக மிளர்ந்ததை நாம் உணர முடிகிறது. நமது அன்றாட வாழ்க்கை

0: இலும் பிறர் நம்மை புகழும் போது தலைக்கணம் கொள்ளாமலும் யாரேனும் நம்மை பற்றி தவறாக பேசினால் பொறுமையை கடைபிடித்தும் இயன்றவரை பிரதிபலன் பாராமல் பிறருக்கு உதவியும் வாழ்வதே உண்மையான பெருமை என்பதை இப்பாடலும் வேள்பாரியின் வரலாறும் நமக்கு உணர்த்துகின்றன. இனிய சொற்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் நம் நெஞ்சில் ஏந்துவோமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. ஒவ்வொரு நாளையும் நம்முடைய நாள்களாக மாற்ற இறை நம்பிக்கையோடு இந்த நாளை வரவேற்போம். இது தெய்வீக ராகம். தொடக்கமாக சௌமியா பாடிய பாடல்.

கந்தனின் சங்கீத நாதங்கள் கேட்டோம். நேரம் 6:22:41. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக விமலா டைட்டஸ் குழுவினரோடு.

தேவன் விரும்பிய நாமங்கள் நம்பிக்கையோடு தொழுதோம் பாடல் வழி. நேரம் 6:26. அடுத்ததாக எஸ் சரளா பாடியது.

தமிழ் அமுதாய் வந்தது வேலனின் திருமுக காட்சி. கந்தனின் கருணையாகவே வந்த இந்த பாடலோடு தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது.

的。நேர்களை சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது aiarpondi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 19 நாள் செவ்வாய்க்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் இது.

0: காத்த முத்து, கழுத்துல போட்டிருக்கிற மூணு கோடு சைனை கைட்டு போயிட்டு போயிடு.
1: யாரு இது? யாரு யாரு யாரு?
0: நான் தான் சுடுகாட்டு பேய்.
1: என்னது பேயா? எங்க குரல் மரத்து மேல இருந்து கேக்குது. கிளவேற ஆடுது.
0: காலையிலேயே
1: ரொம்ப பயமுறுத்தி விட்டப்பா.
0: இறங்கி கீழே வரான்.
1: வாப்பா வாப்பா.

0: ஆ, உட்காருப்பா.
1: காத்து முத்தா, அதான் நேத்து பண்ண குட்டையில மீன் வளர்த்த பத்தி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தா. மீன் குட்டையில மீன்களுக்கு நோய் வந்தா என்ன பண்ணலாம்னு கேட்டா, அதுக்குள்ளே அவசர வேலைன்னு கிளம்பிட்டப்பா. நீ இன்னைக்கு சொல்லுப்பா அதை பத்தி விவரமா.
0: சொல்றேன் கருத்த முத்த, மீன் சுணக்கமா இருக்குதுன்னு வச்சுங்க. அப்புறம் ஒரு மீன் அப்படியே எடுத்து பார்த்தோம்னா செதில் உதிர்ந்து போயிருந்ததுன்னா அந்த மீன்களுடைய உடம்புல பேனு இல்லைன்னா ஒட்டுண்ணி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் தென்பட்டுச்சுன்னா நாம் என்ன செய்யணும்னா, ஒரு பிளாஸ்டிக் கேனு அதில் ஒரு 50 லிட்ரு தண்ணி, ஒரு 2 கிலோ மஞ்சத்தூள், ஒரு 20 கிலோ சுண்ணாம்பு,
1: சரி,
0: ஒரு 20 கிலோ கல் உப்பு, இதெல்லாம் கலந்து குளம் முழுவதும் பரவலாக நம்ம தெளிச்சு விடணும். குஞ்சுகள் விட்ட 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம தண்ணியில் வந்து அந்த பிளாங்டன் அது குறைய ஆரம்பித்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் 1 டன் ஈர சாணத்தை நம்ம திருப்பி கரைச்சி விடணும். 3 இல்லைன்னா 4 நாளில் அந்த பைட்டோ பிளாங்டன் அளவு கொஞ்சம் அதிகரிக்கும். தண்ணி வந்து கிளிப்பச்சை நிறத்தில் இருந்ததுன்னா பிளாங்டன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி நாம் சாணத்தை விட்டும் பிளாங்டன் சரியாக உருவாகலை அப்படின்னா 20 லிட்ரு தண்ணீரில் 10 கிலோ கடலை புண்ணாக்கு, இதை ஊற வச்சு ஒரு கரைசல் மாதிரி தயார் பண்ணி குளம் முழுவதும் அதை பரவலாக ஊட்டணும்பா. இப்படி செஞ்சோம்னா நல்ல

0: முறையில் மீன்கள் வளர்ந்து நமக்கு லாபம் கொடுக்கும், நோய் நொடி எதுவும் இருக்காது.
1: மீன் நல்லா பெருசு பெருசாக இருக்கும்.
0: ஆமாம்ப்பா, இந்த மாதம் ஒரு முறை சாணம் கரைக்கிறது, போதுமான அளவுக்கு பிளாங்டன் உருவாகவில்லை அப்படின்னா கடலை புண்ணாக்கு கரைசல் கலப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தண்ணியில் கால்சியம் அளவை அதிகரிக்க மாதம் ஒரு முறை ஒரு 25 கிலோ கல் சுண்ணாம்பு, இதை தண்ணியில் அப்படியே கரைச்சி விடணும்.
1: சரி சரி சரி.
0: 5-6 மாதங்களில் நம்ம மீனை பிடிச்சி விற்பனை செய்யலாம். மீனெல்லாம் பிடிச்சி முடித்த பிறகு குளத்தில் தண்ணி எல்லாம் வெளியே

0: இதை தண்ணியில் அப்படியே கரைச்சி விடணும்.
1: சரி சரி சரி.
0: அஞ்சாறு மாதங்களில் நம்ம மீனை பிடிச்சி விற்பனை செய்யலாம். மீனெல்லாம் பிடிச்சி முடித்த பிறகு குளத்தில் தண்ணி எல்லாம் வெளியேற்றிட்டு குளத்தை ஒரு 10 நாள் காய போட்டு அப்புறம் திரும்பவும் குளத்தை நல்லா தயார் பண்ணி அடுத்த மீன் குஞ்சுகளை நம்ம விடுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும்.
1: அந்த தண்ணிய ஆத்துக்கு பாச விடலாமா?
0: எப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வயல் நெல் வயலோ கரும்பு வயலோ இல்லை வாழைத்தோட்டமோ, அதுக்கு இந்த தண்ணியை நம்ம பாய்ச்சினோம்னா இந்த தண்ணியில் அந்த மீன்களுடைய கழிவுகள்லாம் கலந்துருக்கும் இல்லையா, அது அருமையான சத்தா மாறி நமக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கும்பா.
1: பயிரெல்லாம் எதுவும் கெட்டுறது இல்ல?
0: ஒன்றும் கெட்டு போகாதுப்பா. விளைச்சல் அமோகமாக இருக்கும், நமக்கு நல்ல லாபம் தரும்.
1: பரவாயில்லையா. காத்துமுத்தா, மீன் குட்டையில வளர்க்கறதுக்கு 6000 மீன் குஞ்சுல விடலாம்னு சொன்ன.
0: ஆமா, ஒரு ஏக்கருக்கு
1: ஒரு குஞ்ச 10 ரூபான்னு சொல்றாங்க, ஆனா கட்டுப்படி ஆகுமா இதெல்லாம்?
0: எப்பா, பெரிய குஞ்சா இருந்ததுன்னா 10 ரூபாய்க்கு விக்கிறாங்கப்பா, அது கட்டுப்படி ஆகாதுதான்.
1: ஆமா,
0: அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, சின்ன குஞ்சு இருக்குல்ல, ஒரு 25 நாள் வயசுடைய குஞ்சு,
1: சரி,
0: அது வந்து ஒரு அங்கல நிலம் தான் இருக்கும். அந்த மாதிரி குஞ்சுகளை நாம கொஞ்சம் லாட்டா வாங்கிடணும். ஒரு 35,000 குஞ்சுகளை வாங்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஏக்கர்ல இவ்வளோ குஞ்சுகளை வளர்த்து அந்த குஞ்சுகளை விற்பனை செய்யறதும் அந்த குஞ்சுகளை பயன்படுத்தி மற்ற மீன் குட்டைகளை வளர்க்குறதும் இதெல்லாம் நமக்கு லாபம் தரக்கூடிய விஷயமா இருக்கும்.
1: வாங்குற குஞ்செல்லாம் பெருக்குல்ல, எதுவும் இறந்துடாதா?
0: இறப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான்ப்பா செய்யும். நான் சொன்ன மாதிரி கேட்டுக்க, ஒரு அங்குளம் அந்த நீளம் இருக்கக்கூடிய ஒரு 35,000 குஞ்சுகளை வாங்குறேன்னு
1: வச்சுக்க,
0: ஒரு குஞ்சு 50 காசுலேருந்து 3/4 ரூபா இல்லைன்னா 1 ரூபா வரைக்கும் இருக்கும். 35,000 குஞ்சுகளை 1 ஏக்கர் குளத்தில் விட்டு 10 நாளைக்கு தினமும் காலை மதியம் மாலை 3 வேளையும் 2 கிலோ மிதவத்தை உணவு இதை கொடுக்கணும். 10 நாளைக்கு அப்புறம் தினமும் 3 வேளை 3 கிலோ வீதம் நம்ம உணவு கொடுக்கணும். 20 நாள் கழித்த பிறகு 3 வேளை தலா 4 கிலோ தீவனம் கொடுக்கணும். இப்போ குஞ்சு விட்டதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா 2 லேருந்து 2.5 மாதத்தில் நாம் பொதுவாக குளங்களுக்கு வாங்கி விட்றோம்ல மீன் குஞ்சு, நீ சொன்னிய 10 ரூபா, அந்த அளவுக்கு ஒரு 2.5-3 மாதத்தில் இந்த இருப்பு குஞ்சுகள் வளர்ந்து தயாராகிடும். இப்போ இந்த குஞ்சுகள் இப்போ நம்ம, நீ என்ன கேட்ட, வந்து 35,000 குஞ்சு வாங்கினோம்னா எல்லாமே நமக்கு வந்து பலன் தருமா? ஒரு 5,000 குஞ்சு இழப்பு இருக்கதான்ப்பா செய்யும். அது ஏதாவது பறவைகள் தூக்கிட்டு போகிறது, இறந்து போகிறது, வேற மீன்கள் வந்து அதை உணவாக எடுத்துறது, இப்படி வந்து இழப்பு கொஞ்சம் ஒரு 5,000 குஞ்சு. பாக்கி ஒரு 30,000 குஞ்சு நல்ல பிழைப்பு திறனோட நமக்கு கிடைச்சிரும்.
1: அது போதுமா?
0: ஆமாம்ப்பா. இப்போ இந்த குஞ்சுகளை நாம் விற்பனையும் செஞ்சுக்கலாம். நீ சொன்ன மாதிரி ஒரு குஞ்சு 10 ரூபான்னு போட்டோம்னா கூட நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நாமளே மீன் குட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து மீன் வளர்ப்புக்கும் இந்த குஞ்சுகளை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு தொழில் தான்ப்பா இந்த மீன் குஞ்சு வளர்ப்போம்.
1: சரி சரி. காத்துமுத்து, நாளைக்கு நல்ல நாள் தான். நாளைக்கு நான் வச்சிருக்கிற 1 ஏக்கரில் போயிட்டு குளம் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணுறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா. எனக்கும் வயலை பற்றி தெரியும், அது கிழக்கு மேற்கில் கரெக்டாக அமைஞ்சு போச்சு, செவ்வக வடிவத்துலேயும் இருக்குது, அருமையாக மீன் வளர்ப்புக்கு ஏற்ற இடம் பாது.
1: நாளைக்கு படையிறதுக்கு கரெக்டாக காலையில் வந்துருப்பானே?
0: சரிப்பா, காலையில் நீ வேலையை ஆரம்பிக்கும் போதே மோதல் ஆளாக நான் வந்து நிற்கிறேன்.
1: ஆமாம்.
0: சரி, இப்ப நான் கவுண்டுமா?
1: சரி காத்துமுத்தா.
0: சரி, நீ மத்த மேல ஏறி உக்காந்துட்ட, என்ன மாதிரி வேற யாராவது வந்தான்னா அவன்கிட்ட எப்படியாவது 3 போன் செய்யணும், ஆட்டையை போட பாரு.
1: இல்லப்பா, நீ வந்த என்ன தமாஷுக்கு தான் பண்ண.
0: சரிப்பா சரிப்பா, நானும் விளையாட்டுக்கு தான்ப்பா
1: சொன்னேன்.
0: போயிட்டு வரட்டுமா?
1: சரி காத்துமுத்தா, நீ போயிட்டு நான் ஏரியில குளிச்சுட்டு வந்துடுறேன்.
0: சரிப்பா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலினுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கிய துறைகளில் முதலீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சாலைகள், ரயில்வே பாலங்கள், சுரங்கப்பாதைகள், கட்டுமானம் ஆகியவற்றில் அவை முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தூய்மை மற்றும் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து கண்டறியலாம் என்றும் அவர் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, கலாச்சாரம், மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு இரு நாட்டு மக்களுக்கும் பெரும் பயனளிக்கும் என்று குடியரசுத் தலைவரும் சுவிட்சர்லாந்து அதிபரும் தெரிவித்தனர். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் உணவுத்துறை ஆணையர்களுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. பால் மற்றும் பால் பொருட்கள், இனிப்பு, சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கலப்படம் செய்யப்பட்ட போலியான பாதுகாப்பற்ற உணவுகளின் விற்பனையை தடுக்க தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. உணவின் தரம் குறித்த பரிசோதனையை எளிதாக்க முக்கிய சந்தை பகுதிகளில் வாகனங்களில் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதியை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தாராபுரம் தொகுதியில் மொத்தம் 320 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னதாக அத்தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு, காகித தணிக்கை இயந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குகள் அளிக்கப்பட்டு இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தாராபுரம் தொகுதியில் 223,306 வாக்காளர்கள் வாக்களிக்க 186 அமைவிடங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு பணியில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 3000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 285 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் அத்தொகுதியிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னர் காலை 5:30 முதல் 6 மணி வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு

0: எந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் சரிபார்க்க காகித தணிக்கை எந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவு பதிவான வாக்கு சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குப்பதிவுகள் அழிக்கப்பட்டு எந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு பணியில் 1368 தேர்தல் பணியாளர்களும் 342 நுண் பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
1: மதுராந்தகம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: நம்ம தொகுதியில் பார்த்தீங்கன்னா 167 லொகேஷன், ஒரு லொகேஷன்ஸ்க்கு ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சக்ஷம் ஆப்ல வந்து யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம கொடுப்போம். நம்ம தொகுதியில் வந்து போஸ்டல் ஓட்டு வந்து மாற்றுத்திறனாளி 480 பேரும், 85 வயசு மேற்பட்டவங்க 450 பேரும், மொத்தம் 931 அவ்வளோ பேருக்கு நம்ம இஷ்யூ பண்ணோம். அதில் வந்து 893 ஓட்டு போல் ஆயிடுச்சு. அதை இல்லாமல் ஒரு 221 பேருக்கு வந்து இடிசின்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். அவங்க என்னென்னா இங்கே டியூட்டியில் இருப்பாங்க, ஏதோ ஒரு போலிங் ஸ்டேஷனில் அவங்க போயிட்டு வந்து இடிசி சர்டிஃபிகேட்டை காமிச்சு போடலாம். நம்ம பாதுகாப்புக்காக வந்து கிட்டத்தட்ட 2700 போலீஸ் பர்சனல் இன்க்ளூடிங் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அவங்க ஒரு 480 பேர், அவங்களையும் சேர்த்து 2700 பேர் அந்த பணியில் ஈடுபடும். அதே மாதிரி இப்போ வல்னரபிள் பூத் வந்து ஒரு 52 இருக்கு. நம்ம 285 போலிங் ஸ்டேஷனும் வெப் ஸ்ட்ரீமிங் பண்றோம். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர், இந்த வல்னரபிள் இதுலலாம் ஒரு சிஏபிஎஃப் ஒருத்தர் இருப்பார்.
1: இந்த இரண்டு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் செவிலியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியான அணுகுமுறை அல்ல என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தென்காசி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் 3 இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அஸ்ஸாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழாவையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல் கழிவுகள் எரிக்கப்படுவதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10 தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல், தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிம்ப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 24 நாட்களில் 1,37,00,000 ரூபாய் அளவிற்கு உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும்.

0: வெளியாகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:52.
2: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம். நம் கால்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் உயிர் உலகம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
3: வணக்கம். நாம் மரங்கள், பறவைகள் மற்றும் வண்ணத்தி பூச்சிகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம் கால்களுக்கு அடியில் உள்ள உயிரினங்களை பற்றி என்ன பேசுகிறோம்? அது மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. நம் கால்களுக்கு அடியில் உள்ள மண்ணின் மேல் அடுக்கில் ஏராளமான உயிரினங்கள் வாழ்கின்றன. மண்புழுக்கள், எறும்புகள், கரையான் பூச்சிகள், வண்டுகள், உண்ணிகள், சிலந்திகள், மரவட்டைகள் மற்றும் பல சிறிய உயிரினங்கள் அங்கு வசிக்கின்றன. இவை அனைத்தும் பொதுவாக மேல்மண் உயிரினங்கள், டாப் சாயில் ஃபானா என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சிறிய உயிரினங்கள் உண்மையில் முக்கியமானவையா? நிச்சயமாக. அவை அளவில் சிறியதாக இருந்தாலும் அவற்றின் பங்களிப்பு மிகப்பெரியது. கீழே விழுந்த இலைகள் மற்றும் பிற கரிமப் பொருட்களை சிதைத்து இவை உதவுகின்றன. இவை ஊட்டச்சத்துக்களை மீண்டும் மண்ணில் சேர்த்து தாவரங்கள் வளர உதவுகின்றன. எளிமையாக சொன்னால் இவை இயற்கையின் மறுசுழற்சி படையாகும். மண்புழுக்கள் ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை? மண்புழுக்கள் அற்புதமான மண் பொறியாளர்கள், சாயில் இன்ஜினியர்ஸ் என்று அழைப்பார்கள். மண்ணுக்குள் நகரும் பொழுது அவை சிறிய பாதைகளை உருவாக்குகின்றன. இந்த பாதைகள் காற்று மற்றும் நீர் மண்ணுக்குள் ஊடுருவி செல்ல உதவுகின்றன. மேலும் மண்புழுக்கள் கரிமப் பொருட்களை சிதைக்கவும் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் உதவுகின்றன. மண்புழுக்கள் மட்டும்தான் பயனுள்ள மண் விலங்குகளா? இல்லை. எறும்புகளும் கரையான்களும் மண்ணையும் கரிமப் பொருட்களையும் கலக்க உதவுகின்றன. வண்டுகளும் பிற உயிரினங்களும் மக்கும் செயல்முறைக்கு பங்களிக்கின்றன. சிலந்திகளும் பிற வேட்டையாடும் உயிரினங்களும் சூழலியல் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன. ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு பங்கு உண்டு. நமது பள்ளிகளும் கல்லூரிகளும் இதை பற்றி ஏதாவது செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். கல்வி நிறுவனங்கள் மண் ஒப்பீட்டளவில் கிளறப்படாமல் இருக்கும் சிறிய பல்லுயிர் மண்டலங்களை உருவாக்கலாம். அவை உள்ளூர் தாவரங்களை பராமரிக்கலாம், மக்கிய உரத்தை பயன்படுத்தலாம், இலை சருகுகளை பாதுகாக்கலாம் மற்றும் தேவையற்ற ரசாயன பயன்பாடுகளை குறைக்கலாம். ஆரோக்கியமான மண்ணின் ஒரு சிறிய பகுதி கூட ஒரு மதிப்புமிக்க வாழ்விடமாக மாறக்கூடும். மேலும் மாணவர்கள் என்ன செய்ய முடியும்? மாணவர்கள் மண் பல்லுயிர் கண்காணிப்பாளர்களாக மாறலாம். அவர்கள் மண்புழுக்கள், எறும்புகள், வண்டுகள் மற்றும் பிற மண் உயிரினங்களை கவனமாக கண்காணித்து தங்கள் கண்டவற்றை பதிவு செய்து காலப்போக்கில் ஏற்படும் மாற்றங்களை படிக்கலாம். அவர்கள் உரம் தயாரித்தல், பல்லுயிர் வரைபடமாக்கல் மற்றும் வளாக இயற்கை நடவடிக்கைகளிலும் பங்கேற்கலாம். இது இயற்கையை ஆதரிக்கும் ஒரு வளாகத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். இயற்கையை ஆதரிக்கும் ஒரு வளாகம் என்பது வெறுமனே அதிக மரங்களை கொண்ட ஒரு வளாகம் அல்ல. அது பூமிக்கு மேலும் கீழும் பல்லுயிர் பாதுகாக்கப்படும் ஒரு வளமாகும். மாணவர்கள் மண் உயிரினங்களை பாதுகாப்பதில் பங்கேற்கும் பொழுது அந்த வளாகம் கற்றல் மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு உயிருள்ள ஆய்வகமாக மாறுகிறது. மண் ஒரு உயிருள்ள பொருள். நம் கால்களுக்கு அடியில் உள்ள நுண்ணிய உயிரினங்கள் ஆரோக்கியமான மண்ணையும் சூழல் மண்டலத்தையும் பராமரிக்க தினமும் உழைத்து வருகின்றன. தாவரங்களை பாதுகாத்தல், கரிமப் பொருட்களை மண்ணில் தக்க வைத்தல், தேவையற்ற இரசாயன பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் மண்ணை அவசியமின்றி தோண்டி சீர்குலைப்பதை தவிர்த்தல் ஆகியவற்றின் மூலம் அவற்றை நாம் பாதுகாப்போம். எனவே அடுத்த முறை நடக்கும் பொழுது ஒரு கணம் குனிந்து கீழே பாருங்கள். உங்கள் கால்களுக்கு அடியில் ஒரு அற்புதமான உயிரின உலகம் உள்ளது. மறைந்திருக்கும் இந்த உயிரியல் பன்முகத்தன்மையை கண்டறியவும் இதை பாதுகாக்கவும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் நம் மாணவர்களை ஊக்குவிப்போம். ஏனெனில் ஆரோக்கியமான மண் என்பது ஆரோக்கியமான வளாகத்தை குறிக்கிறது. ஆரோக்கியமான வளாகம் என்பது ஆரோக்கியமான, பசுமையான மற்றும் இயற்கைக்கு உகந்த சமூகத்தை உருவாக்க பங்களிக்கும். நம் கால்களுக்கு அடியில் உள்ள உயிரினங்களை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
1: நம் கால்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் உயிர் உலகம்.
2: வழங்கியவர்
1: முனைவர் எம்

0: நந்திவர்மன் அவர்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். ஆசை இல்லாமல் செயல்பட முடியும், பற்றுதல் இல்லாமல் செயல்பட முடியும், ஆனால் செருக்கு இல்லாமல் செயல்பட சான்றோர்களால் மட்டுமே முடியும். ஆம் நேர்களே, ஆசை இல்லாமல் செயல்பட முடியும், பற்றுதல் இல்லாமல் செயல்பட முடியும், ஆனால் செருக்கு இல்லாமல் செயல்பட சான்றோர்களால் மட்டுமே முடியும். மகான் ஸ்ரீ அரவிந்தரின் சிந்தனை இது. தினமும் மலரும் இது போன்ற சிந்தனை துளிகள் நாளையும் உங்களுக்காக. ஆசையை மறக்க இதுதானே ஊன்றுதல். விதைப்போம் நல்ல நல்ல சிந்தனைகளை மனதில்.

0: பிரச்சனை மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், சில்லனு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:02.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே தகவல் தொடர்பில் ஏற்படும் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி கோரிமேடு ஜவஹர்லால் மருத்துவ முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக நலப்பணி அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
4: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார்.
4: இப்போ திருமண வாழ்வு இளம் தம்பதியினர்கிட்ட எப்படி இருக்குது, உங்களுடைய அனுபவங்கள் அதை சொல்லுங்க, நம்ம மேற்கொண்டு நான் கேள்விகள் கேட்குறேன்.
5: இப்பொழுது நம்ம பார்க்க போனால் திருமணம் பற்றிய கருத்து ஒரு பக்கம், திருமண வாழ்வு பற்றிய கருத்து ஒரு பக்கம், ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ள பெண்கள் இல்லை ஆண்கள் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு கனவாக தான் இருக்குது அவங்களுக்கு. திருமணம் வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி ஆடம்பரம் பண்ணணும், ட்ரெஸ்ஸு, இதுதான் அவங்களுக்கு திருமணம்ன்றது இருக்குது. திருமண வாழ்க்கை பற்றி அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு புரிதலோ ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோடு அவங்க வந்து அந்த திருமணத்துக்குள்ளே என்டர் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக் மாதிரி இருக்கும். இது வந்து இளம் தம்பதியினர்கள் அவர்கள் சுய விருப்பத்தின்படி தேர்வு செய்த துணையாக இருந்தாலும், பெற்றோர் விருப்பத்தின்படி தேர்வு செய்த துணையாக இருந்தாலும், எல்லாத்துலேயும் பிரச்சனை வரதான் செய்யுது. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன, அவங்க சுய விருப்பத்தின்படி தேர்வு செய்திருந்தால் நிறைய காலங்கள் அவங்க வந்து முதல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, அப்புறமேட்டி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து அவங்க நிறைய உட்காந்து கதை பேசி அந்த மாதிரி ஒரு ஒரு அளவுக்கு புரிதல் இருக்கலாம். பெற்றோர்களுடைய விருப்பத்தின்படி பண்ணுற கல்யாணம் இருந்தாலும் நிச்சயதார்த்தம் ஆனவுடனே ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. தேர் ஆர் டீப்பர் இஷ்யூஸ். கல்யாணன்றது இட் இஸ் அ ப்ராசஸ். நம்ம வந்து திருமணம் சொல்லும் போது எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு வெட்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு மேரேஜ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வெட்டிங் தான், திருமண நிகழ்வு தான் வெட்டிங். மேரேஜ்னா திருமண வாழ்வு. ஆனால் நிறைய பேரோட அவங்களோட ஃபோக்கஸே அந்த திருமண நிகழ்வோடு நின்றுது. அப்படி இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருது. முக்காவாசி பிரச்சனைகளுடைய அடிப்படை நோண்டி நம்ம கடைசியாக போத்தோன்னா ராக் பாட்டமில் என்ன இருக்குதுன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அதாவது ஒருத்தருக்குடைய தொடர்பு பரிமாறல்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இடிக்குது. இது வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது.

0: இல்லை. திருமணன்றது சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டது, சமுதாய உயர்வுக்கு அப்பாற்பட்டது, மெமரபிள் ஹனிமூன் அதுக்கு அப்பாற்பட்டது. கடைசியில் கூட்டி கழித்து பார்க்கும்போது அந்த ரெண்டு பேருக்கிடையில் உள்ள உறவில் தான் வந்து நிற்கிது. ஸோ அங்கே அந்த உறவுன்னு சொல்லும் போது உறவுக்கு அடிப்படை, ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி ரிலேஷன்ஷிப் இஸ் கம்யூனிகேஷன், ஒரு தகவல் தொடர்பு. அது ஒர்க் பிளேஸ்னாலும் சரி, ஃபேமிலி பிளேஸ்னாலும் சரி. இதை கோட்டை விடுறதுனால தான் நிறையா பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. அதிலிருந்து ஒன்று ஒன்றா வெவ்வேறு டைமென்ஷனாக வளர்கிறது.
1: இப்போ பொதுவாக இளம் தம்பதியினர் அவங்கள்ட்ட வந்து ஆரம்பத்தில் ஒரு புரிதல் இருக்காது. பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு டக்குன்னெலாம் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் சில நேரத்தில் பார்ட்னர் என்ன சொன்னால், நான் சொல்லி தான் நீ செய்யணுமா, நான் இன்னும் தான் நினைப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறது. இப்போ இதுவும் ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு தான். இப்போ இந்த மாதிரி வந்து மனம் விட்டு பேசாமலேயே மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி, ஏன்னா நிச்சயமாக ஆண்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது, பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு இஷ்யூவாக கூட உருவாகுது. இந்த விஷயத்தில் இளம் தம்பதியினர் என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும்?
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எல்லாரும் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் மனசில் ஞாபகம், நம்ம யாரும் கடவுள் கிடையாது, கரெக்டாக. நம்ம வந்து யாரோட மனசையும் படிக்க முடியாது. பெற்றோர்களால் ஓரளவுக்கு குழந்தைகளை இவன் முழிக்கிற மொழியை பார்த்தா இதுதான் செய்கிறான் அதுதான் யோசிக்கிறான் ஓரளவுக்கு பண்ண முடியுமா ஒழிய 100% எல்லா விதத்துலேயும் அவங்க எப்போவுமே கரெக்டாக வந்து யூகிக்க முடியும்னு சொல்லவே முடியாது. நான் யோசிக்கிறதா நீ நினைக்கணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புலேயே முதல் அடி வாங்கிடுது. எனக்கு இது கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும்னு போகிறதுக்கு தான் நிறைய நம்மெல்லாம் யோசிக்கிறோம். அதை விட்டுட்டு நான் இந்த திருமணத்துக்குள்ளே என்ன கொடுக்க போகிறேன்ற யோசித்தாலே அதோட டைனமிக்ஸே மாறிடும். நான் வந்து இந்த திருமணத்தில் நான் வந்து எப்படி இருக்க போகிறேன், அதுதான் நம்ம பண்ண முடியும். அடுத்தவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இல்லையா?
1: நிச்சயமா. இப்போ இன்னொரு இது என்னென்னா, இளம் தம்பதியினர் அப்போ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக கூட சில நேரத்தில் நினைக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் உடல் மொழியால் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களோ அப்படின்னு கூட நினைப்பாங்க. அப்போ இந்த பாடி லாங்குவேஜ், ஏன்னா இதனால் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் வருது, அதுக்கு என்ன செய்யறது?
0: சி, பாடி லாங்குவேஜ்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அகெயின் இட் இஸ் பார்ட் ஆஃப் அர் செல்ஃப், சரியா? இதுதான் இப்போ நான்சின்னா என்னோட பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கும், நீங்கன்னா உங்கள் பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மனசு இருக்கணும். ஏதோ ஒரு படத்தில் பார்த்தா ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி நடிக்கணும்னா அது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி ஹீரோயின் மாதிரி நான் சாத்தியம் கிடையாது. இந்த பர்சனை கல்யாணம் பண்ணுறோம், இவங்களை வந்து இவங்களோட பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்குன்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். அது வந்து எப்போ அந்த அக்செப்டன்ஸ் வரும்னா, அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளே என்டர் பண்ணி ஒவ்வொரு லெவலாக அவங்க ஒவ்வொருத்தரையாக அவங்க பரிச்சயமாக ஆகி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஹேபிட்ஸ் வேறு, பாடி லாங்குவேஜ் வேறு. சில ஹேபிட்ஸ் வந்து சிலவங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அப்போ வந்து அவங்க கலந்து பேசி இது பண்ணாதான் நம்ம வந்து அதுக்கு முடிவு கொடுக்க முடியும். பாடி லாங்குவேஜ்னு சொல்லும் போது தட் இஸ் பார்ட் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் சொல்லும் போது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 50% வந்து பாடி லாங்குவேஜ் தான், வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தான் அப்படின்னு. அது வந்து சிலவங்க ஏற்றுக்கிறாங்க, சிலவங்க ஏற்றுக்கல. வார்த்தையால் புண்படுறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் சிலவங்களுக்கு தெரியும். அவங்க குடும்பத்தில் அது நார்மலாக இருக்கலாம், யாரும் அது வந்து அதனால் அவங்க புண்பட்டிருக்க மாட்டாங்க. இவங்க போன குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை பார்க்காம இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி பேசுனீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல திருமண உறவில் அந்த ஒரு பேஸ் இருக்கணும் டு கம்யூனிகேட்.
1: கல்யாணம் ஆன புதுசில் வந்து நம்ம பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்களா யூகிச்சு
0: அசம்ஷன்,
1: அதனாலேயே வந்து இவங்க ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒத்துவாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி அந்த டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு அது ஒரு டிஸ்பியூட் வந்துடுது. இந்த அசம்ஷன், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை தவிர்க்க என்ன செய்யறது?
0: அசம்ஷன் கேன் பி வெரி டேஞ்சரஸ். ஒரு மிடில் கிளாஸ் தம்பதியர் கல்யாணம் பண்ணுறாங்க, படிப்புக்கு ஒத்து இருக்கும் போது உங்களோட அறிவுத்திறன் மாதிரி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, அவங்க வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போகாத பெண்ணாக இருந்தாலும் அறிவுத்திறன் இருக்கும்போது உங்கள் படிப்புக்கு தக்கன ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அதே ஒரு அறிவுத்திறன் இருக்கும். அப்போ அவங்கக்கிட்ட உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்கள் டெசிஷனை கலந்து ஆலோசிக்கிறதுல என்ன பிரச்சனை? திடீர்னு ஒரு ஜாப் மாற்றுறீங்க, இல்லை ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அது ரொம்ப பெரிய இது. ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய சிக்கலாக இது பண்ணி திடீர்னு ஒன்று ஆச்சுன்னா ஃபேமிலியே வந்து நடுத்தரில் நிற்கும். ஸோ அசம்ஷன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க, அதே மாதிரி அவர் என்ன பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவார், ரெண்டு பக்கமும் இருக்குது அசம்ஷன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக முடிப்பார், அதுவும் அசம்ஷன் தான். வந்து அவ புரிஞ்சுக்குவா, நான் எழுத எடுத்தாலும் நல்லதுன்னு அவ ரெண்டு அசம்ஷனுமே நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடத்துல வந்து அந்த குடும்பத்தை வந்து நிறுத்துறது.

0: வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறது போக வீட்டில் வந்தும் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. சில பேர் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னே வந்து போச்சு, வீட்டிலே வேலை செய்கிறாங்க. எந்த நேரமும் லேப்டாப்பு, அதை விட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்தால் கையிலே மொபைலு. இப்படி இந்த சமூக ஊடகங்கள்லேயே இருக்கும்போது அந்த பார்ட்னர்கிட்ட மனசு விட்டு பேசுகிறதோ அந்த எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணிக்கிறதோ இது வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனாலேயும் நிறைய அந்த தகவல் தொடர்பில் பிரச்சனைகள் வருது. இது நாளடைவில் ஒரு வெறுப்பு கூட மனசில் உண்டாக்குது. இதுக்கு என்ன செய்யறது?
0: ஒவ்வொரு ஃபேமிலியும் தே ஷுட் ஹாவ் சம் ரூல்ஸ். வேலைக்கு முடிஞ்சிட்டு வந்துட்டால் மொபைல் எட்ட இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இது வந்து பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணால் தான் அவங்களுக்கு பிற்காலத்தில் வர குழந்தைங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணும். இந்த காலத்து குழந்தைங்க எப்படி உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமானு எடுத்து பேசுவாங்க? எங்கள் காலத்திலே பேசணும். பிள்ளைங்கள் எப்படின்னா, பெற்றோர்கள் சொல்கிறது தான் உண்மை, பெற்றோர்கள் செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறப்போ பெற்றோர்கள் வந்து ரெண்டு பேரும் மொபைல் வச்சுட்டு இருந்தேன். நான் பார்த்துருக்கேன், ஒரு தடவை ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க, மனைவி ஒரு மொபைல் பார்த்துட்ருக்காங்க, அந்த கணவர் ஒரு மொபைல் பார்த்துட்ருக்காங்க, ரெண்டு பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. இதுக்கு எதுக்கு வெளியே வந்திருக்கணும்? அந்த மொபைல் இஸ் ஒன் பெரிய இது. இன்னொன்று என்னென்னா, மொபைல் மூலம் கம்யூனிகேட் பண்ணுறது அதை மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்கள் மனைவி வந்து ஒரு ரொம்ப ஒரு பேட் மூடில் இருக்கிறாங்கன்னா அந்த மூடில் தான் அந்த வார்த்தையை வாசிப்பாங்க. திஸ் இஸ் அ மிஸ்டேக், நம்ம எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக். நம்ம என்ன மூடில் இருக்கோமோ அந்த மூடை வந்து அந்த வாசிக்கிற டெக்ஸ்டில் நம்ம வந்து இம்போஸ் பண்ணுறோம். பண்ண உடனே அடுத்து ஒரு சண்டை வரும் ஏதாவது ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிறைய ஸ்பார்க் ஆகும். ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ எல்லாரும் கரெக்டாக எழுதுவாங்கன்னு முடியாது, அதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதனாலேயும் இருக்கும். ஸோ எப்போ வந்து முகமுகமாக இருக்கிற ஒரு பேச்சு உறவு, பேச்சு தொடர்பு இல்லை உறவை வந்து ஒரு டெக்னாலஜி நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோமோ அப்போ இருக்கிற பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து அதே ஷுட் மேக் அ கான்ஷியஸ் டெசிஷன். இப்போ ஒரு கேம் விளாடுறோன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு மேரிட் லைஃப் இஸ் ஆல்சோ லைக் அ கேம் அண்ட் இட் ஹேஸ் டு பி கார்டட் பை சம் ரூல்ஸ். சரி, இவ்வளோ நேரம் தான் இங்கே வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போது டைனிங் டேபிளில் மொபைல் இருக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு மொபைல், அப்படி தான் நான் ஆரம்பிக்குது.
1: இல்லை நிறைய பேர் இப்போ டைனிங் டேபிளே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் டிவிக்கு முன்னாடி போய்
0: டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்றாங்க. அதெல்லாம் அந்த காலம். ஸோ பழைய சில பாரம்பரியங்கள், அது பழைய காலம் அப்படின்னு இருந்தாலும் சில பழைய காலத்து பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தது. இப்போ அப்படி இல்லாதப்போ என்ன ஆகுது, ஒவ்வொருத்தரும் ஒரு லைஃப் போகும்போது திடீர்னு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் வரும்போது திக்கு முக்காடிடுறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலிஸ் டிஸ்கனெக்டட் இல்லையா, அந்த அந்த கிரைசிஸ் வர வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஐடியாவே இருந்திருக்கா. நீங்கள் சொல்கிறீங்க கலந்தாலோசிச்சிருக்க மாட்டாங்க, என் ஒய்ஃபுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு, அவகிட்ட அவ கிடக்குறா அவளுக்கு எதுக்கு அப்படிலாம் இருக்குது இல்லையா, அவளுக்கு சொன்னாலும் புரியாது நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு. நாளைக்கு ஒரு கிரைசிஸில் வந்து நிற்கும் போது எவ்ரிபடி சஃபர்ஸ் இல்லையா. ஸோ தட் இஸ் ஒன் திங்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே தகவல் தொடர்பில் ஏற்படும் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி கோரிமேடு ஜவஹர்லால் மருத்துவ முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக நலப்பணி அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: உண்மையா, பயனுள்ளதா,
4: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
5: நினைவூட்டி வரும் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர்ஜே பி ஆனந்தி. இந்த நிகழ்ச்சி 102.8 FM.

0: ரெயின்போவிலும் இதே நேரத்தில் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உட்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை முன்னெடுத்துச் செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், தூய்மை எரிசக்தி, விண்வெளி, யோகா, ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இருவரும் தொடர்ந்து இணைந்து செயல்படப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் விவாதித்தார். சிகாகோவிலும் அமெரிக்க தொழில்துறை தலைவர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்து அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு நேற்று தொடங்கியது. திப்ருகரிலிருந்து மெத்தனால் ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் போக்குவரத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மபுத்திராவை சர்வதேச வர்த்தக பாதையாக மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இது வடகிழக்கு பகுதிகளுக்கு நேரடியான குறைந்த செலவிலான வர்த்தக வழித்தடத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் படிவம் 6 தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் மாற்றியுள்ளார் என்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆணையம், இந்த படிவம் 6 இணைக்கப்பட்டுள்ள உறுதிமொழியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான உத்தரவு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆணையத்தின் ஒருமனதான ஒப்புதலுடன் பிறப்பிக்கப்பட்டது என்று அது கூறியுள்ளது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை உறுதி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி போர் வாரிமில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 நடைபெறும் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, கோவா ஆளுநர் திரு அசோக் கஜபதி ராஜு ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியின் போது கோவா மாநில சட்டப்பேரவை கட்டிடத்தை நினைவுகூரும் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு அஞ்சல் உரையும் வெளியிடப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: மற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் உள்ள லால்பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முரளி மனோகர் பாதக், இந்த பட்டமளிப்பு விழாவில் 1300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளதாக கூறினார். கல்வியில் சிறப்பிடம் பெற்ற 3 மாணவர்களுக்கு சங்கர்தயாள் சர்மா பதக்கங்களை குடியரசு துணைத் தலைவர் வழங்க உள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார். சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். வியட்நாமின் ஹனோயில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரஞ்சால் தீக்ஷித், சுமந்த் குப்தா, அக்ஷத் ஸ்ரீவத்சவா, அர்ணவ் ஷெஹ்ராவத் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். ஹர்ஷில் அமித்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. இந்த வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் 64 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் வைக்கோல் கழிவுகளை எரிப்பதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த மாதம் வரை அந்த மாநிலங்களில் உள்ள 34 மாவட்டங்களில் சிறப்பு பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தலைநகர் தில்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. ஜக்பூரா, அத்ரஷ் நகர், மதிப்பூர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் இப்பணிகள் நடைபெற்றன. அப்பகுதிகளில் அடுத்த சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாளையும் நாளை மறுநாளும் தில்லியில் உள்ள அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் கப்பல் ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கப்பலில் பயணம் செய்த இந்தியர்கள் 3 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த தூதரகம் கூறியுள்ளது. தூதரக அதிகாரிகள் அவர்களுடன் பேசியதாகவும் காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக தடைப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு உறுப்பு நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் திரு அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். கேரளா, கர்நாடகாவின் தெற்கு உட்பகுதி, மாஹே, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. பின்லாந்தின் வான்சாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், ஸ்ரீகாந்த், உன்னட்டி ஹூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திபா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இரு அணிகளுக்கும் இடையே 5 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 9ஆம் தேதியும், 3வது போட்டி 11ஆம் தேதியும், 4வது போட்டி 14ஆம் தேதியும், 5வது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ்

0: கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை இந்த நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிதல் குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரஸ்ட் கேன்சர் சிம்டம்ஸ் அண்ட் டயக்னோசிஸ். சோ பிரஸ்ட் கேன்சர் சிம்டம்ஸ் யூஸ்வலா காமனா வர்றது பாத்தீங்கன்னா வலி இல்லாத கட்டியா தான் வரும். சின்னதா வந்துட்டு ஒரு குட்டி லெமன் சைஸுக்கு தான் அது இருக்கும். அதை வந்துட்டு நம்ம உதாசீனப்படுத்தும் போது தான் அது பெருசாகி அதுக்கப்புறம் தோல் மேலேயும் வந்து சில சேஞ்சஸ் வலியெலாம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கட்டி வந்து சின்னதாக இருக்கும்போதே அதை உதாசீனப்படுத்தாமல் டாக்டர்ஸை வந்து விசிட் பண்ணி பார்த்து அதை வந்துட்டு என்னன்னு சொல்லி மேற்படி டெஸ்ட்லாம் பண்ணி இது பண்ணணும். அடுத்து வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா காம்பில் வந்துட்டு ரத்தம் மாதிரி கொஞ்சம் வடிகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு காமனான ஒரு சிம்டம்ஸ் தான். அப்புறம் நோய் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கல் பகுதியில் நெறி கட்டியாகவும் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரஸ்ட் கேன்சருடைய சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்து டயக்னோசிஸ் ஏர்லியாகவே வந்து டயக்னோசிஸ் பண்ணிடலாம். ஏர்லியாக டயக்னோசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ரேஷன் சிகிச்சை முறைகள் ரேடியோ தெரப்பி இல்லை டார்கெட்டட் தெரப்பி கீமோ தெரப்பி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மி, க்யூர் ஆகிறதும் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் சின்ன லெமன் சைஸோட சின்னோண்டு இருக்கும்போது போயிட்டு ட்ரிபிள் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ட்ரிபிள் அசஸ்மெண்ட்டை வந்துட்டு பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கட்டி வந்துட்டு எஸ் கேன்சருக்கு இல்லாத கட்டின்னு தான் வரும். பட் அது ரொம்ப நல்லது தான் இல்லைங்களா? அந்த கேன்சர் இல்லை கட்டினா பினைன் கட்டினா நம்ம ஒன்றும் கவலைப்பட வேணாம். சப்போஸ் கேன்சர் கட்டி அப்படின்னு வரும்போது அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வைத்தியம் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும், க்யூர் ரேட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரிப்பிள் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். இந்த ட்ரிப்பிள் அசஸ்மெண்ட்டில் 99% நம்ம கேன்சர் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 3D டயக்னோஸ்டிக் மேமோகிராஃபிலாம் பண்ணி பார்த்துட்டு அந்த கட்டி வந்துட்டு ரொம்ப கேன்சருக்கு சஸ்பெக்டடாக இருக்குது அப்படின்னு ரேடியாலஜிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது டிஷ்யூ பரிசோதனைக்கு அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. ஸோ டிஷ்யூ பரிசோதனை பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு அது கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியான்னு சொல்லி வரும். ஸோ நார்மல் கட்டியும் வந்து நமக்கு வந்துட்டு வலி இல்லை எதுவுமே இல்லைன்னா நம்ம அதை வந்துட்டு ஸ்கேன்லேயே வந்துட்டு திரும்ப 6 மாதமோ அந்த மாதிரி இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ வந்து மேமோகிராம் ஸ்கேன்லன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இல்லை அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட் ஸ்கேனு வச்சும் நம்ம வந்துட்டு சைஸ் பெருசாகுதான் இல்லை எப்படின்னு சொல்லி அதை ஸ்க்ரீன் மட்டும் ஃபாலோ அப்பில் வச்சுக்கலாம். இல்லை இந்த கட்டியில் வந்து ஏடிபியா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு டிஷ்யூ பரிசோதனையில் ப்ராலிபரேட்டிவ் ஏடிபியான்னு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அந்த கட்டி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. கேன்சர் கிடையாது பட் கேன்சராக ஃப்யூச்சரில் உருமாறக்கூடிய காரணம் இருக்கிறதுனால அந்த கட்டி கம்ப்ளீட்டாக வந்துட்டு கொஞ்சம் மார்ஜின் கொடுத்து கட்டியை சுற்றி கொஞ்சம் நார்மல் டிஷ்யூ மாதிரி கொடுத்து மார்ஜினல் எக்ஸிஷன் மாதிரி பண்ணிவிடுவோம். சப்போஸ் கேன்சர்னு வருது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்துட்டு கட்டி சுற்றி நார்மல் டிஷ்யூவோடு இருப்போம். ஸோ ட்ரிப்பிள் அசஸ்மெண்ட் சொல்லக்கூடிய கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அதாவது டாக்டர்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மேமோகிராஃபி இல்லை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, அதில் வந்து சஸ்பீஷியஸாக இருக்குது டிஷ்யூ டெஸ்ட், மூணாவதாக வந்து டிஷ்யூ டெஸ்ட். இது மூணுத்தையும் பண்ணும்போது தான் பயாப்சின்னு சொல்லக்கூடிய டிஷ்யூ டெஸ்ட் இது மூணும் பண்ணும்போது தான் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லி இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து பரிசோதித்து உறுதி செய்யப்பட்டிருக்கோம். ஸோ கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், மேமோகிராஃபி இல்லை அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட், டிஷ்யூ பரிசோதனை.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிதல் குறித்த விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு காட்டுயிர் காப்போம். ஆம் நேயர்களே, காட்டுயிர் காப்போம் இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நீங்கள் 11:02 பேச

0: போகிறீங்க நேர் நேரம் நிகழ்ச்சியில். 12:50 புதின பக்கங்கள் மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு நண்பர் வந்தார், என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து எதுன்னார். தெரியல என்ன இப்படி சொல்றீங்க, சிரிப்பு தான் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்துன்னார். அப்படியா சொல்றீங்க என்ன? ஆமான்னு சொல்லிவிட்டு ஒரு விவரம் எல்லாம் சொன்னார். அதாவது உடற்கூறு வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம், நம்ம மனசுக்கும் நமக்கு வர்ற வியாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. 20 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நம்ம எண்ணங்களுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இயங்குகிற செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அல்லது குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் ஒரு வேதிப்பொருளை அப்படி வெளியிட்டுகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து CGRP அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம நரம்புகளுக்கு அடியில இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி செல்களின் பணியை ஊக்கப்படுத்துறதும் மட்டுப்படுத்துறதும் இதுதானா. நமது மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உற்பத்தி ஆகுதான். நாம மனம் விட்டு சிரிக்கிறப்போ இந்த CGRP அதிகமாக சுரக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்ச உண்மை. நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் ஸ்டோன் அவரு தன்னுடைய ஆய்வின் மூலமா பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். அவரு தான் சொல்றார், உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிக்கிறது தான் அப்படிங்கிறார். அதனால நல்லா சிரிச்சாவே பல வியாதிகளை விரட்டி போடலாம். இப்பெல்லாம் சில வெளிநாடுகள்ல டாக்டர்கள் நோயாளிகளுக்கு சிரிப்பு வீடியோ படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யறாங்களாம். வில்லியம் ஃப்ரை அப்படின்னு ஒரு மருத்துவ அறிஞர், அவரும் சிரிப்பை பத்தி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்திருக்கார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களின் பணியை சிரிப்பு வந்து முடுக்கி விடுது, வேகப்படுத்துது அப்படிங்கிறார். சிரிப்பை பத்தி ஆராய்ச்சி பண்ற மருத்துவ அறிஞர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ஜெலட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பல உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க. சிரிப்பு நம்முடைய ரத்தத்துல அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குது. சிரிப்புனால இருதய தசைகள் வலுவடையுது, அதிக இரத்த அழுத்தம் அளவு குறையுது, நுரையீரல்கள் நல்லா வேலை செய்யுது. இந்த NCPALINs அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம உடம்புல சுரக்க செய்து தசை வலியை நீக்க உதவுறது இந்த சிரிப்பு. சிரிக்கிறதுனால ரத்த குழாய் விரிவடையுது, ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, மன இறுக்கம் தளருது, சிந்தனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் தலைமை பீடமா செயல்படுகிற நமது மூளையோட வலது பக்க பகுதி சிரிப்புனால நல்லா செயல்படுது. சிரிப்பு வந்து பெப்டிக் அல்சர் மாதிரியான இறப்பை புண்கள் வராம தடுக்குது. உலகத்துல இருக்கிற உயிரினங்கள்லயே நம்மால மட்டும்தான் சிரிக்க முடியும். ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார், டாக்டர் தலைவலின்னார். கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார் டாக்டர். டாக்டர் வயத்து வலின்னார் இன்னொருத்தர், கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார். இன்னொருத்தர் வந்தார், டாக்டர் அடிக்கடி மூச்சு வாங்குதுன்னார், கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர். பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மயக்கவியல் மற்றும் வலி மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இந்த நேரம் 7:35. நகர் உலா. சுற்றுலா அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்கான உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நகருலா உங்களை ஒவ்வொரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. மன கண்களால் நீங்கியும் கண்டு ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. இன்னைக்கு அந்த வகையில் எந்த பகுதிக்கு போக போகிறோம்? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒன்று டிராங் அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். இந்தியாவில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு காமெங் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சிறிய மலை நகரம் தான் இது. இது கிழக்கு இமயமலை தொடரில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4,900 அடி, அதாவது 1,500 மீட்டர் உயரத்தில் போம்டிலா மற்றும் தவாங் அப்படின்னு கூடிய நகரங்களுக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இதுக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது? இதனுடைய 100 ஆண்டு சில பழமையான கற்கோவில்கள், கோட்டைகள், இங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நகர உலாவில்.

அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டிராங், அதாவது காமிங்கும் இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய போம்டீலா, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது தான் டிராங். இதனுடைய சிறப்பு, இந்த நகரம் வந்து அதனுடைய அழகிய இயற்கை காட்சிகள்,

அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டிராங், அதாவது காமிங்கும் இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய போம்டீலா, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது தான் டிராங். இதனுடைய சிறப்பு, இந்த நகரம் வந்து அதனுடைய அழகிய இயற்கை காட்சிகள், பனிமூடிய மலைகள், ஆப்பிள் மற்றும் கிவி பழத்தோட்டங்கள் மற்றும் இங்கு பாயும் மலை நதிகளுக்கு பெயர் பெற்றது.

0: விடுதலை டூ படத்திலிருந்து இளையராஜா அனன்யா பட்கொரலில் ஒழித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: KYC update সংক্রান্তীয় মেসেজক আওকান নকৰিব, টোটালিকে KYC update কৰক। যদিহে পৰিচয় বা ঠিকনাৰ কোনো পৰিৱৰ্তন হোৱা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা ATM বা বিজনেছ কৰেসপণ্ডেণ্ট অৰ্থাৎ BC-ৰ ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বৰ বা মোবাইল বেংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে ঘোষণা দিব। আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে, তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব। একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব। আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
2: RBIয়ে কয়,
3: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
0: நேரம் 7:46:51. இன்னைக்கு நஹரோலாவில் டிராங் அப்படின்ற ஒரு பகுதி அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப பழமையான பழங்குடியின கற்கோவில் ஒன்று இருக்குது. அது எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னா 17ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் சீரமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, வெந்நீர் ஊற்று அதாவது ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் இதுவும் இந்த இடத்துல ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம். கந்தகம் நிறைந்த இயற்கை வெந்நீர் ஊற்று இது. அடுத்தது சாங்தி வேலி, குளிர்காலத்தில் சைபீரியாவில் வந்து வரக்கூடிய கருப்பு கழுத்து நாரைகள் பிளாக் நெக்டு கிரேன்ஸ், இந்த கிரேன்லாம் இங்கே வந்து தங்கக்கூடிய ஒரு பகுதி. இது குளிர்காலத்தில் மட்டும்தான் இந்த வகை நாரைகளை நம்ம பார்க்க முடியும். சங்கீத்து, இந்த பள்ளத்தாக்கில் இயற்கைக்கு முடிவில்லாத அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் டிராங் பகுதி, அதாவது கற்கோவில் ஒன்று 17, 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான கற்கோவில் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் அது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது சாங்டி வேலியில் சைபீரியாவிலிருந்து வரக்கூடிய பிளாக் நேக்டு கிரேன், இது மட்டும் கிடையாது, சங்தி பள்ளத்தாக்கில் இயற்கை அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது. இங்கே சூரிய ஒளியில் நடனமாடும் மின்னும் ஆறுகளையும் அவற்றினுடைய இரகசியங்களை ஆராய உங்களை அழைப்பது போல முடிவில்லாமல் பறந்து விரிந்திருக்கும் வயல்வெளிகளையும் கற்பனை செய்து பார்க்கணும். நம்ம இந்த பள்ளத்தாக்கு சாகச பிரியர்களுக்கும் நகர வாழ்க்கையினுடைய குழப்பமான ஓட்டத்திலிருந்து ஆறுதல் தேடுபவர்களுக்கும் ஒரு சொர்க்கமான ஒரு பூமின்னு சொல்ல முடியும். பிரமிக்க வைக்கும் இடத்தை நேரில் பார்க்க ஆவலை நம்மளை தூண்டும். இயற்கையை சொல்லும் பொழுதே சிலர் கற்பனையில் சென்று வந்திருப்பீர்கள் இந்த இடத்துக்கு. தவாங் மட்டும் கிடையாது, அந்த வழியில் திராங் அப்படின்னு கூட ஒரு முக்கிய இடமாக மாறினதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா வரலாறு மற்றும் கலாச்சார தளமாகவும் இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. எதனால் அப்படின்னா இங்கே இருந்த துப்சிங் தர்கேலிங் மடாலயம் உண்மையிலேயே திபேத்திய பௌத்தத்தை பயில்வதற்காக ஒரு கல்வி நிறுவனமாக இங்கே இது திகழுது. துப்சுங் தர்கேலிங் அப்படின்றதுக்கான ஒரு பொருள் என்னென்னா புத்தருடைய உரை செழித்த இடம் அப்படின்றது தான் இதனுடைய ஒரிஜினல் மீனிங். தரைத்தளத்தில் பௌத்த கலாச்சாரத்தினுடைய முக்கியமான அங்கமாக பிரார்த்தனை சக்கரங்கள் இங்கு காணப்படுகிறது. அப்போது இங்கே புத்த மடாலயம் ஒன்று இருக்குது, பௌத்தர்கள் பயில்வதற்கான ஒரு கல்வி நிறுவனமும் இருந்ததற்கான வரலாற்று சான்றுகளும் இங்கே இருக்குது.

கேட்ட பாடல் வாழை படத்திலிருந்து தி குரலில் ஒலித்தது. நேரம் 7:54. இன்னைக்கு நகரோலாவில் டிராங் அப்படின்றக்கூடிய ஒரு பகுதி அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காமெங் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது போம்டிலா தவாங் இந்த ரெண்டு நகரங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் பார்க்க முடியும் அப்படின்னா வெந்நீர் ஊற்று ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் பார்க்க முடியும், சாங்கி வேலி குளிர்காலத்திலிருந்து வரக்கூடிய கருப்பு கழுத்து நாரைகளை பார்க்கலாம், சங்தி அப்படின்னக்கூடிய பள்ளத்தாக்கு இயற்கைக்கு இயற்கையோட அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி. இது மட்டும் இல்லாமல் சாகச பிரியர்களுக்கு காடு வழியாக நடந்து போகக்கூடிய ஒரு ட்ரக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. தவாங் வழியாக போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய திராங் அப்படின்னக்கூடிய இடத்துல கலாச்சார இதுக்கு பௌத்தர்களுடைய மடாலயம் ஒன்று அங்கே இருக்குது. இந்த மடாலயத்தில் ஒரு கல்வி நிறுவனமாகவும் செயல்பட்டிருக்கு. பௌத்த கலாச்சாரத்தினுடைய முக்கிய அங்கமாகவும் இங்கே பிரார்த்தனை சக்கரங்கள் முதல் தளத்தில் வைக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த மடாலயத்தில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த உருளை வடிவ பிரார்த்தனை சக்கரங்களுக்குள்ள என்ன வச்சுருக்காங்க, அதாவது பௌத்த கலாச்சாரத்தினுடைய முக்கிய அங்கமாக பிரார்த்தனை சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரத்துக்கு உள்ள பௌத்தர்களுடைய நூல்கள் புனித பொருட்கள் எல்லாமே

சுருட்டி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது, நம்பப்படுகின்றது. இது வந்து ஒரு சாதாரண மனிதரால் ஒரே நேரத்தில் அத்தனை மந்திரங்களையும் உச்சரிக்க முடியாது. அதனால் ஜபசக்கரத்தை சுற்றும் பொழுது நம்மால் ஒரே நேரத்தில் பல மந்திரங்களை உச்சரிக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுகின்றது. ஏன்னா அதற்குள்ள பௌத்தர்களுடைய நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு, புனித பொருட்கள்லாம் வச்சிருக்கிறதுனால எல்லா பாடல்களையும் நம்ம படிக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு முறை அந்த சக்கரத்தை நம்ம சொல்லட்டும் போது அத்தனை மந்திரங்களையும் நம்ம வந்து உச்சரித்ததாக நம்பப்படுகின்றது. இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு மடாலயத்துக்கும் நம்ம போகும் பொழுது ஜப சக்கரங்களை சுழற்றுவது ஒரு நல்ல யோசனையாக தான் இருக்கும். முற்றத்தை அடையும் பொழுது ரெண்டு மாடிகள் ஏறவே வேணாம், ஒரு இடத்துல அது விதமான எல்லா விதமான வசதிகளும் பண்ண வச்சிருக்கு. அங்கேருந்து தெரியக்கூடிய 360 டிகிரி காட்சிகளையும் நிச்சயம் நம்ம கண்டு ரசிக்க முடியும். அதாவது அதில் ஒரு சின்னதாக ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க, அந்த முற்றத்தை ரெண்டாவது மாடிக்கு போகக்கூடிய ஒரு பகுதி. அங்கே நம்ம போயிட்டு அங்கேருந்து சுற்றி பார்த்தோன்னா 360 டிகிரி இதுலேயும் டிகிரிலையுமே அத்தனை காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியும். டிராங்கில் இருக்கக்கூடிய அத்தனை மடங்களையும் நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய கல்களான ஆன வீடுகள் அற்புதமான கட்டிடக்கலைக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்குது. காலச்சக்ரா கோம்பா, சங்கீத் பள்ளத்தாக்கு, வெந்நீர் ஊற்று, தேசிய ஆராய்ச்சி மையம் அப்படின்னு பல பகுதிகளையும் நம்ம இங்கே போனோன்னா பார்க்க முடியும். எப்படின்னா யாக் எனப்படும் விலங்கின் மீது அமர்ந்து நம்மளை சுற்றி காட்டுறாங்க.

0: மீசை முறுக்கு படத்திலிருந்து ராஜன் செல்லையா ஹிப்ஹாப் தமிழா குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு நகர உலாவில் பார்த்த டிராங் அப்படின்ற கூடிய பகுதி, அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு யாக் எனப்படைய விலங்கின் மீது அமர்ந்து பார்க்கலாம். நவம்பர்லேருந்து பிப்ரவரி மாதங்கள் வரை இந்த ட்ரக்கிங் செல்கிறதுக்கு சிறந்த நேரம். அப்போ நம்ம சரியான நேரத்தை தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காலகட்டத்தில் வானிலை மிகவும் இனிமையாக இருக்கும். இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷத்தை பாதுகாப்பதும் கண்டு ரசிப்பதும் நம்ம பொறுப்பை. அடுத்த நகர உலாவில் சந்திக்கலாம்.
1: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. புதுடில்லியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று உரையாற்றுகிறார். மிக உயர்ந்த கல்வித்திறனை வெளிப்படுத்திய 3 தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா பதக்கங்களை வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் 240 மாணவர்களுக்கு முனைவர் பட்டங்கள் வழங்கப்படும் என்றும், 2024, 2025, 2026 ஆகிய 3 கல்வியாண்டுகளைச் சேர்ந்த 60 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை பெறுகிறார்.

0: சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் அக்டோபர் 8 தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் GST தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கொள்கை சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக அரங்கில் தெற்குலக நாடுகளின் குரலாக இந்தியா செயல்பட வேண்டும் என்பதே பிராந்தியத்தின் எதிர்பார்ப்பு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் கௌடல்ய பொருளாதார மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இம்மாநாட்டில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பேசுகையில், இந்தியாவின் டிஜிட்டல் பயணத்தில் அடுத்த அத்தியாயம் புதிய தொழில்நுட்பங்களின் படைப்பாளி என்ற நிலைக்கு நாட்டை உயர்த்தும் என்றார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியும் இதில் அடங்கும். புதுச்சேரி குருமாம்பேடு துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை அரசு செயலர் குடியிருப்பு, நீதிபதி குடியிருப்பு, காசநோய் மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு, கோரிமேடு நகராட்சி வணிக வளாகம், வானொலி நிலையம், உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை நேரம் 8:02. தகவல் தளம். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும்னு நினைப்போம். அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை பணம். இந்த பணம் செலவு செய்வதற்காகவும் சேமிப்பதற்காகவும் நமக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் எல்லா வகையிலும் பயன்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் வேணும்னா கூட இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு தான் நம்ம மனசும் சொல்லும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? பணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுக்கு பரிவர்த்தனை, வரவு செலவு, நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், நம்மளோட இருப்பு என்ன அப்படின்றத அரசாங்கம் நம்மளை கண்காணிக்கும் இல்லையா? நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம செலவு, அதாவது சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற பணத்தை தேவை போக மீதியை சேமிக்கிறோம். இந்த வகைகள்லாம் இருக்கும்பொழுது இந்த சேமிப்புன்னும் போது அது நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊக்கியாக பயன்படுத்தப்படுகின்றது. அதனுடைய அமைப்பாக தான் நம்மளுடைய அரசு என்ன பண்ணும், நம்மளுடைய தனி நபருடைய வருமானம் என்ன, அவங்களுடைய செலவுகள் போக சேமிப்பு இருக்கா அப்படின்ற ஒரு நடைமுறை வழக்கங்களை நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதன் மூலயமா? வங்கிகள் மூலயமாக. அது மட்டும் கிடையாது, நம்ம பண பரிவர்த்தனை பண்ணுறோம் இல்லையா, ஏடிஎம் கார்டை வச்சு, இல்லைன்னா நமக்கு தேவையான பணங்களை செலவு பண்ணிடுறது நிறைய கிரெடிட் கார்டெலாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம செலவுகள்லாம் பண்ணுறோம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பொதுவாக பண பரிவர்த்தனைக்காக பான் கார்டு அப்படின்ற ஒன்றை வந்து அரசாங்கம் நம்மளை வாங்க வைக்குது. வாங்க வைக்குதுன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலே சம்பாதிக்கிற எல்லாருமே இந்த பான் கார்டு வச்சுருக்கோம். இந்த பான் கார்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய பெயர் இருக்கும், அப்புறம் உங்களை பற்றின சில தகவல்கள் இருக்கும், உங்களுக்கு தெரியாத அது அதனுடைய ரகசியங்கள் சில அந்த எண்களில் பதிவு பண்ண பட்டி இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். சென்ற தகவல் தளத்தில் நேரம் கருதி உங்களுக்கு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன். இந்த தகவல் தளத்தில் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த 10 இலக்க எண்ணினுடைய முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இந்த பான் கார்டில் எத்தனை எண்கள் இருக்குது? 10 இலக்க எண் இருக்குது. இதில் 4வது எழுத்து என்னன்னு சொல்லுது. அதை தான் இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில், இதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய 10 எண்களுடைய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 4வது எழுத்து என்ன? கடகடன் போயிட்டு உங்களுடைய பான் கார்டை எடுத்து பாருங்கள், அது என்னவா இருக்குன்றதை யூகிச்சிட்டே இருங்க.

பிரதர் படத்திலிருந்து கார்த்திக் அஹானா பாலாஜி பார்கவி குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் பேன் கார்டில் இருக்கக்கூடிய எண்களுடைய ரகசியங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நான்காவது எழுத்து என்ன? உங்களுடைய பேன் கார்டில் ஒளிந்திருக்கும் முக்கிய குறியீடுகள் மற்றும் அதனுடைய சுவாரஸ்யமான பின்னணியையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேன் கார்டு வந்து ஒரு சாதாரண அடையாள அட்டை மட்டும் கிடையாது, வருமான வரித்துறையினுடைய முக்கிய பாதுகாப்பு கருவி அப்படின்றதும் விளக்குது. முதல் மூன்று எழுத்துக்கள் உள்நாட்டு சீரியஸ் அது. நான்காவது எழுத்து இருக்கு இல்லையா, அது தனிநபர், நிறுவனம், அரசு போன்ற சட்ட நிலைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஐந்தாவது எழுத்து பெயர்களோட இணைந்து அடுத்த நான்கு எண்கள் யூனிக் நம்பராகவும், கடைசி எழுத்து செக்ஸம் மூலம் போலி கார்டுகளை, நம்மளுடைய ஒரிஜினல் இல்லாமல் ஃபேக்காக இருக்கக்கூடிய கார்டுகளை தடுக்கிறதுக்காக அந்த கடைசி எழுத்து உதவுது. சரி, எப்படி உங்களுக்கு ஆதார் கார்டு இந்தியர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுக்குதோ அதே போல் பல வசதிகளை பெற ஹெல்ப்பாகவும் இருக்கும். அது போல தான் இந்த பேன் கார்டும் இருக்குது. சாதாரணமாக ஒரு பேன் கார்டை வச்சு ஒருவருடைய வருமானம், பேங்க் மூலயமா அவருடைய பெயரில் நடக்கக்கூடிய பணப்புழக்கங்கள் பேன் கார்டை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஒரே லைனில் சொன்னணும்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களா, பேன் கார்டு வச்சுக்கணும். சரி, இந்த கார்டு சும்மா வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த 10 டிஜிட்டுடைய ரகசியத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லோருக்கிட்டேயும் பேன் கார்டு இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து வருமான வரி கட்டுற வரைக்கும் இந்த கார்டு ரொம்ப முக்கியமாக நமக்கு செயல்படுது. ஆனால் இந்த கார்டில்

பிரிண்ட் பண்ணி இருக்கிற எழுத்துக்களுக்கும் நம்பர்களுக்கும் பின்னணியில் ஒரு செம லாஜிக் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு போடப்பட்ட நம்பர் கிடையாது. அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள் காலை 8:30 தொடர்ந்து தகவல் தளத்தில்.

துணிவு படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் வைசாக் குப்ரேன் குரலில் ஒலித்த பாடல் அது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தகவல் தளத்தை காலை 8:30 மணியிலிருந்து. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Internationally recognized government has launched a major military offensive against the Houthis, with government forces claiming advances around the key strategic posts along the Red Sea coast. We have a report.
1: The offensive, formally named Operation Dawn of Yemen by President of the Presidential Leadership Council, aims to retake territory held by the Houthis, restore state institutions, and regain control of the capital Sana'a, which the group has controlled since 2014. Yemen's armed forces said they carried out 1,122 precision operations against Houthi targets across Sada'a, Al-Jawf, Taiz, and the western coast. The escalation prompted an emergency meeting of the Mecca Alliance for Defense, bringing together Saudi Arabia, Pakistan, and Turkey. The development marks a major escalation in Yemen, with Saudi Arabia providing military backing and the Houthis threatening the Saudi airspace. With Manish Siva's report from Dubai, Sanyukta Yadav, Akashwani News.
0: In men's cricket, the first T20 international of the five-match series between India and West Indies to be held in Lucknow today. The match will start at 7 p.m. IST. After winning gold at the 2026 Asian Games and a convincing 2-1 victory in the ODI series, the hosts will aim to continue the winning run against the visitors. Jammu and Kashmir is likely to witness light snowfall and rain over higher reaches from today till Saturday. According to Meteorological Department, J&K will witness thunderstorms, gusty winds and scattered rainfall in the next few days. Met Department advised people to ensure safe storage of apples and paddy in view of the expected weather conditions. The Indian Meteorological Department IMD has forecast heavy rainfall over parts of Kerala, Mahe, South Interior Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal today. IMD has also predicted thunderstorms with lightning and gusty winds over Delhi, Punjab, Haryana, Chandigarh, Uttar Pradesh, Uttarakhand, Himachal Pradesh, Bihar, Jharkhand, Odisha and West Bengal today. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
2: Thank you, Abhishek. India-European Free Trade Association, EFTA pact, set to boost trade and investment, says Prime Minister, leads the statesman. Make predators fear the law, Supreme Court pushes Delhi police on safety of women in capital, reports the Pioneer. The Times of India, citing a survey by the National Statistics Office, NSO, says that only 15% going to work use public transport like buses, trains, trams or auto rickshaws. In football, after Brazil, India face another South American giant in Uruguay friendly at the Salt Lake Stadium, reports the Indian Express. And finally, Nobel for Medicine spotlights research on interplay between brain and light, states the Economic Times. German-US scientists win honor in medicine for using light to unravel secrets of the brain, writes the Hindustan Times. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Sarabjit. In some more news, the Indian Embassy in Bucharest has informed that all three internationals aboard the commercial vessel MV Royad Mamadov are safe. The vessel came under attack in the Black Sea, leading to reported deaths of two foreign nationals. And now, before we end the bulletin, the headlines once again. Polling begins for by-elections to five assembly constituencies in Tamil Nadu, Puducherry in West Bengal and lone Lok Sabha seat in Assam. BJP announces names of eight candidates from Uttar Pradesh for Rajya Sabha elections. President Draupadi Murmu to be on a three-day visit to Himachal Pradesh beginning today. India voices support for Afghanistan's sovereignty, unity and territorial integrity, reaffirms its commitment to welfare of Afghan people. Yemen's internationally recognized government launches major military offensive against Houthis. And in men's cricket, first T20 international of the five-match series between India and West Indies to be played in Lucknow today. And with that, we end the morning news. Have a nice day.
3: Akashavani, Puducherry Vanoliyin Mudhanmai Alaivarasaidha, Neram 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு தகவல் தளத்தில் பான் கார்டில் இருக்கக்கூடிய 10 இலக்க எண்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை, அந்த நம்பருனுடைய ஒரிஜினல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய 3 எழுத்துக்கள் அல்ஃபா சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேன் நம்பருடைய முதல் மூன்று எழுத்துக்கள், உதாரணத்துக்கு ஏபிசி இல்லைனா எஃப்ஜிஹெச் இப்படின்னு ஏபிசிடி வரிசையில் இருக்கும். வருமான வரித்துறை தங்களோட வசதிக்காக உள்நாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சீரிஸ் தான் இது. அப்போது நாட்டினுடைய வருமான வரித்துறையின் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த முதல் மூன்று எழுத்துக்கள். இதுக்கும் உங்களோட ஊருக்கும் அல்லது உங்களுடைய வருமானத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முதல்ல இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்கள். சரி, நான்காவது எழுத்து என்ன? நீங்கள் யார்? உங்களுடைய ஸ்டேட்டஸோடைய, உங்களுடைய கேரக்டர். பான் கார்டில் இருக்கிற நான்காவது எழுத்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த கார்டு யாருடையது, அவங்களுடைய சட்டப்பூர்வமான தகுதி என்னங்கிறத இதுதான் சொல்லும். பி அப்படின்றது வந்து ஒரு தனி நபர்கள், இண்டிவிஜுவல், அவங்கள பற்றி குறிக்குது. சி அப்படின்றது நிறுவனங்கள், கம்பெனிஸை பற்றி குறிக்கும். ஹெச் அப்படின்றது இந்து கூட்டு குடும்பம், அதாவது ஹெச்யூஎஃப் அப்படின்றத குறிக்கும். டி அப்படின்றது அறக்கட்டளைகள், ட்ரஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை குறிக்கும். ஜி அப்படின்னு இருந்துச்சுன்னா அரசு அமைப்புகள் இல்லாது கவர்மெண்ட் அப்படின்றத குறிக்கும். இதனுடைய ஒவ்வொரு விளக்கமும் அதுதான். பி அப்படின்னு இருந்ததுன்னா இண்டிவிஜுவல், சினா கம்பெனிஸ், ஹெச்னா கூட்டு குடும்பம், டீனா அறக்கட்டளை, ஜீனா அரசினுடைய அமைப்புகள். நீங்கள் வேணும்னா இப்போவே உங்கள் பேன் கார்டை எடுத்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நான்காவது எழுத்து கண்டிப்பாக பி, அதாவது பர்சன், இண்டிவிஜுவல் என்று தான் இருக்கும். ஐந்தாவது எழுத்து பாடலை கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம்.

ஸ்ரேய கோஷல் குரலில் ஒழித்தது தேசிங் ராஜா படத்திலிருந்து. இன்னைக்கு தகவல் தளத்தில் பான் கார்டில் இருக்கக்கூடிய அந்த 10 இலக்க எண்களுடைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்கோம். முதல் 3 எழுத்து ABC உள்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சீரியஸ். இது வந்து ஊருக்கோ வருமானத்துக்கோ சம்மந்தம் எதுவும் கிடையாது. 4வது எழுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் கேரக்டர், அதாவது தனி நபராக இருந்தீங்கனாலோ, நிறுவனங்களாக இருந்தாலோ, அறக்கட்டளையோ, இல்லை கூட்டு குடும்பமோ, இல்லை அரசு அமைப்புகளோ இருந்துச்சுன்னா அதனுடைய எழுத்து, முதல் எழுத்து அங்கே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டோன்னா 5வது எழுத்து உங்கள் பேரோட கனெக்ட் ஆனது. நீங்கள் ஒரு தனிநபராக இருந்தால் உங்களோட இனிஷியல், அப்படி இல்லைன்னா குடும்ப பெயரினுடைய சர்நேம் இல்லைன்னா லாஸ்ட் நேம் இருக்கும் இல்லையா, அதனுடைய முதல் எழுத்து தான் இந்த இடத்துல இருக்கும். உதாரணமாக உங்கள் பேர் குமார்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த கார்டில் 5வது எழுத்து கே அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை வந்து 5க்குரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியும். இதுவே ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி பேருடைய முதல் எழுத்து இங்கே வரும். வரி சம்பந்தமான விஷயங்கள், டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது எந்த தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சூப்பர் ட்ரிக்கை வச்சுருக்காங்க. 5வது எழுத்து நம்மளுடைய லாஸ்ட் நேம் இல்லைன்னா சர்நேமாக இருக்கும், இல்லைன்னா நம்மளுடைய இனிஷியல் முதல் எழுத்தாக அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 6லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள், இந்த 4 டிஜிட்டும் 6வது எழுத்துலேருந்து 9வது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த நம்பரில் தான் 0001 இதிலிருந்து ஆரம்பித்து 9999 இது வரைக்கும் இருக்கிற நம்பரில் ஒவ்வொரு கார்டுக்கும் தனித்துவமாக ஒரு யூனிக்கான அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. 10வது எழுத்து என்ன அப்படின்றது உங்களுடைய டிஜிட்டல் கைரேகை, உன்னுடைய செக் டிஜிட்டு, அதனுடைய கடைசி எழுத்து செக்ஸம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்முலா, அதாவது ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் மூலமா உருவாக்கப்பட்டுள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஜிட் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற 9 எழுத்துக்களையும் செக் பண்ணி இந்த கார்டு ஒரிஜினல் தானா அல்லது டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிப்பதற்காக இது உதவப்படுகிறது. ஒருத்தரோட பான் கார்டை இன்னொருத்தர் ஈஸியாக ஃப்ராட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த டிஜிட்டல் லாக்கை வச்சுருக்காங்க.

சுபலக்ஷ்மி, தனுஷ், ஜிவி, பிரகாஷ் குமார் குரலில் ஒலித்தது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து. நேரம் 8:43:46. வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய அரசு நிறுவனங்களில் 480 இன்ஜினியரிங் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், டெலிகம்யூனிகேஷன் பிரிவுகளில் மொத்தம் 480 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக். வயது வரம்பு 6/10/2026 21-30 வயது வரை. தேர்ச்சி முறை பிரிமினரி, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை, மதுரை. ஆன்லைனில் விண்ணப்பிக்க upsc.gov.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹200. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இந்திய சாப்ட்வேர் டெக்னிக்கல் பணி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அட்மின் ஆஃபீஸர் 2, டெக்னிக்கல் சப்போர்ட் 4, அசிஸ்டன்ட் 1, ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் 3 என மொத்தம் 10 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, டிப்ளமோ டிகிரி, பிஇ, எம்பிஏ. வயது வரம்பு 18-38 வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் ரெக்யூப்மெண்ட் recruitment.stpi.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹500. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இம்மாதம் 12ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்திய ரயில்வேயின் துணை மருத்துவ பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நர்சிங் சூப்பரின்டென்ட் 365, பார்மசிஸ்ட் 118, மலேரியா இன்ஸ்பெக்டர் 43, லேப் அசிஸ்டன்ட் 31, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 25, இசிஜி டெக்னீஷியன் 4 இடங்கள் உட்பட மொத்தம் 590 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும். வயது 1/1/2026 18-40 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவாங்க. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதியாகும். மேலும் விவரம்

விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தின் அப்ரண்டிஸ் பணிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிராஜுவேட் பிரிவில் சிவில் மெக்கானிக்கல் 52, எலக்ட்ரிக்கல் 24, டெக்னீஷியன் பிரிவில் சிவில் 10, எலக்ட்ரிக்கல் 22 என மொத்தம் 108 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ பிடெக் பிஇ, வயது பிரிவு வாரியாக மாறுபடும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஸ்டைஃபன் மாதம் 10,900 12,300 வரை வழங்கப்படும். விண்ணப்பிக்க ஆன்லைனில் naats.education.edu.caitiyon.gov.in என்பதாகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 17 தேதியாகும். தெற்கு ரயில்வேயில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சாரணர் இயக்கம் வழிகாட்டி ஒதுக்கீடு பிரிவில் மொத்தம் 17 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு +2 ஐடிஐ, வயது வரம்பு 1/1/2027 18-30 மற்றும் 18-33. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு பணியிடம் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம். விண்ணப்பிக்க ஆன்லைனில் rrcmas.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹500, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க இம்மாதம் 18 தேதி கடைசி நாளாகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

0: இன்றைக்கி தகவல் தளத்தில் பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர்களை பார்த்துட்ருக்கோம். 6-9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண் வந்து ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு தனித்துவமான யூனிக் அலாட் வேணும் அப்படின்றதுக்காக அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 10வதாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் கைரேகை, நம்மளுடைய கைரேகைகளை வந்து செக் டிஜிட்டில் வந்து வச்சு அதில் வந்து செக்ஸம் அதில் வந்து ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது கார்டு ஒரிஜினல் தானா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவும். ஒருத்தருடைய பேன் கார்டை இன்னொருத்தர் நம்ம ஈஸியாக ஃபோர்ஜரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டிஜிட்டல் லாக்கை வச்சுருக்காங்க. ஏன் இது இவ்வளோ முக்கியம்? இந்திய வருமான வரி சட்டம் பிரிவு 139A படி இந்த பேன் கார்டு கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்கு. இது சும்மா ஒரு பிளாஸ்டிக் கார்டு மட்டும் கிடையாது, பயங்கரமான கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மூலமாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்றதும் சொல்ல முடியும். அதுக்காக தான் தகவல் தளத்தில் இதில் இருக்கக்கூடிய 10 டிஜிட்டினுடைய ஒரிஜினல் வேல்யூவேஷன் என்ன, அது நம்மளை பற்றின என்னென்ன அறிவுறுத்தல்களை அது உள்ளே அடக்கி இருக்குது அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் இதை உங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து தகவல்களை கொடுத்துட்ருக்கேன். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மூலமாக இதை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு பேன் கார்டு பற்றின இன்னும் விரிவான மற்றும் ஆதாரபூர்வமான தகவல்கள் வேணும் அப்படின்னா டாக்ஸ் குரு, டாக்ஸ் ஸ்கேன் இல்லைன்னா த கரண்ட் இந்தியா போன்ற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சிஏ நிபுணர்கள்லாம் தெளிவாக எழுதி ஒரு கட்டுரை வச்சுருக்காங்க. அதை நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிகாட்டியை படிப்பதன் மூலமாக உங்களுடைய பேன் எண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறியீட்டினுடைய துல்லியமான அர்த்தத்தையும் கண்டறிந்து தாக்கல் மற்றும் நிதி செயல்பாடுகளின் போது தவறுகள் நேராமல் விழிப்புணர்வோடு இருப்பதற்காக தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு.
1: மனசுல
2: நினைச்சிட்டு
1: இருக்கியா?

ராதேஷ்யாம் படத்திலிருந்து சிட் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் பான் கார்டு பற்றின 10 ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு அரிய தகவலோட அடுத்த தகவல் தளத்தில் சந்திக்கலாம். எப்பொழுதும் விழிப்புணர்வோடு செயல்படுவோம் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களோட கை குலுக்கி காற்றலையில் விடைபெறுகிறேன்.

பொன்னியின் செல்வன் 2 படத்திலிருந்து சத்யபிரகாஷ் வி எம் மகாலிங்கம் நகுல் குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். ஸ்ரீ மகாகணபதி கவுளை ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:36 20 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீனாட்சி மேமுதம் தேஹி பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மேலின் உடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உள்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கான நட்புறவை முன்னெடுத்து செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். மேலும் இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் அமைச்சர் விவாதித்தார். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கௌடல்ய மாநாட்டில் பேசுகையில், இந்தியாவில் தேசிய அடையாளத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக திகழும் கலாச்சார மரபுகள் பொருளாதார வளர்ச்சிக்கும் பேருதவி புரிவதாக கூறினார். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகிய மூவரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி குருமாம்பேடு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பாக்கமுடியான்பட்டு, ஆனந்தபுரம், வடக்கு ஈசிஆர், கிரீன் கார்டன், கொட்டுப்பாளையம், ஸ்ரீராம் நகர், ஜெயராம் கார்டன், கருவடிக்குப்பம், மகாவீர் நகர், பாரதி நகர், விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகர், சண்முகா நகர், நாகம்மாள் நகர், சாந்தி நகர் விரிவாக்கம், லட்சுமி நகர் மற்றும் விரிவாக்கம், வள்ளலார் நகர், கலைவாணி நகர், ஆனந்தா நகர், நெசவாளர் நகர்,

0: வரதராஜ பிள்ளை நகர், மேயர் நாராயணசாமி நகர், சப்தகிரி, இடையஞ்சாவடி ரோடு மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. கேரளம், மாஹே, தெற்கு உள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை. நேரம் 10:02. இது கேட்டாலே இனிக்கும். முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை முகநூல் வழியாக, உங்களுக்கு பிடித்தமான பாடல், இடம்பெற்ற திரைப்படம், நீங்கள் எங்கேருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய பெயரை பதிவு பண்ணால் முகநூல் வழியாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பாடல்கள் வழங்கப்படும். இதில் ஒரு சின்ன ஒரு பொதுவாக நேயர்களுக்கான ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான், நேற்று முன்தினம் கேட்ட நேயர்களாக இருந்தால் புது நேயர்களுக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுக்கலாம். அவங்களுடைய விருப்ப பாடலை போட்டுட்டு நிச்சயமாக உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் அப்படின்ற நம்பிக்கையோடு முதல் நேயரா கோவை மாவட்டத்திலிருந்து வருண் சிவா வெற்றிவேல் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வருது.

நேர்கள் இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் ராசா மகன் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுயிர் காப்போம். இந்த தலைப்பையொட்டி நேயர்களே உங்களுக்கான கருத்துக்களம் 11:02 நேயர் நேரத்தில் நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். பகல் 12 மணிக்கு கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட சித்திரத்தின் நிறைவு பகுதி, அமைப்பு மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நேரம் 10:15. நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க மறவாதீர்கள் நேயர்களே. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததா பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி, அரச கட்டளை படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேர்களே, 10:19 நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மயக்கவியல் மற்றும் வலி மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி 102.8 FM ரெயின்போவில். நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர்வரப்பும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை முகநூல் வழியாக பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பெயரோடு சேர்த்து நிகழ்ச்சியில் நிச்சயமாக இன்றைக்கி உங்களோட பாடல் இடம்பெறும். சப்போஸ் உங்களுக்கு இன்றைக்கி பாடல் கொடுக்க முடியல நேரம் கருதி அப்படின்னாலும், உங்களுடைய பெயரை நான் வந்து குறிப்பிட்டு இந்த நேயர்கள் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்கன்னு நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பாடல் நான் கொடுக்க போகிறேன். இந்த வழக்கம் இருக்கிறதுனால நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை பதிவு பண்ணுங்க தயவு கூர்ந்து. அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சென்னையிலிருந்து பொன்னியம்பேடு வன்னி கணேசன். இந்த நேருடைய விருப்ப பாடல் பாடு நிலாவை படத்திலிருந்து சித்திரை.

நேரம் 10:54. இது கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக காட்டூரிலிருந்து சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இந்த நேயர்கள் விரும்பி கேட்டிருப்பது ஆனந்தராகம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேர்களை இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:29:33. அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சென்னை கோவிலிருந்து சூரியமூர்த்தி, அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து.

நினைவுடுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி நேயர்களே. இது உங்களுக்கான களம் காட்டுயிர் காப்போம் என்ற தலைப்பில் பேசலாம். நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். நேரம் 10:34. இது கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் புவனகிரியிலிருந்து இன்பா இலக்கியா, இவங்க நேருக்கு நேர் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க.

நேரம் 10:40. இது கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து வீரவன் நல்லூர் கருணாநிதி, இந்த நேயர் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து வான்மேகங்களே.

நேர்களே, இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஜான் ஹாஜா நஜ்முதீன் பாடலை கேட்டிருக்காங்க. கஜினி படத்திலிருந்து ஒரு மாலை.

இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக விருதுநகர்லிருந்து ராஜபாளையம் முகவூர் முத்துகிருஷ்ணன் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மன்மதலீலை படத்திலிருந்து ஹலோ மை டியர்.

I don't mind.

0: வரையோ.
1: ஹலோ
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர்.
2: நேர்களே, இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம் நேர்களோட சேர்ந்து பாடல்களை ரசிச்சிட்டு இருக்கிற நானுமே நிறைவா நேர்களோட விருப்பம் எங்க விருப்ப பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பாடல்களும் அருமன்ட்டு எழுதி அனுப்பியிருக்காங்க. சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகம். இந்த நேர்களோட கொடிகால் பாளையத்திலிருந்து ஜான் ஹஜா ஹமீத் ராஜா எழுதியிருக்காங்க. புதுச்சேரி வானொலியோட முதன்மை அலைவரிசின்னு அன்பு அறிவிப்பாளர்களுக்கு காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமையான பாடல்களாலும் அழகாக தொகுப்புனாலும் நேயர்களை மகிழ்விக்கும் இந்த கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக அமையறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், கொழுமங்கொண்டன் ராமகிருஷ்ணன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சென்னையிலிருந்து சிவராம் நாகராஜன், சுரேஷ், இந்த நேர்களோட சேர்ந்து நானுமே உங்கள மாதிரி ரசிச்சிட்டு இருக்க பாடலை நிறைவாக ஒரு பாடலை கேட்டுக்கலாம். நிச்சயமாக அடுத்த நாளில் உங்களுடைய பாடலுக்காக காத்திருக்கிறோம். இது கேட்டாலே இனிக்கும்.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்கா சென்றுள்ளார். நேற்று நியூயார்க்கில் அமெரிக்க வணிக தலைவர்களை சந்தித்து இந்தியாவின் கூட்டாண்மைகளையும் முதலீடுகளையும் மேலும் ஆழப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். SIR எனும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடர்பான பல்வேறு முடிவுகளை ஒருதரப்பாக மேற்கொண்டதான குற்றச்சாட்டின் பேரில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை இடைநீக்கம் செய்யக்கோரும் மனு மீது இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் ஆண் வாக்காளர்கள் 12,575, பெண் வாக்காளர்கள் 14,341, மூன்றாம் பாலினத்தவர் 5 பேர் என மொத்தம் 26,921 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்குப்பதிவு தொடங்கியதும் பொதுமக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையான தங்களது வாக்கை செலுத்தி வருகின்றனர். வாக்குச்சாவடி சுற்றி துணை இராணுவப்படை மற்றும் உள்ளூர் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்குப்பதிவு மையத்திற்கு ஆய்வு செய்ய வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் கூறுகையில், காலை முதல் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாகவும், அனைத்து வாக்குச்சாவடிகளும் சேர்த்து சுமார் 300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும், பதற்றமான 2 வாக்குச்சாவடிகளிலும் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதுவரை எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த 5 சிறப்பு மருத்துவர்கள் வரும் 9 வெள்ளிக்கிழமை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இதனை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த

நேரம் காலை 11:02 27 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்புவி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்க இருப்பது நேயர் நேரம். நேயர்களே, நேர் நேரத்தில் காட்டுயிர் காப்போம் என்ற தலைப்பில் நீங்கள் எங்களுடன் உரையாடலாம். உங்களுடைய கருத்துக்களை எளிமையாகவும் ரத்தின சுருக்கமாகவும் பகிரலாம். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும், ஆகாஷ்வாணி அறிவிப்பாளர்களுடன் பேசினாலும் இனிக்கும். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை நீங்களும் உலகவாழ் நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் கேட்க மகிழ ஆசையா? அப்போ அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும்.

0: நேர் நேரத்தில் முதல் அழைப்பாளராக நம்முடன் இணைந்துள்ளார். அவர் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: மிக்க மகிழ்ச்சியா. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க. காட்டுயிர் அது நிச்சயமா நம்ம பாதுகாக்கணும் ஐயா. சிறுத்தை, புலி, சிங்கம், கரடி, இது மாதிரியான காட்டுயிர்கள் நிறைய பேர் சொல்றாங்க எங்க இருப்புல வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா நாம தான் அதனுடைய இடத்துல வீடு கட்டி குடி புகுந்திருக்கோம் அப்படிங்கறத நினைச்சுக்கணும். அதே மாதிரி காடுகள் அது வந்து உயிரினங்களினுடைய அந்த ஒரு கூடாரமாக இருக்கு. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா காடுகள் அற்ற ஒரு சமுதாயம் அப்படிங்கறது இருந்ததுன்னா நிச்சயமா பலி உயிர் ஓம்புதல் அப்படிங்கறது இருக்காது. இப்போ வனத்துறை அதிகாரிகள்லாம் நம்ம சிறப்பா பாராட்டணும் ஐயா. குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு அனிமலுக்கு அடிபட்டு இருக்குன்னா அதை ரெஸ்கியூ பண்றாங்க, அதற்கு மருந்து கொடுக்குறாங்க, எல்லாமே சிறப்பா செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய ஓம்புதல் அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காடுகள், விலங்குகள், இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கட்டுறேன், ஃபேக்டரி கட்டுறேன், இது மாதிரி பண்றேன், அது மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடுகளை அழிக்கிறாங்க. இந்த காடுகள் அழிக்கிறதுனால உயிரினங்கள் அப்படிங்கறது இறக்குறாங்க. அப்புறமா ஐயா, நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தண்ணீர் மாதிரி வைக்கணும் ஐயா. சரியா கேக்குதா ஐயா?
0: கேக்குது, கேக்குதா ஐயா? சொல்லுங்க, சொல்லுங்க. எந்த மாதிரி அந்த இது சொல்றீங்க, அந்த பிளான்
1: ஐயா? கேக்குதா?
0: கேக்குது சார், சொல்லுங்க சார். ஹலோ, ஹலோ.
1: சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தண்ணீர் மாதிரி வைக்கணும் ஐயா. தண்ணீர் மாதிரி வச்சோம்னா அந்த காட்டு உயிர்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதுகளுக்கும் அந்த சாப்பாடு, அந்த தண்ணீர், அது எல்லாமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஐயா. நினைவா ஒண்ணு சொல்லணும்னா இந்த சமுதாயம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சமுதாயமாக இருக்கணும் அப்படின்னா அந்த எக்கலாஜிக்கலுடைய அந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கறது சிறப்பா இருக்கணும்னா காட்டு உயிர்கள் அது நிச்சயமாக காட்டால் மாத்திரம்தான் முடியும். அதனால
0: சொல்லுங்க சார்.
1: அதுக்கப்புறமா வேட்டையாடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கணும் இல்லைங்களா?
0: நம்மளுடைய பங்களிப்பு அது என்ன நீங்க நினைக்கிறீங்க?
1: வேட்டையாடுவது அரசாங்கம் வந்து கடுமையான சட்ட திட்டங்கள் போட்டு தடுத்திருக்காங்க ஐயா. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். எனவே அதற்கு உரிய இடத்தில் அது வாழ்வது அதனுடைய உரிமை, அதை நம்ம பாதுகாக்கணும் ஐயா.
0: வாழு வாழ விடு அந்த குறிக்கோள்ல நீங்க சொல்றீங்க. ஹலோ, நேர் இணைப்பு கட்டாயிருக்கு. காட்டுயிர் காப்போம். காட்டுயிர் காப்போம் என்பது காடுகள், விலங்குகள் மற்றும் இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பதை குறிக்கும் ஒரு முக்கியமான அறைகோளாகும். சரி, காட்டுயிர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியங்கள் என்னன்றதுன்னு கேட்குறீங்க. அதாவது சமநிலை காத்தல், உணவு சங்கிலி மூலம் புலி, யானை, மான் மற்றும் தாவரங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை, ஒன்றின் அழிவு முழு இயற்கையையும் பாதிக்கும். காலநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா காடுகள் மற்றும் வனப்பகுதிகள் கார்பன்

0: கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுகின்றன. நீர் மற்றும் மண் பாதுகாப்பு, காடுகள் மழைப்பொழிவை ஈரப்பதத்தோடு மண்ணரிப்பை தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகளவில் கோடிக்கணக்கான மக்கள் தாங்கள் வாழும் காடுகள் மற்றும் காட்டுயிர்களை தான் நம்பியுள்ளனர். சரி, இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்னு நீங்கள் கேட்குறீங்களா? வேட்டையாடுதலை நாம் முக்கியமாக தடுத்துள்ளோம். அதாவது விலங்குகளை வேட்டையாடுதல் மற்றும் சட்டவிரோத கடத்தல்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை நாம் மதிக்க வேண்டும். காடுகளை பாதுகாத்தல், காடு அழிப்பை தவிர்த்து மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டையும் நாம் தவிர்க்க வேண்டும். காடுகள் மற்றும் நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். முக்கியமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் காட்டுயிர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் வந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம்.
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கப்பா.
0: ஆ வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம்.
1: ஒரு பாடலாகவே நான் சொல்லிடுறேன்,
0: உயிர்களுக்கு என்னென்ன தீங்கு
1: தவக்களை காணவில்லை, தட்டான்கள் ஏதுமில்லை, அவைகள் வாழும் வாழிடத்தை அழித்து நாமும் வாழுகிறோம். தவக்களை காணவில்லை, தட்டான்கள் ஏதுமில்லை, வண்ணமயிலின் நாட்டமெல்லாம் குறைவு, சிட்டுக்குருவி கூட்டமெல்லாம் மறிது, அழகான குயிலின் சங்கீதமும் மைனாவும் தேனீக்களும் எங்கே என்று தேடி பார்க்கும் நிலைகள் இங்கே நாமும் கண்டோம். மனதில் துயரம் கொண்டோம், தவக்களை காணவில்லை, தட்டான்கள் ஏதுமில்லை, விலங்குகளின் வாழிடம் வனவாசம், அது இன்று மனிதர்களின் கைவசம். நமக்கு மட்டும் சொந்தமல்ல பூமி என்பது, பல்லுயிரும் வாழ இங்கு உரிமை உள்ளது. இனி ஏனும் காடுகளை வளைத்து வீடுகள்

0: கேரோம் தவக்களை காணவில்லை தட்டான்கள் ஏதுமில்லை அப்படின்னு பாடல் இருக்கேன்.
1: நிச்சயமா மேடம், நானும் கவனிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நேர நேரத்துலையும் ஏதோ ஒரு பாடலோட நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: அதாவது அவங்க காடுகளை வந்து நம்ம அதுக்குள்ள நுழையாம இருந்தாலே போதும், நம்ம அதுக்குன்னு தனியா சிறப்பா எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. மனிதர்களாய நமக்கு நாம மட்டும்தான் இயற்கையை அழிக்கிறோம் இல்லையா, எந்த உயிர்களுமே எதையுமே அழிக்கிறது கிடையாது. காரணம் அவங்களுக்கு ஆசை, பேராசை கிடையாது, ஆசைகள் மட்டும் உண்டு. குழந்தைகளை பெற்றுக்கணும், நம்மளோட வம்சங்களை விருத்தி பண்ணணும், இந்த உலகத்தை நல்லபடியா பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோட தான் அந்த வம்ச விருத்தியே நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. வள்ளுயிர்களுமே அவங்களுக்கு அந்த பேராசைங்கிற மனசுல புகுந்ததுனாலதான் இன்னைக்கு மனிதன் வந்து அத்தனை காடுகளையும் எஸ்டேட் ஆக்கி நாம போய் தங்கணும், குடும்பம் தங்கணும்னு போய் அத்தனை வளர்த்துக்க போட்டு எல்லாத்தையும் விலை பேசி கட்டிடங்களை கட்டி முடிச்சா அப்ப விலங்குகள் எப்படி எங்கப்பா வாழும், பறவைகள் எப்படி எங்கப்பா வாழும், அதுல இருந்தா தான் நம்ம வாழ முடியும். நம்ம இல்லாம அவங்க எல்லாம் வாழ முடியும், ஆனா அவங்க இல்லாம நம்மளோட வாழ முடியாதுங்கிறத எல்லாரும் உணர்ந்து நல்லபடியா சிறப்பா செயல்படுவோம். பேரா
1: நன்றி, தங்கள் மேலான கருத்துக்கு நன்றி.

0: நேரம் காலை 11:14:44 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேர் நேரத்தில் நாம் காட்டுயிர் காப்போம் என்ற தலைப்பில் நேர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேர் வந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம்.
1: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேரே, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க. இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்திருந்தா கூட

0: கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. இருந்தாலும் சொல்லப்படாத சில கருத்துக்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.
1: நிச்சயமா சார், சொல்லுங்க சார்.
0: எங்க விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிரவாண்டி, செஞ்சி, அப்படி வேட்டவலம் இது மாதிரி பகுதிகளுக்கு நீங்க வந்தீங்கன்னா நிறைய மலைகளை பார்க்கலாம், காடுகளை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அது மாதிரி ஒரு தொடர்ச்சி மலை எங்க பகுதியில் இருக்கு. அந்த பகுதி வந்து நீங்க ஒட்டம்பட்டுல இருந்து நீங்க வேட்டவலம் போகிற போது தொடர்ச்சியான அந்த மலைகளை நிறைய நீங்க பார்க்க முடியும். அது மனமும் மனம் சேர்ந்த பகுதி அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு. எங்க தந்தை வாழ்ந்த, எங்க தாத்தா அதுக்கு முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்த பகுதி மலையும் மலை சார்ந்த பகுதி. எங்களுக்கு எங்க ஊருக்கு பக்கத்திலே இருக்க அந்த அந்த மலை அப்படியே கை தொடர மாதிரி இருக்கும். சுத்தி காடுகள் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய வனங்கள் இருக்கும், நிறைய வந்து புலி, சிங்கம், கரடி, மான் அப்படி சொல்லி பல காட்டு உயிர்கள் இருக்கும். அது மாதிரி இருந்த இடம், அது மாதிரி காடுகள், நிறைய மலைகள், அது மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருந்ததுனால அந்த காலத்துல நிறைய மழை வளமும் கிடைச்சு. அந்த மழை வளம் கிடைச்சதுனால எங்களால் விவசாயம் மிக சிறப்பா அந்த காலத்துல நல்ல நிலைமையில ஓடிட்டு இருந்தது. ஆனா நாங்க இருக்கிற இப்ப இருக்கிற எங்க கண்டாச்சிபுரம் அருகாமையில் இருக்கிற எங்க ஊர்ல ஒரு காலத்துல அந்த காட்டு எல்லையை தாண்டி உள்ள போக முடியாது, அவ்வளவு அவ்வளவு காடுகள் இருக்கும். அந்த காட்டுக்குள்ள போறதுல பயமா இருக்கும். அப்படி இருந்த பகுதி சூரியப்படாத சுனைன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அங்க போற சுனை ரொம்ப தூரம் பயணிக்கணும் தண்ணி குடிக்கிறது. அது மாதிரி இடங்களுக்கு போகிற போது அந்த விரைவுகளை வெட்டுற போது நாங்க பயந்து பயந்துட்டு விரைவுகளை சின்ன வயசுல வெட்டி எடுத்து எங்க இப்பதான் கேஸ் சிலிண்டர் வந்துடுச்சு, அப்ப விரைவுகள் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அதுக்கான நிலப்பள்ளம், அதுக்கான விறகு வழி எல்லாம் இல்லாம இருக்கிறதுனால எங்களுக்கு காடுகளை ரொம்ப இந்த விறகுகளை கொண்டு வந்து சேர்த்து இது பண்ணுவோம். அது மாதிரி இந்த காலம் எல்லாம் இப்ப போய் காடுகள் இப்ப பொட்டல் வழியா போயிடுச்சு. அப்படி போயிட்டதுனால்தான் இப்ப புரட்டாசி தொட்டும் எங்க ஏரி, குளம், கிணறுகள்லாம் இன்னும் தண்ணீர் பஞ்சத்தோட நாங்க வாடி வதங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணீர் பஞ்சம் இன்னும் பல மாவட்டங்கள்ல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாத செய்தி அல்ல. காடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நமக்கு தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஏரி நிறையறதுக்கும் விவசாயத்துக்கும் காடுகள் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். காடுகள் தான் வந்து அந்த விலங்குகளுக்கு வாழ்வாதாரம், புகலிடம்.
1: ஆமா,
0: அந்த காடுகளை நம்ம அழிக்கிற நேரங்கள்ல அது என்ன பண்ணுது, அங்க தங்கறதுக்கு தண்ணி வசதி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அப்ப என்ன பண்ணுது, காடுகளை விட்டு வீடுகளுக்கு வருது, கிராமங்களுக்கு வருது. நாம ஒரு தப்பு ஒரு தப்பு தனி நபரா ஒருத்தரும் ஒரு தப்பு பண்ணிட்டு போற நேரங்கள்ல அது நம்மளுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்து விடுது. அதுக்கு பிற்பாடு ஐயோ சிங்கம் வருது, புலி வருது, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் யானைகள் வருது, நம்மளுக்கு வந்து தொல்லை பண்ணுது, இந்த வனத்துறையில் இருக்கிறவங்க தகுந்த நடவடிக்கைக்காம பண்றாங்க, அவங்க மேல குறைகள் சொல்லிட்டு இருக்கோம்.
1: அது எதனால வருது சார் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்?
0: அதுதான் அதுதான் சார், நாம வந்து காடுகளை அழிக்கிறோம்,
1: அழிக்கிறோம் அதனுடைய இருப்பிடங்களை நம்ம வந்து யூசேஜ் பண்றோம். நம்ம
0: இருப்பிடங்களை நாம ஆக்கிரமிப்பு
1: ஆங்கிரி பண்றதால
0: எங்க இடம் இருக்கு? மழை பெஞ்சாதே சுனையில தண்ணி வரும்,
1: குட்டியில
0: தண்ணி வரும், அப்பதானே இது தண்ணீரை குடிக்க முடியும். மரங்கள் இருந்தாலே பழ வகைகள் கிடைக்கும், அந்த பழ வகைகள் அதுக்கு உணவா கிடைக்கும். நாங்க இந்த மரங்களை வெட்டி செல்லுறோமே, சுயநலவாதிகளை எங்களை மாத்திக்கிற போது அதுகளுக்கு தங்க புகலிடம் ஏது, எங்களுக்கு தண்ணீர் வசதி ஏது? காற்று அடிச்சு மழை பெஞ்சு அந்த காட்டுல இருந்து கிடைக்கிற மழையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால கூடுமானாலும் இந்த காடுகளை அழிக்காம
1: இனிவரும்
0: காலத்துல பாதுகாத்தோம்னா எங்க சந்ததிகளுக்கு, எங்க பேரன் பேர்த்தி அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல நீர் வளம் கிடைக்கும், நல்ல மழை வளம் கிடைக்கும், நல்ல விவசாயம் கிடைக்கும். இந்த மாதிரி செய்ய நம்ம தவறுறதுனாலயா, விழிப்புணர்வு இல்லாதவர்களா நம்ம வாழறதுனாலதான் நம்ம இன்னமும் தண்ணீர் பஞ்சத்தில் ரொம்ப கொடுமையான காலத்தை போயிட்டு இதுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு வெளியில கொண்டு வரணும் சொன்னா இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்க தயங்குது. அலட்சியங்கிறது நம்ம கிட்ட அதிகமா போகுது. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், இது நம்ம இது ஒரு குற்றச்சாட்டை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: வனத்துறையில வந்து அந்த வனத்தை பாதுகாக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அரசாங்கம் நல்ல சம்பளம் கொடுக்குது, நல்ல சலுகைகள் கொடுக்குது.

0: காடுகளை பாதுகாக்கிறது தான் உங்க பொறுப்பு. ஆனா என்ன பண்றாங்க, மேலோட்டமா ஒரு சில இடங்கள் வந்து பாக்குறாங்க, அப்படியே போய் பாத்துட்டு வந்துட்டேங்கிற மாதிரி கணக்கு கொடுத்துறாங்க. இதுல எங்களை மாதிரி விறகு போய் வெட்டுன்னு
1: சொன்னீங்கன்னாக்கா,
0: அந்த விறகுகள் வெட்டுற போது எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இந்த கொடுவாலை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதனால எங்க நம்ம மேல வழக்கு போட்டு பயந்து நாங்க என்ன பண்றோம், அங்கிருந்து வந்து ஒரு 1000-2000 காசு கொடுத்துட்டு கொடுவாலை வாங்கிட்டு அந்த கையெழுத்து போட்டதை கிழிச்சிட்டு வர மாதிரி சூழ்நிலை.
1: அது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சார், ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும்
0: சிலர், ஒட்டுமொத்தமா நான் சொல்லவில்லை, ஒரு சிலர்,
1: ஒரு சிலர், ரைட் ரைட்,
0: ஒரு சிலர் தான் சொல்றேன். ஒட்டுமொத்தமே எல்லாருமே நம்ம தப்பு சொல்ல
1: முடியாது.
0: அந்த ஒரு சிலர் தப்பு பண்றதுனால காடுகள் அடியுது.
1: நிச்சயமா நிச்சயமா
0: அங்கதானே இருக்கு முக்கிய புள்ளியே, அங்கதானே இருக்கு. அங்க அந்த இடத்துல வனத்துறை உயர் அதிகாரிகள் கொஞ்சம் அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் சரியா பண்ணி இந்த மாதிரி எல்லாம் தப்பு தண்டா பண்ணாதீங்க, காடுகளை பாதுகாத்துங்க, அப்படியே அந்த வேற விட்டாங்க அதை வந்து அவங்களை வந்து காட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க, வெட்டிக்கிறவரை வந்து கட்டிக்கிட்டு போக சொல்லுங்க, இனிமேல் காட்டு உள்ள வந்து விரவு வெட்ட வேணாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறதும் அவங்கள அந்த அதிகாரிகளை அந்த ஊழியர்களை பாதுகாக்க சொல்ற அந்த விஷயத்த அவங்க செய்ய தவறதுனால்தான் இவங்க வந்து இன்னமும் அதிகமா தவறான வழிக்கு போறாங்க. கொடுப்பதும் வாங்குவதும் சட்டம், லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி தப்புன்னு சொல்ற இந்த இந்த இடம் நியாயமான இடத்துல ஒன்னு ரெண்டு பேர் மாதிரி பண்றதுனாலதான் நம்ம காடுகளை சீரழிச்சுட்டு போறது. இதுதான் முதன்மை காரணம் தெரியும். காடு சார்ந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி அனுபவங்கள் ஒரு சிலர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானே கூட அனுபவிச்சிருக்க. ஒரு முறை வேலைக்கு போயிட்டு எங்க அம்மா கூட ஒரு 10 வயசுங்கிற போது எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு கொடுவாலை வாங்கிட்டு போயிட்டு அன்னைய காலகட்டம் ஒரு 200 ரூபாய் கொடுத்த பிறகு இந்த கொடுவாலை கொடுத்துட்டு கையெழுத்து கிழிச்சு போட்டாங்க. எங்க பார்வையில ஒரு சிலர் இது மாதிரி காடுகள்ங்கிற விஷயத்த பாதுகாக்க தவறதுனால்தான்
1: சரி சார் சார்
0: இது மாதிரி சீரழிஞ்சு போறதுக்கு முதன்மை காரணமே அதுதான். இனி வரும் காலத்திலேயாவது பாக்கணும். எங்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் இப்ப பொட்டல் வெளிகளா போயிட்டு
1: இருக்கு.
0: அப்ப மலைகளே இல்லைங்கிற மாதிரி போயிட்டு அங்க அப்புறம் எங்க மழை பெய்யும், அப்புறம் கிடைக்கும், அப்புறம் விலங்குகள் வாழ முடியும். தப்புகளை நாமளே பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்?
1: ஒரு சிலரால
0: நன்றி
1: சார், நன்றி சார். சரியான விழிப்புணர்வு இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த
0: சமீபத்தில் வந்து எங்க தாய் மண்ணில இருந்து எங்க அப்பா பிறந்த ஊர்ல இருந்து வந்து வரும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய நீலகிரி தோப்புகள், அந்த என்ன சொல்லுவாங்க அந்த இன்னொரு தோப்பு அங்க இருந்தது, நிறைய அங்க மரங்கள் இருந்தது. அத பாக்குற போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தேக்க மரம் அது ஒரு தோப்பா இருந்த இடத்துல மாமரம் தோப்புகள் இருந்தது. அது ஒரு ஒன்று காணி தொகுப்பு அளவுக்கு அது எவ்வளவு தெரியல. அவ்வளவு மரங்கள் அங்க நிறைய வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு கிராமத்திலயும் பண்ண, இது போல ஒவ்வொரு நகரங்களிலயும் பண்ண, நமக்கு நிறைய மழை கிடைக்கும்.
1: மழை கிடைக்கும் நிச்சயமா சார்.
0: நன்றி
1: சார், நன்றி சார், தேங்க்யூ. இருப்புணலும் வாய்ந்த மழையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. வள்ளுவர் குறள்கள் அது. காட்டின் உருவாக்கத்திலும் அதன் உயிர்ப்பிலும் விலங்குகளின் பங்கு மகத்தானது. அவை உருவாக்கும் காட்டை மனிதர்களால் உருவாக்க முடியாது, ஆனால் காப்பாற்ற முடியும். காடுகள் இல்லையேல் மனித குலம் இல்லை. காட்டுயிர்களை காத்தால் தான் காடுகளை காப்பாற்ற முடியும். அதன் மூலம்தான் நமது வாழ்க்கையும் காப்பாற்றப்படும். பொதுவாக காட்டுயிர்கள் மனித தலையீடு இன்றியே வாழ்ந்து பழகியவை. காட்டுயிர்களின் வாழ்வியலை மனிதர்களின் தலையீடு மற்றும் வாகனங்களின் ஓய்வற்ற ஹார்ன் சத்தங்கள் கடினமாக பாதிக்கின்றன. கட்டுப்பாடற்ற வாகன போக்குவரத்துகளால் வெளியேறும் புகையும் அதீத காற்று மாசுபாட்டையும் ஏற்படுத்துகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் வந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். உங்க பேரு, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க மேடம்.
2: நான் குழந்தைநாதன் வாரியங்காவல்.
1: என்ன மேடம்?
2: குழந்தைநாதன் வாரியங்காவல் ஐயா.
1: குழந்தைநாதன் எந்த மாவட்டம் சார் இது?
2: மனிதனே பாத்தீங்கன்னா

0: இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சித்திர வெயில் கூட தோத்துரும், ரொம்ப கந்தக பூமியா ஆயிட்டு இருக்கு, மழை எல்லாம் பெய்யவில்லை. கூட ஒரு வானொலி நேயர் சொன்னது, எங்க மாவட்டத்துல மட்டும் எங்க ஊர்ல பெஞ்சிருந்தாரு. அப்ப வானொலியில ஒர்க் பண்ணது, வானொலி அறிவிப்பாளர் சொன்னாரு, ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க புண்ணியம் பண்றீங்க. அதனால நம்மளால தேவையில்ல, விலங்குகள் என்ன பண்ணணும், அதனால நம்மளால முடிந்த வரைக்கும் ஒரு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால தேடி வர்ற வாய் இல்லாத ஜீவன். எனக்கு காலையில இருந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, இப்ப நான் டாக்டர் போகணும்னு
1: நினைக்கிறேன்.
0: அதே பறவைகள் மற்றும் விலங்குகள் எல்லாம் என்ன சொல்லணும் சொல்லணும், எனக்கு உடம்பு என்ன சொல்ல
1: போகுது,
0: அது வாய் இல்லாத ஜீவன். அப்ப நம்ம அதுக்கு தகுந்த, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை வளங்களை அழிக்காம இருப்போம். இந்த சுற்றுலா போறவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 15 வருஷத்தினுடைய சபரிமலையில பாத்தீங்கன்னா ஒரு 10 யானைகள் இறந்ததுன்னு
1: சொன்னாங்க.
0: நானும் தொடர்ந்து ஒரு 40 வருஷமா போயிட்டு இருந்தேன். போயிட்டு வந்த உடனே மறுநாள் சொல்றாங்க, நடத்துல எத்தனை யானைகள் இறந்தது. அப்ப இந்த சுற்றுலா போறவங்க என்ன செய்யறாங்க, சாப்பிட்டு இந்த நெகிழி என்று சொல்லக்கூடிய கேர் பைய போட்டுறாங்க, அதை தின்னா அந்த விலங்குகள் உயிர் இறந்து விடுது இல்லைங்களா. அதனால என்ன ஒரு அன்பா கேட்டுக்கொள்ளுங்கன்னா, இயற்கை வளத்தை பாதுகாக்கணும், மரம் வளங்க, வீடு தேடி வர்ற ஜீவன்களுக்கு உங்களால முடிந்ததை கொடுங்க,
1: கொடுங்க.
0: நம்ம 3 வேளை சாப்பிடுறோங்க ஐயா.
1: ஆமா,
0: 3 வேளையும் பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம வாய்க்கிற விஷயம் தின்னுறோம். அதுவே வாயில்லா ஜீவன் செய்யுங்க, அது ஏதோ பசி எங்க விட. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய மங்கிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கு.
1: கொடுமையா,
0: வீட்டு உள்ள எல்லாம் பூந்த அலச கட்டி எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா உள்ள இறங்கிட்டு பசியோட கொடுமை, அது என்ன செய்ய முடியும். அதனால பசி அறிந்து அதுக்குன்னு ஒரு இடம் பாத்தீங்கன்னா, ஒரு டிவில காட்டினாங்க ஒரு இடத்துல, நீயா ஒருத்தர் என்ன செய்யிட்டாருன்னா, ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 மூட்டை அரிசியை கொட்டுறாரு. அப்ப அந்த குரங்குகள் பூரா அங்க வந்துருது. இப்ப எங்க ஏரியா பக்கத்துல உடையார்பாளையம் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தனியார் நிறுவனம் நடத்துறாரு, எங்க ஓனர் ஒருத்தர், மாதத்துக்கு 2 முறை ஒரு 50 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போய் அந்த அவங்க ஏன்னா காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி
1: வடம்,
0: அதுல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 50 கிலோ ஆப்பிள் வந்து எப்ப திருச்சி போனாலும் சென்னை போனாலும்
1: வாங்கிட்டு
0: அப்படியே கொட்டிட்டு ஒரு பாத்தீங்கன்னா அங்க பூரா மங்கிகள் பூரா ஒரு இடத்துல. அதே மாதிரி இந்த திருநாட்களுக்கும் அது மாதிரி நம்ம ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உணவு வச்சோம், யாரையும் தொந்தரவு பண்ணாது. அடுத்தபடி என்னன்னு கேட்டா, நம்ம வந்து விலங்குகளை வந்து நம்மளுடைய சகோதரர்களை வளர்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல பூனை வளர்க்க மாட்டாங்க, நாய் வீட்டு தான்
1: வளர்க்கறாங்க.
0: அப்பறையும் கூட சொல்லுவாங்க, நரிமுகத்துல முடிச்சா அல்லது நடக்கும்பாங்க. அப்ப எல்லா வீட்லயும் நரி வைக்கல பாத்தீங்கன்னா பூனை தான்
1: வச்சிருக்காங்க.
0: அதனால எல்லா ஜீவங்களுக்கும் அன்பு காட்டுவோம், எல்லா ஜீவங்களுக்கும் தவித்த வாய்க்கு தண்ணி கொடுப்போம். இதான் குழந்தை நான் கருத்து, வாய்ப்பு. நன்றிங்க,
1: நன்றியே, நன்றியே, நன்றிங்க. காடுகளில் வாழும் விலங்குகள் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் நாள்தோறும் வெகு தூரம் அலைகின்றன. பல 100,000 ஆண்டுகளாக அவைகளுக்கு சொந்தமாக இருந்த காடுகளில் அண்மை காலமாக மனிதர்களில் அத்துமீறல் அதிகரித்துள்ளது. நமது செயற்பாடுகள் அனைத்தையும் வளர்ச்சி பணிகளும் காட்டுயிர்களை பாதிக்கின்றன. அதிலும் குறிப்பாக சாலைகளும் ரயில் பாதைகளும் ஏற்படுத்தும் பாதிப்பு வன்மம் நிறைந்தது. சாலைகள் காணகத்தை 2 பிரித்து விடுகின்றன. இடைவிடாத வாகன ஓட்டத்தில் துண்டிக்கப்படுகிறது. உணவிற்கும் தண்ணீருக்கும் சாலையை கடக்கும் விலங்குகள் வாகனங்களில் அடிபட்டு பரிதாபமாக செத்து போகும் அவலம் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் வந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேரு, எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: எம் அபுசாலி, தாண்டவம் முத்திக்கும்.
1: அபுசாலிம் சார், சொல்லுங்க சார்.
2: நம்ம ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் நம்ம பிறந்த நாளுக்கும் போது சார், இந்த காட்டு உயிர்களுக்கு தொட்டி அமைத்து தண்ணீர் நம்ம நிரப்பி கொடுத்தாலுமே அது பெரிய புண்ணியமா இருக்கும் சார். இனி ஒரு காலநிலையில் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
1: அது எப்ப எங்க அமைக்கணும்னு சொல்றீங்க, சாலை ஓரத்திலயா?
2: அந்த காட்டு பகுதியில அமைச்சாங்கன்னா நல்லா இருக்கும்
1: சார். இந்த
2: சுற்றுலா செல்லு பாருங்கள் சார், இந்த தின்னுட்டு இந்த சாப்பாடு கேரியர் பேக் அட்டை இது போன்ற பொருள்கள்லாம் போட்டுறாங்க சார். அது வந்து கால்நடை செல்லுங்களுக்கு ரொம்ப பேர் இழப்பாகுது சார். இப்ப கூட சமீபத்துல கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார், விருத்தாசலம் அருகே ஒரு பத்திரிகை செயல் தான் படிச்சேன் சார், காட்டு பன்றி வந்து சாலை கடக்கும் என்று ஒரு 2 பிள்ளைக்கு தந்தையானவர், 7 வயசு 10 வயசுல பிள்ளைகள் இருக்கு சார். அவர் வீடு புது வீடு கட்டினுக்கிறாரு, அந்த வீட்டை போய் பார்வை எடுத்துக்காக போகிறார் சார். சென்னையில ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாரு. அந்த விடுமுறைக்கு வீட்டு வந்து அந்த வீட்டு வேலை எல்லாம் எப்படி நடந்து போகக்குள்ள அந்த சாலை கடக்கும் போது அது மேல மோதி அந்த நபர் பரிதமாக உயிரிழப்பு இருந்துகிறார் சார்.

0: இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதுக்கான சரியான உணவு இல்லாததுனால தான் சார் ரோடு பக்கம்லாம் தெரியறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு. இனி ஒரு காலங்களில் நம்ம வந்து விளைநிலங்களை பிளாட் போட்டு இது மேலே செய்யறதுனால தான் சார் காட்டு வயிறுலாம் இப்படிலாம் பரிதாப நிலைகள்லாம் தள்ளப்படுது சார். நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இதுமாரி தொட்டிகளை அமைத்து அதுக்கு நல்ல காடுகளை அமைத்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். மரங்கள் நம்ம விதைகள்லாம் நம்ம பறவினத்துக்கு நன்றி சொல்லணும் சார். கால்நடைகள்லாம் அதனுடைய எச்சில் மூலியமா எவ்வளவு விதைகளை விழுந்து நம்ம பூமி தாய்க்கு எவ்வளவு கரங்கள் நீட்டி கொடுத்துன்னு இருக்குது சார்.
1: நிச்சயமா சார், சில இடத்துல நம்மளால நடவே முடியாது, ஆனா அங்க பார்த்தா அதிசயமா பெரிய மரம் வளர்ந்துருக்கும்.
0: நானும் தற்பேர்மைக்காக சொல்லுவீங்க சார், ஆண்டு ஒன்றுக்கு சராசரி 5-6 மரக்கன்றுகள் வைத்துனே இருக்கிறேன் சார்.
1: நிச்சயமா சார்,
0: இப்ப எங்க பகுதி தாண்டமூர்த்தி ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டு 30 சார் அந்த கேட்டனுடைய நம்பரு.
1: சரி,
0: அதுல புங்க மரம் வேப்ப மரம் வச்சு அதுல காக்கை கூடுகள் கட்டி 4-5 கூடுகள் கட்டி அதுல வந்து அந்த குஞ்சுங்கெல்லாம் மகிழ் வச்சு பாக்கலாம். அந்த காட்சி எல்லாம் பாக்க எங்களுக்கு ரம்மியமா இருக்கு சார் பாக்கிறதுக்கு.
1: இது எப்ப வச்சீங்க சார் இந்த மரம் எல்லாம் நீங்க?
0: நான் வந்து 2018-19 இப்படி இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம 2021 நான் இந்த பணியை செஞ்சுன்னு வரேன்.
1: நிச்சயமா சார், நிச்சயமா சார். நீங்க மட்டும் செய்றீங்களா இல்ல குழுவா சேர்ந்து பண்றீங்களா?
0: நான் ஒரே நபர் தான் சார், எந்த ஒரு பைசா கூட நான் எந்த பிரதிபலன் செய்ய என்னுடைய சொந்த உழைப்பிலே நான் செய்யறேன் சார். இதை சொல்லல சார், மற்றவர்கள் கவனத்துல எத்தனை போன்ற தருணத்துல செஞ்சாங்கன்னா நல்லா எத்தனை பிறந்த நாள் வருது, எவ்வளவு நம்ம செலவு பண்ண சோழ்வீட்டுலாம் வெட்டி ஆடம்பரமான கட்டோட்டு எல்லாம் வைக்கிறோம், அதனால செய்யாத இது மாதிரி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கு. அது ஒன்னும் தாழ்மான வேண்டுகோள் சார்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: அரசியல் தலைவர்கள் சில பிறந்த நாள் நபர்கள்லாம் செய்யறதா மின்கம்பா அருகே இந்த கட்டோட்டம் வைக்கிறாங்க சார், அதனுடைய இழப்பு வந்து பேரிழப்பா இருக்கு சார்.
1: சார், அது இந்த சப்ஜெக்டுக்கு வராது, நம்ம காட்டு இருக்கா
0: வந்து கவனத்துல ஏத்துனாங்கன்னா நல்லா
1: இருக்கு. ரைட் சார், ரைட் சார், ரைட். சந்தோஷம் சார், சந்தோஷம்.
0: இது போன்ற தனது செலவு கேட்டு இந்த காட்டு இருக்கு.
1: நிச்சயமா சார், இல்ல இல்ல, நீங்க சொல்றது அவங்களுடைய பிறந்த நாளப்ப இந்த மாதிரி மரம் நடுறது, அந்த விலங்குகளுக்கு உரிய உணவு, பட் அந்த தண்ணி தொட்டி அமைக்கிறது, அதெல்லாம் பெஸ்ட். அந்த இதை நம்ம இந்த காட்டுயிர் காப்போம் என்ற தலைப்பில் தான் நேர் நேரத்தில் நாம் நேயர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் வந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம்.
2: வணக்கம், பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன்.
1: வெங்கடேசன் சார், சொல்லுங்க சார்.
2: சார், காடு உயிர் காப்போன்னு சொல்றீங்க, அதுல ரெண்டும் சேர்ந்துருதே.
1: என்னென்ன சார்?
2: ஒரு உயிர் தாவரம், ஒரு உயிர் தாவரங்களும் மரங்களும் சேர்ந்துருது.
1: நிச்சயமா.
2: விலங்குகளும் சேர்ந்துருது.
1: நிச்சயமா.
2: விலங்குகள், பறவைகள், அந்த அக்ரீனம் அனைத்தும் அந்த காட்டு உயிர் காப்போங்கிற அந்த ஒரு சொற்றுடல்ல இந்த ரெண்டு உயிர்களுமே பாதுகாக்கப்படும். காட்டு உயிர்னா மரங்கள் மட்டும் அந்த சிந்தனைக்குள்ள இல்லாம,
1: ஆமா,
2: மரங்கள் சார்ந்து வாழக்கூடிய இந்த பறவை இனங்கள், பூச்சி இனங்கள், மற்ற எத்தனையோ வகையான உயிரினங்கள் இருக்குல்ல.
1: ஆமா,
2: தாவரங்கள் கூட ஒரு உயிர்
1: தாவரம் சொல்றாங்க
2: சேர்ந்து சொல்லுவோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி நேற்று சொன்ன வள்ளலார் இருக்கு. நேற்று
1: வள்ளலார் வருவிக்க விட்டுறனால நேற்று.
2: ஆமா, அப்படிங்கும் போது அந்த ஒரு உயிர் தாவரத்துக்கும் அவர் அந்த அன்பு செலுத்தினாருங்கிறது நம்ம எடுத்து பாக்கிறோம்.
1: நிச்சயமா சார்.
2: அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காடுகள் வந்து அழிக்கப்படக்கூடிய விகிதாச்சாரம் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்குன்னா நம்ம எண்ணி பாக்கணும். என்னோட ஆய்வுல ஓரளவுக்கு முந்தி மாதிரி இடைப்பட்ட ஒரு காலத்துல இருந்த அழிவு இப்ப கொஞ்சம் கம்மி. அது ஆய்வுக்குள்ள உள்ளவங்க சொல்றாங்க. நாம ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, பொதுவா காடு அழிக்கப்படுதுங்கிற அந்த சிந்தனைக்குள்ளேயேதான் நம்ம செயல்படுத்துறோம். காடுகள் அழிக்கப்படல அப்படிங்கிறதுக்கு செலவினத்தை உதாரணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதோட தாற்பயம் நம்மளுக்கு புரியும்.
1: புரியுது, புரியுது. அதை வச்சு சொல்லிடலாம். நம்ம
2: சொல்லலாம், நாம அனுபவத்துல ஆய்வுக்குள்ளவங்க பாக்குறாங்க. ஆய்வுக்கு உட்படாத நாம உள்ள நேல்களை சிந்திச்சு பார்த்தோம்னு தெரியும். இப்போ ஒரு காலத்துல குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் தொடர் வண்டியோடு அந்த ரயில் பாதைகள் வந்து தட்டைகள்ல தான் போட்டது. பண்டைய காலங்கள்ல உருவாக்கும் போது அது கிட்டத்தட்ட இப்ப மாற்றப்பட்டு ஒரு 20 ஆண்டுகளாக எல்லாமே வந்து சிமெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட அந்த சாலையில தான் இப்ப போடுறாங்க ரயில் தண்டவாளங்கள். அப்ப அதுக்காக பயன்படுத்தப்பட்ட காடுகள்ல இருக்கிற உயிர் உறுதி வாய்ந்த காட்டு மரங்களை தான் அதுக்கு பயன்படுத்தினாங்க. அது முற்றிலும் மாறுபட்டுருச்சு இந்த 20 ஆண்டுகளாக. அது ஒரு ஆய்வு எடுத்துங்க. அதே மாதிரி நம்ம பார்த்திருக்கோம், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க பள்ளிக்குள்ள பெரும்பெரும் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்களா இருந்தாலும் சரி, மற்ற பார்க்கக்கூடிய திரையரங்குகளா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய திருமண மண்டப கூடங்களா இருந்தாலும் சரி, அதுல இருக்கைகள் வந்து மரத்துல செஞ்ச இருக்கைகள் நீங்க பாத்திருப்பீங்க. அது முற்றிலும்

0: மாறுபட்ட
1: மாறுபட்டு இருக்கு.
0: அப்ப அதுக்கு தேவைப்படக்கூடிய பெருங்கொண்ட மரங்கள் அங்க வந்து பாதுகாக்கப்படுது, வெட்டப்படுறதுக்கு இல்ல
1: இல்ல. ரைட் ரைட்,
0: இதை நம்ம சிந்திக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு வங்கிகள்ல பாக்கும்போது பெரும் நோட்டுகள்ல கணக்கு வழக்கு எழுதிருப்பாங்க நீங்க பாத்துருக்கீங்க.
1: ஆமா ஆமா.
0: இப்ப அத எல்லாமே கணினி மயக்கத்துல வந்து பேப்பர்கள் இல்லாத நிலையை கொண்டு வரணும்னு சொல்லி பள்ளி பாடத்திட்டங்கள்ட்ட வலைக்கு நம்ம வந்துட்டோம்.
1: அந்த டிஜிட்டலைசேஷன் சொல்றாங்க அந்த இதுல
0: வந்துட்டோம். அப்படி வரும்போது இதுக்காக கூடிய மரங்கள் அங்க இல்ல, தேவைப்படாம போய்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: இப்போ இதெல்லாம் அந்த நடைமுறை நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க. ஆனா இந்த ஆய்வுக்குள்ள நம்ம சிந்தனை செலுத்தாம பொதுவா காடுகள் அழிக்கப்படுது, பொதுவா காடுகள் அழிக்கப்படுது, பொதுவா காடுகள் அழிக்கப்படுதுங்கிற நோக்கத்துல நம்ம பயன்பாட்டை எடுத்துக்கிறது தவறு. காடுகள் பாதுகாக்கப்படக்கூடிய சூழ்நிலை
1: இருக்கு.
0: ஆனா சில நேரத்துல நாம மனிதர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள்னால அங்க வந்து சீர்கேடுகள் வருது.
1: நிச்சயமா.
0: எப்படி இருந்தாலும் ஒரு மறுசுழற்சி பண்ணுவதற்கு இயற்கை ஒத்துக்கும்.
1: ஆமா.
0: அப்படி பாக்கும்போது நீங்க மேலை நாடுகள் எல்லாம் பாக்குறீங்க, நல்ல வளர்ந்து நிமிர்ந்த காடுகள்லாம் எத்தனை ஏக்கர்கள் வந்து நெருப்புல போய் அழியுது. அதே மாதிரி இங்கேயும் அழிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய நிலையை அதை எடுத்துக்கும்,
1: நிலையை எடுத்துக்கும்.
0: அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி வீடுகளுக்கு கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க பெருங்கொண்ட அந்த உயர் ரக மரங்கள் தான் பயன்படுத்துறாங்களே தவிர மற்ற மரங்கள் எல்லாம் வீடுகளுக்கு பயன்படுத்துறத குறைச்சிட்டாங்க. காரணம் அதுக்கெல்லாம் உலோகங்கள் பயன்படுத்துற
1: மாத்திட்டாங்க.
0: கதவு ஜன்னல்கள் கூட இன்னைக்கு வந்து வேற வேற உலோகங்கள்ல செய்யறதுக்கு உண்டான வந்துருச்சு, ஃபைபர்ல உள்ளதுக்கு வந்துருச்சு. அது மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. நாம கூட தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் மரம் வெட்டிட்டாங்க மரம் வெட்டிட்டாங்கன்னு ஒரு செயல் திட்டம் சொல்றோம்.
1: ஆமா.
0: ஆனா அதற்கான மரங்களும் வெளியிடத்துல பராமரிக்கப்படுது.
1: ஓஹோ.
0: ஆனா நாம செய்யற தவறுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கான இந்த நீர் ஆதாரம் தேவைப்படுது பாருங்க. மழையாலும் மழை பெஞ்சினா வாய்க்காலர்களாலும் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம வந்து மனிதர்கள் முற்றிலும் மாறுபட்ட நிலைக்கு மாத்திட்டோம். அதற்கான துறைகளும் அதுல வந்து மெத்தன போக்கு செயல்படுத்துறாங்க. அதனாலதான் நாமங்கள் வந்து மரம் வளர்க்கறதுல சில திட்டங்கள் சொல்லி, காடுகள் அழிக்கிறதுல சில திட்டங்களை சொல்லிட்டு, அது இப்ப கிட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி காடுகளுக்கு உள்ள இடங்களுக்கு வந்து புதியதாக கட்டிடங்கள் கட்டக்கூடாது, சுற்றுலா தளங்கள் அமைக்க கூடாதுங்கிற விதிமுறையும் கொண்டு வந்திருக்கு.
1: விதிமுறை இப்ப கடுமையா இருக்கு இல்ல சார்?
0: கடுமையா இருக்கு. அது மாதிரி இப்ப கடுமையா இருக்கு. ஏற்கனவே செஞ்ச அந்த அதிகார துஷ்பிரயோகத்துல மாற்றி அமைக்கிறாங்க.
1: நிச்சயம்.
0: அதனால மாற்றங்கள் வந்து காடுகள் வளர்ப்பதிலையும் காடுகள் உயிர்கள் காப்பதிலையும் அந்த நிலை இருக்கதா செய்யுது. ஆனா என்ன ஒரே ஒரு சூழ்நிலை, மனிதர்கள் என்ன பண்ணணும்னா அதை பராமரிக்க கூடிய நிலையில நாமவே காட்டுல ஒரு இன்னொரு புல் நட முடியாது, ஒரு மனத்தையும் பராமரிக்க முடியாது. ஏன்னா இங்க இருந்து போய் சீலோசனத்தை உருவாக்காம அந்த வாகனங்களை கொண்டு போகும்போது புகைகள் வரக்கூடிய வாகனங்களை மலைப்பகுதியில ஏற்றாம அங்க கொண்டு போய் நெகிழி சம்பந்தப்பட்ட பொருள்களை போடாம இது மாதிரி ஒரு நல்ல நிலையில வாழ்ந்தோம்னு சொன்னா அங்க வாழ்ற உயிரினத்துக்கும் மரங்களுக்கும் ஒரு நன்மை பயக்கும். இதுக்கு மனிதர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு தேவை, துறை சார்ந்தவங்க அதிக கவனம் செலுத்தணுங்கிற கருத்தை சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்பு.
1: நன்றி சார், தங்கள் மேலான கருத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ. காட்டுயிர் காப்போம் என்ற தலைப்பில் தான் நம்ம நேர்நேரத்தில் நேர்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து இந்த சாலை கடக்க யானைகள் படும் அலைகழிப்பை வந்து முதுமலை பண்டிப்பூர் போன்ற பகுதிகளில் நாள்தோறும் நாம் பார்க்கலாம். அவைகளை நாம் துன்பப்படுத்துகிறோம் என்கிற உணர்வு கூட இல்லாமல் அதை பார்த்து குதூகலப்படுகிறோம். ஏன்னா சுற்றுலா செல்வர் வந்து வாகனங்களை நிறுத்தி கூச்சலிடுவது, மது பாட்டில்களை வீசுவது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை எந்தவித ஒரு குற்ற செயலில் குற்ற உணர்வில்லாமல் செய்கிறார்கள். ஏதாவது ஒரு யானை எரிச்சல் அடைந்து அவர்களை தாக்கிவிட்டால் ஐயோ யானை வந்து அட்டகாசம் செய்வதை ஒரு செய்தியை பரப்பிடுறாங்க. நிகழ்ச்சியில் நம்மளோட ஒரு நேயர் இணைந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: எம் ராஜு, நொலம்பூர்.
1: ஆ சொல்லுங்கள் ராஜு சார், சொல்லுங்கள். காட்டுயிர் காப்பு.
2: காடு செழித்தால் நாடு செழிக்கும்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்டில்.
1: சரி.
2: காட்டு பண்ணி எங்க ஊர்ல இந்த நடக்கற பயிர் மாதிரி 2-3 வருஷமா எடுத்து ஏற கட்டாங்க. தண்ணு கலங்கல விளையறதுக்கு நிலக்கடலை அது விளங்கி அறுவடைக்கு வர சமயத்துல காட்டு பண்ணி இறங்கினா சுத்தமா ஒழு ஓட்டுற மாதிரி ஓட்டி காலி பண்ணிட்டு போகுது, மனஸ்தாபம் ஏற்படுது. சிலதால நன்மை இருக்குது, சிலதால தீமை இருக்குது.
1: நன்மை என்ன சொல்லுங்கண்ணா?
2: இந்த மயில் இருக்குது காட்டுல, நாங்க போவோம் அங்க ஏதாவது மாடு ஓட்டிக்கின்னு போகும்போது மயில பார்ப்போம், மானை பார்ப்போம்.

0: அதுங்க நம்மளை கண்டு எதுவுமே பண்ணாது ஒதுங்கி போவோம். சிலது இந்த விலங்கு காட்டு விலங்கு இந்த தீமையான விலங்குலாம் எங்க ஊர் காட்டுல கிடையாது. காட்டு பண்ணி கூட இருக்குதே தவிர அந்த பொதிங்கள்ல இருக்குது குட்டி போட்டுக்கணும் வாங்கி வாங்கணும் சத்தம் கேட்குமா தவிர அதுவும் கூட எதுவும் பகல்ல எதுவும் பண்ணாது. அதையும் பார்த்துக்கணும் தான் மாட்டு மேய்ச்சின்னு ஓட்டிக்கின்னு வருவோம். இருந்தாலும் நைட்ல அந்த நிறைய எண்ணெய் விற்று இன்னைக்கு விலைவாசி ஏறதுக்கு காரணமே இங்க விளைச்சல் கம்மியாகி போச்சு. விவசாயிகளை கண்டு பாருங்க, ஒரு விவசாய போல கம்பு வரிசா கிளி ஊடல சிட்டுக்குருவி ஊடல பல விதமான பூச்சி இங்க இந்த சிறுதானிய பூச்சிங்க பூரா வந்து அதை மோந்துட்டு பூட்டுனாக்கா அது வந்து நல்லாவே இருக்காது, அந்த பதிர் மாதிரி ஆகிப்போம். அதுல இருந்து மீண்டு வந்து இதுங்கிட்ட வந்து அகப்பட்டு பல விதமான இன்னல்ல விவசாய பாதிக்கிட்டு கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு எனக்கு எடுத்து சொல்றதுக்கு ஐடியா வரல.
1: சரி சார்,
0: நிறைய சொல்லணும்னா நிறைய இந்த முயல் கூட கேவுரு பயிரை மேய்ஞ்சிட்டு போடும் நைட்ல. அந்த இன்னைக்கு எள்ளு விலை எள்ளு நல்ல இன்னைய விலை அதிகமா ஏறி இருக்குது. அது எள்ளு பயிரிடுற விவசாயி கம்மி ஆயிட்டான். அது பயிரிட்டாலும் 7 நாளைக்கு காலத்துல அப்படியே போட்டு பற்றையா போட்டு அத அப்படியே வச்சிருந்து அதுக்கு ஒரு பந்தா சம்பாதிச்சு அத காய வச்சு 4-5 நாளைக்கு காய வச்சு அது தூத்தி கமிட்டிக்கு வந்தாதான் எண்ணெய் எடுக்க முடியும். அது ஒரு பூச்சி ஒண்ணு இருக்குதுங்க, இந்த நிலக்கடலை மாட்டும் நிலக்கடலை உருவா இருக்கும், மேல இருந்து எண்ணெய் மட்டும் இழுக்கிற சக்தி எல்லாம் அந்த பூச்சிங்க கிட்ட இருக்குது. கரு நாவாய் பூச்சின்னு பேரு அது. அந்த மல்லாட்டை இருக்குது அந்த மேல தொழும்பு அப்படியே இருக்கும், எதுவும் பண்ணாது, உள்ள இருக்கிற பயிர் மட்டும் எண்ணெய் இருக்காது. அத மாதிரி உறிஞ்சிற பூச்சிலாம் உற்பத்தி இருக்குது கடவுள் படைப்புல. அதெல்லாம் மருந்தாச்சு இத்த பண்ணி அதை செய்கூலி சேதாரம், நகை விற்கிற வேலைக்கு செய்கூலி சேதாரம் பார்த்தா கமிட்டில குடும்பம் விற்கிறான் விவசாயி. கணக்கு வழக்கு இல்லாத நஷ்டம் வந்துக்கின்னு தான் இருக்குது. படிப்படியா அத சொல்லணும்னா நிறைய
1: சொல்லணும். சரிண்ணா, சரி,
0: எவ்வளோ இருக்குதுங்க சொல்றதுக்கு ஐடியா எனக்கு வந்துக்கினே இருக்குல்ல, படிப்படியா ஆலய வர மாதிரி வரல.
1: சரி, யோசிச்சு வைங்க, அடுத்த இதுல பேசுவோம்.
0: அடுத்த டைம்ல பேசலாம்.
1: சரி சார்,
0: ஆதாயமும் இருக்குது நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, என்ன பண்றது, நல்லதா முடியட்டும், நல்லதா பேசுறாங்க நேருங்க கேட்போம்,
1: சந்தோஷம்,
0: நல்லது, மகிழ்ச்சி,
1: சந்தோஷம். தங்கள் மேலாண்மைக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நேரம் காலை 11:40 காட்டுயிர் காப்போம் என்ற தலைப்பில் நேர் நேரத்தில் நாம் நேர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேர் வந்துள்ளார், அவரிடம் பேசுவோம்பா. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா நலமா இருக்கும். உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: பேர் வந்து தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் முத்திரி வட்டம் தாத்தையங்கார் பேட்டையில இருந்து அபரஞ்சின் பேசுறீங்க.
1: அபரஞ்சினியா?
2: ஒரு ஒரு தெய்வத்தையும் ஒரு விலங்கு மேல உட்கார வச்சு வர மாதிரி இருக்கும். அவங்க பயணிக்கிற மாதிரி சிங்கத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்க மாதிரி, அதாவது காலை ரிசபத்துல சிவன் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும், பாம்பா வந்து சுத்தி வச்சிருக்கிற மாதிரியும், எல்லா இடத்துலயும் பார்த்தா அத ஒரு ஐதீகம் சொல்லி வச்சிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு நம்மளுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, புலி பசித்த ஒரு பழம சொல்லுவாங்க. புலி பசித்தா வந்து புலி சாப்பிடும் தெய்வங்கிற ஒரு பேரை சொல்லி, ஆனா அந்த காலத்துல அப்படிதான் பயமுறுத்தி வச்சா மட்டும்தான் நம்புவாங்க. இப்ப இவ்வளவு அறிவியல் முன்னேற்றத்துல இந்த மாதிரி எல்லாம் பறவைகள் எல்லாம் தேசிய

அதே அதை கொல்லக்கூடாது, தேசிய விலங்கு இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்பெல்லாம் மிரட்டுவாங்க, நீ இதை செஞ்சா உனக்கு பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அதை காப்பாத்தினாங்க. இப்ப விலங்குகள் அதிகமா இருக்கும்போது காடுகள் இருக்கும், காடுகள் எதுக்கு இருக்கு, முல்லை மருதம், முல்லை அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னா மருத நிலத்துல தான் வயல்வெளி இருக்கு, நமக்கு நெல் மற்ற தானியங்கள்லாம் உற்பத்தி ஆகுது. அப்ப மருத நிலம் நல்லா இருக்கணும்னா என்ன இருக்கணும், அந்த முல்லை நிலம் நல்லா இருக்கணும். முல்லை நிலம் நல்லா இருக்குன்னா குறிஞ்சி, குறிஞ்சி மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடியது, வனங்களாக இருக்கக்கூடிய காட்டுல மரங்கள் நிறைய இருக்கும். அப்ப மரங்கள் நிறைய இருந்தா மழை வரும், மழை வந்தாதானே வயல்களுக்கு தண்ணி வரும் இல்லைங்களா. அப்ப அந்த வனத்தை காப்பதற்காகத்தான் வனத்துல ஒரு தெய்வம்னு சொல்லி பேர் சொல்லி அது முல்லை வனம், முல்லை நிலத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றது. அங்க பாத்தீங்கன்னா முல்லை நிலத்துக்குன்னு ஒரு அரசரை வச்சு முல்லை நிலத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஏன்னா அந்த காடுகளுக்கு உண்டான அனைத்து மரங்களையும் நட்டு வச்சு அதை வந்து தலைதிரிச்சோன்னு வேற சொல்லுவோம். யாருமே வீட்டுல வைக்க முடியலையா, ஒரு கோவில வச்சு அதை சுத்தி ஒரு சொம்பு தண்ணி ஊத்தினா உனக்கு புண்ணியம், நமக்கு புண்ணியம் இல்ல, நாட்டுக்கே புண்ணியம் இல்லைங்களா.

0: காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றது. அங்க பாத்தீங்கன்னா முல்லை நிலத்துக்குன்னு ஒரு அரசரை வச்சு முல்லை நிலத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஏன்னா அந்த காடுகளுக்கு உண்டான அனைத்து மரங்களையும் நட்டு வச்சு அதை வந்து தலை விரிச்சோன்னு வேற சொல்லுவான். யாருமே வீட்டுல வைக்க முடியலையா, ஒரு கோவில வச்சு அதை சுத்தி ஒரு சொம்பு தண்ணி ஊத்தினா உனக்கு புண்ணியம், நமக்கு புண்ணியம் இல்ல நாட்டுக்கே புண்ணியம். இந்த மரத்தை இல்லைங்களா, அந்த மரத்தை வளர்க்கறது மூலியமா நாட்டுக்கே புண்ணியம்.
1: அந்த நம்பிக்கையில ஒரு அந்த காட்டு உயிரை பாதுகாக்கக்கூடிய வழிமுறையை
0: சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா ஆமா. அந்த அந்த தாவரங்கள் இருந்தா மட்டும்தாங்க விலங்குகளே இருக்கும். ஒரு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய இல்லையா. இன்னும் சொல்ல போனா பாம்பை வந்து பாதுகாக்கணும்னா தவளைய வந்து சாப்பிடறது, எலிய சாப்பிடறதும் பாம்பு, அதனால பாம்பு அடிக்க கூடாதுமாங்க. காரணம் என்ன, எலி வந்து விவசாயிகளுக்கு
1: எதிரி.
0: பாம்பன் அந்த எலிய சாப்பிட்டுச்சுன்னா எலி தொகை இருக்காது, நெல் அறுவடைதான் பாதுகாக்கப்படுது. அப்ப பாக்க போனா ஒரு ஒரு விதத்திலயும் வனவிலங்குகளை தான் முதல்ல பாத்துருக்காங்க, பாதுகாத்துருக்காங்க. புலி புலி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேசிய விலங்காவும் இருக்கு. அது இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மற்ற மான்கள்லாம் நிறைய இருக்கும். மான்கள் நிறைய இருக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதத்திலயும் மழை நீர் கிடைக்கும், வயல்வெளி நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருப்போம், நாடு நல்லா இருக்கும். நன்றிங்க.
1: நன்றிங்க. தங்கள் மேலான கருத்துக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. காட்டுயிர் காப்போம் என்ற தலைப்பில் தான் நம்ம நேயர்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். கோடைக்காலம் இன்னும் கொடுமையானது. அதாவது அந்த தாகமுற்ற விலங்குகள் காட்டின் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்குமா, தண்ணீரை தேடி போகும். நீர்நிலைகளுக்கு செல்லும் பாதையில் குறுக்கிடும் சாலைகளில் தொடரும் இடைவிடாத வாகன ஓட்டம் அந்த விலங்குகளை தவிக்க வைக்கிறது. தாக மிகுதியால் ஓடும் விலங்குகள் தண்ணீர் குடிக்க முடியாமல் பரிதாபமாய் திரும்பிவிடுகின்றன. இப்புவியில் படைக்கப்பட்ட அனைத்து சங்கிலி போன்ற ஒன்றை ஒன்று சார்ந்தே படைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள காடுகள் வெவ்வேறு தகவமைப்பில் உள்ளது. புலி வாழக்கூடிய காடுகளில் யானை இருக்கும். யானைக்கே அதிக உணவு தேவை. ஒரு நாளைக்கே 250 கிலோ தாவரங்களும் நல்ல குடிநீர் வசதியும் தேவை. அப்படி என்றால் அந்த காட்டில் எவ்வளவு தாவரங்கள் நீர்நிலைகள் இருக்க வேண்டும்? குறிப்பாக மூங்கில் முச்செடிகளில் வளரும் காய்கள் புற்கள் என்பவை மிக முக்கியம் யானைகளுக்கு. மேலும் இத்தகைய தாவர வளம் உள்ள காடுகளில்தான் மான் வாழும். காரணம் புல் என்ற மிக முக்கிய உணவும் தண்ணீரும் தான். யானைகள் இவ்வகை காடுகளில் உட்புகுந்து உண்ணும் பொழுது காட்டில் சிறு சிறு இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளிகள் மானுக்கு மேயும் இடமாகவும் இறை தேட வசதியாகவும் இருக்கும். இக்காடுகளில் புலியும் வசிக்கும். காரணம் இறை. இவ்வகையில் புலி யானை மான் தாவரங்கள் நீர்நிலைகள் நெருங்கிய சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சிகள் அடுத்ததாக நேயர் இடைப்பில் வந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம்
2: சரவணையா அவர்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிம். நல்லா இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
2: காட்டுயிர்களை காப்போம்னு கொடுத்துருக்கீங்க, சிறப்பான தலைப்பு தான் சார். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா காட்டு விலங்கினங்கள்லாம் ரொம்ப அழிக்கப்பட்டு வருது. அதான் இல்லாம அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு வாழிடம் அதுதான்.
1: ஆமா,
2: அவங்க போய் இந்த மரங்களை எல்லாம் வெட்டி நம்ம இது பண்றதுனால அந்த காட்டுயிர்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்துருச்சு, வந்து மக்களுக்கு சில நேரங்கள்ல துன்புறுத்துது. இப்ப யானைகள்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா வருது அப்படின்லாம் சொல்றாங்க. இது என்ன, மனிதனுடைய செயல்பாடு தான். நம்ம போய் காட்டை அழிக்க போக அது வாழிடத்தை விட்டுட்டு இது இங்க வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வாழிடத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து அருகி வரும் சில இந்த இது புலி சிங்க இனங்கள்லாம் கூட சொல்றாங்க சார். அது ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம நாட்டினுடைய அடையாள சின்னங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப அந்த உயிரினங்களை வந்து நம்ம பாதுகாப்பது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒரு இதுதான். அது அதை பாதுகாக்கணும்னா என்ன, நம்ம போய் காட்டை அழிக்காம இருந்தாலுமே போதும்.
1: நிச்சயமா
2: அதுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு உபகாரமே அதுதான்.
1: அதுதான் அதுதான்.
2: ஆமா, காட்டை நம்ம அழிக்க போய் தான் காட்டு விலங்குகள் எல்லாமே நம்ம அதை வந்து வாழ்ற இடம் இல்லாம அது அப்புறப்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதான் இல்லாம பாத்தீங்கன்னா சார், இயற்கை சீற்றங்களை வந்து உணரக்கூடிய சக்தி அந்த விலங்கு இனங்களுக்கு தான் இருக்கு, காட்டு உயிர்களுக்கு. இப்ப இந்த சமீபத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி எல்லாம் வந்துச்சு பாருங்க.
1: ஆமா,
2: அது பாத்தீங்கன்னா அந்த சுனாமி ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதாவது விலங்கினங்கள்லாம் வந்து அப்புறப்படுத்த போயிட்டா சார். அது அரையிறவு படிச்ச மனுஷனுக்கு அந்த இது இல்ல, தெரியல பாருங்க.
1: ஆமா,
2: விலங்கினங்கள் அதை உணர்ந்திருக்கு,
1: அந்த சக்தி அதுக்கு, இயற்கை சக்தி அதுக்கு இருக்கு.
2: நாகூர் பகுதியில ரொம்ப சேதம் சார், சுனாமி டைம் அதுல எங்களுடைய ஃபாதருடைய ஃப்ரெண்டு வந்து அங்க காலையில வாக்கிங் போவாங்க அந்த கடலோரத்துல. வாக்கிங் போயிட்டு இருக்கப்ப எப்போதுமே வந்து மாடுகள் எல்லாம் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு நிக்குமா.
1: ஆமா,
2: அன்னைக்கு காலையில அன்னைக்கு 9 மணிக்கு மேலையில சுனாமி ஏற்பட்டது. அன்னைக்கு அந்த காலையில பிரேயரை முடிச்சுக்கிட்டு அந்த கடக்கல ஓரமா

0: காத்து கரண்டி போறப்ப சில சிம்டம்ஸ் வாழ்ந்துருக்காரு. அதாவது எப்போதுமே கூலிங்கா இருக்கிறது, அன்னைக்கு ஹீட்டா இருந்திருக்கு. மாடுகள் எல்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்க மாடுகள் எல்லாம் அப்படியே நிக்கதான் சார், கீழே அறைய
1: பாத்துக்கிட்டு.
0: அப்ப பிறகு அவர் யோசனை பண்ணிருக்காரு, இந்த மாடுகள் பார்த்தமைக்கு 30-35 மாடுகள் சொல்றாரு, அவரு எல்லாமே அழிஞ்சிருக்க மனிதர்களே அழிஞ்சப்ப மாடுகள் எல்லாம் போயிருக்கமேனு பாக்குறப்ப கரெக்டா எல்லாம் வந்து இந்த நாகூர் தர்காவில வந்து நின்று இருக்கு சார், எல்லா மாடுகளுமே. பெரிய ஒரு ஆச்சரியம் அவருக்கு வந்து சொல்லி ஆச்சரியப்பட்டாரு.
1: அதாவது எதிர்வரும் அந்த ஆபத்தை வந்து அது உணர்ந்து இருக்குங்க,
0: உணர்ந்திருக்கு பாருங்க, உணர்ந்து அது வந்து அப்படியே அப்புறம் ஆயிடுச்சு அப்படியே. அதனால வந்து விலங்கினங்கள் நம்ம சொல்றோமே ஒழிய அதுக்கு வந்து நம்மளை விட நல்ல நாலேஜோட தான் இருக்கு சார். விலங்கினங்களை நம்ம ஒவ்வொருடைய கடமை சார்.
1: நிச்சயமா சார். இன்னொன்னு சொல்லுவாங்க சார், நம்ம வந்து நம்ம இல்லைன்னா கூட அந்த விலங்குகள் காட்டு உயிரெல்லாம் இருக்குமா, ஆனால் காட்டு உயிர் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க.
0: இருக்கிறதுக்கு வாய்ப்பு
1: இல்லை. சந்தோஷம்.
0: நன்மைகள் செய்தது. அன்னைக்கு கூட சொல்றாங்க ஒரு நிகழ்ச்சியில, நம்ம நிகழ்ச்சியில
1: தான்,
0: காத்த முத்து கருத்த முத்து நிகழ்ச்சியில சார் சொன்னது என்ன?
1: ஆமா, நம்ம நிகழ்ச்சி.
0: ஆமா, இந்த சார பாம்பு இனங்கள் வந்து எலிய தின்றது. அது சார பாம்பா நம்ம வந்து நம்மள ஒண்ணும் செய்யாது, சீண்டாது, உஷு உஷுன்னு சவுண்டு தான் கொடுக்குமா ஒழிய.
1: நிச்சயமா.
0: அதாவது விவசாயிகளுக்கு ரொம்ப நன்மை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில சொன்னாங்க.
1: ஓஹோ,
0: ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அது கூட நான் விமர்சனம் எழுதுறேன்.
1: ஏடிபி சார், செந்தில்குமார் சார்.
0: ஆமா, அது மாதிரி. ஆமா சார், காத்த முத்து கருத்த முத்து நிகழ்ச்சியில வராங்கல்ல.
1: ஆமா சார்.
0: அது ரொம்ப, அதாவது வந்து அந்த நிகழ்ச்சி விவசாய நிகழ்ச்சி தான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் எல்லாம் வரும்.
1: நிச்சயமா சார்.
0: ஆமா சார், மிக்க நன்றி சார்.
1: சந்தோஷம் சார், தங்கள் மேலான கருத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ. காட்டுயிர் காப்போம் என்னும் தலைப்பில் தான் நம்ம நேர நேரத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நேரம் காலை 11:50. காடுகளையும் காட்டுயிர்களையும் காக்க வேண்டியது நமது கடமை. ஏனெனில் காடுகள் என்பது மரங்கள் மட்டுமல்ல, நுண்ணுயிரிலிருந்து யானை வரையிலான பல்வேறு தாவர விலங்குகளால் பின்னி பிணைந்த உயிர் சூழல் தொகுப்பு. விலங்குகள் மீது இறக்கப்பட்டு ஜீவகாரணியம் கருதி இக்கோரிக்கை எழவில்லை. இந்தியாவின் இயற்கை வரலாற்று ஆய்வின் முன்னோடியும் பறவையியல் நிபுணருமான டாக்டர் சலீம் அலி கூறியவாறு, நாம் இல்லாத உலகத்தில் பறவைகளும் விலங்குகளும் உயிர் வாழும், ஆனால் பறவைகளும் விலங்குகளும் இல்லாத உலகத்தில் நாம் ஒருபோதும் வாழ இயலாது என்ற பேருண்மையை உணர்ந்தால்தான் பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்றாரு. மரங்களையும் நம்மால் வளர்த்தெடுக்க முடியும், ஆனால் காடுகளை உருவாக்க முடியாது, காப்பாற்ற மட்டுமே முடியும். பொழுதுபோக்கிற்காக உயிரினங்களை கொன்று மகிழும் கொடிய பழக்கம் இன்று இல்லை என்றாலும், ஆனால் நம் வாழ்வில் இயந்திரங்களும் வணிக நோக்கங்களும் வந்த பிறகு பாரம்பரியம் தரும் பாடங்களையும் மறந்துவிட்டோம். நம் வாழ்க்கை முறை மூலம் சுற்றுச்சூழலை சீரழிப்பதில் போட்டியிடுகின்றோம். இந்நிலை மாற இயற்கை சூழலை போற்றும் வாழ்க்கை முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். காட்டுயிர் காப்போம், அனைத்து உயிர்களையும் பாதுகாப்போம்.

0: நேரம் காலை 11:55 இணைப்பில் ஒரு நேயர் வந்துள்ளார், அவரிடம் பேசுமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க பேரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுவனம் தாலுக்கா இளமங்கலம் கிராமம், ஆறுமுருகன்.
0: நிச்சயம் சொல்லுங்க சார், காட்டுயிர் காப்போம் தான் இன்னைய நேய நேரம் தலைப்பு. உங்களுடைய கருத்து
1: சட்டம், ஒரு பாட்டு கூட நல்லா பாட்டு போட்டிருந்தீங்க சார், சூப்பர் சார், நடித்த படம் பாட்டு அருமையா இருந்தது சார். ஆனா அதுலயே காட்டு உயிரை பத்தி எல்லாத்தையும் ரஜினி சார் சொல்லியிருப்பாரு குழந்தைகளை கூட்டு போய்.
0: ஆமா ஆமா,
1: மீனை விதித்தவன் மீனை இறப்பான், திணை விதித்தவன் திணை இறப்பான். நன்மை ஒன்று செய்தகள் நன்மை வந்தது.
0: எனக்கு நானும் சின்ன வயசுல கேட்ட அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால
1: எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: நிச்சயமா சார், நிச்சயமா சார். சொல்லுங்க சார், இப்ப நம்ம இறுதி கட்டத்தில் நீங்க தான் இறுதி நேயர, ரத்தன சுருக்கமா ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சார். என்ன காட்டுயிர் காப்பதுல என்ன பண்ணலாம் சொல்லுங்க.
1: ஆமாங்க சார், நாங்க செஞ்சில இருந்து நாங்க ஒரு பேருந்துல போயிருந்தோம் சார்.
0: சரி சரி.
1: அப்போது இந்த வாழைப்பழம் ஒருத்தர் பஸ்கார் டிரைவர் இந்த அதான் கெட்டு போன வாழைப்பழத்தெல்லாம் வாங்கி மொத்த வலைக்கு வாங்கி அங்கே போய் அந்த ஆனை பஸ் அத்தம் கேட்ட உடனே மங்கிங்லாம் வரும் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல வந்து அந்த வாழைப்பழத்தை போடுவார், மங்கிங்க வந்து ஒன்று ஒன்றா எடுத்துன்னு போயிடும். அது எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு சார் அவர். அதே மனுஷனிலிருந்து மங்கி பிறந்தது, மங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சார். நம்ம என்ன செய்யறோமோ அதே போல அதுவும் செய்யும் சார்.
0: நிச்சயமா சார், நிச்சயமா. வேற என்னென்ன இது நம்ம காடுகளை பாதுகாக்குதுலயும் அது பராமரிக்கிறதுல என்னென்ன இது நீங்க நினைக்கிறீங்க?
1: இப்ப வந்து காடு வந்து நம்ம வந்து அதுக்கு ஃபாரஸ்ட் வேற போட்டிருக்காங்க சார், காட்டை வந்து அழிக்கூடாது. நம்ம வந்து மரத்தை ஒரு அப்புறப்படுத்துறோம்னா அந்த அப்புறப்படுத்தும் போது நம்ம அந்த இடத்துலயே வந்து நம்ம வேற மரம் ஒரு ரெண்டு மரம் நடணும், நடிச்சுதான் அப்புறம் அப்புறப்படுத்தணும் அதை.
0: நிச்சயமா,
1: இன்னைக்கு காடு இல்லை என்றால் மழையும் கம்மி. அதில் காற்று காற்று அந்த காடு இருந்தால் தான் காற்றுக்கு நல்லா குளிர்ச்சியாக வேறு நம்மளுக்கும் பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆமாம் சார், அதான் சார் என்னுடைய கருத்தம்.
0: நிச்சயமா சார், நிச்சயமா. தங்கள் மேலான கருத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.
1: நம்ம நிலையத்தாருக்கு நன்றி சார், உங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும்
0: நன்றி சார், நன்றி.
1: ஆயுத பூஜை விஜய் நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ.

0: காட்டுயிர் காப்போம், அனைத்து உயிர்களையும் பாதுகாப்போம் என்ற மேலான கருத்துகளுடன் நேயர்கள் இதுவரை காட்டுயிர் காப்போம் என்ற தலைப்பில் எங்களுடன் உரையாடி தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் மதியம் 12:07. நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரத்தின் நிறைவு.

அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் பாலமுருளியாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஜெயராமனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: காலையிலேயே இன்னைக்கு ஜெயராம வீட்டுக்கு போனோம். ஏன்னா இன்னைக்குதான் அரியாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரதியார் பல்கலைக்கூடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போறான்னு சொன்னாரு. சரி, நம்ம கிளம்புவோம், வண்டி எடுப்போம். ஜெயராம வீடு வந்துருச்சு, என்ன பண்றாருன்னு தெரியலையே. கதவு சாத்திருக்கு. சரி, காலிங் பெல் அடிப்போம்.
1: பாரதியார்
0: பல்கலைக்கூடம் அரியாங்குப்பத்தில் இருக்குல்ல?
1: போறேன்னு
0: போயிட்டு நிறைய பேரை பேட்டி காணணும், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமா, இசைத்துறையை பாத்துட்டோம், நடனத்துறையை பாத்துட்டோம், அடுத்து நுண்கலைத்துறை இருக்குன்னு சொல்லியிருந்தோம்.
0: ஆமாப்பா, எனக்கும் ஆசையா இருக்குப்பா. ஏன்னா இந்த ஓவியம் வரையிறது, அதுவும் ஒரு இடத்துல பாத்தோம்ப்பா, துணியிலேயே ஓவியம் வரைஞ்சிருந்தாங்கப்பா. அப்புறம் நம்ம போன வாரம் போகும்போது வழி நெடுக பார்த்தோம்னா, துடு களிமண்ல வந்து ஒரு சிற்பம் அமைச்சு, அது ஒரு குதிரை மாதிரி இருக்குது, ஒரு பொம்மை மாதிரி இருக்குது.
1: அப்துல் கலாம் சிற்பம் கூட பார்த்தோம்.
0: ஆமாப்பா, அந்த டெரக்கோட்டான்னு சொல்றாங்கல்ல, அதையும் போய் இன்னைக்கு பார்த்தே தீரணும்ப்பா. சரி, நம்ம இப்ப கிளம்புமா?
1: கிளம்புறியா?
0: பெட்ரோல்
1: இல்ல,
0: போயிடலாம்.

0: நம்ம உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு ஹெல்மெட் அவசியம்பா.
1: கரெக்டா சொன்ன பாலமுரளியா.
0: சரி நம்ம கிளம்பலாம்ப்பா.
1: நான் ஓட்டவன், நீ ஓட்டுறியா?
0: எப்பா என் முண்டிய நான் ஓட்டினாதப்பா நல்லது.
1: ஆமா ஆமா ஆமா. சரி புறப்படுவான்.
0: புறப்படலாம்ப்பா. அரியாங்குப்பத்துல அந்த பாரதியார் பல்கலைக்கூடத்தை நம்ம போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் போய் பார்த்தோம்.
1: ஆமா.
0: எப்ப அது மொத்தம் எவ்வளவு ஏரியாப்பா? பாக்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சப்பா.
1: 10.5 ஏக்கர் நிலம், நல்லா 3 துறைகளுக்கு நல்லா ஏற்ற இடம்.
0: பக்கத்திலே 6 இருக்கு.
1: ஆமா.
0: அப்படியே நீர் வளம் நிறைய இருக்கும் பிறகு வெறும் மரம் செடி கொடியா அப்படியே ஒரு நிழலாவே இருக்குதுப்பா. அதுக்கு நடுப்புற அந்த பில்டிங் எல்லாம் இருக்குது.
1: ஆமா.
0: இந்த முனையிலே ஒரு புது பில்டிங் வேற கட்டிட்டு இருக்காங்க. அங்க பெரிய ஆடிட்டோரியமும் வரப்போதான். அப்புறம் மாணவர்கள் தங்கறதுக்கான இடம், சில கிளாஸ் எல்லாம் அங்கேயே எடுப்பாங்க.
1: ஆமா. ஓவிய கண்காட்சி நடக்கும், இசை விழா மாதிரி நிறைய நடக்கும், நாட்டிய அரங்கம் நடக்கும். இதுக்கெல்லாம் தேவையில்ல இடம்
0: பாக்கிறதுக்கு. ஆனா அங்குள்ள காட்சியா தான் அந்த இடமும் இருக்கு. அரியாங்குப்பத்துல அந்த பழைய ரோடு இருக்குல்ல, அதுல உள்ள போகும்போது
1: வீராம்பட்டினம் போற வழி,
0: அந்த வீராம்பட்டினம் வழி திரும்பறதுக்கு முன்னாடிதான் இந்த பாரதியார் பல்கலைக்கூடம். அதனால நம்ம பொதுமக்களும் யாராவது பாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை போய் பாக்கலாம். ரொம்ப ரம்யமான ஒரு இடம் பா.
1: அலமுரலியா பேசிட்டு வந்தால அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடம் வந்துட்டுமா?
0: ஆமாப்பா.
1: சரி சரி,
0: அப்படியே உள்ள போயிட்டு ஓரமா வண்டி நிப்பாட்டுறேன். இப்ப நம்ம முதல்ல யார பாக்க போறோம்?
1: முதல்ல நுண்கலைத்துறைக்கு போயிட்டேன். நுண்கலைத்துறை தலைவர் முனைவர் மாமலை வாசன் சார் இருக்காரு.
0: உனக்கு ஏற்கனவே அவரை தெரியுமா?
1: தெரியும். ஓவிய கண்காட்சியில சந்திச்சேன். அப்ப பழகம் நமக்கு.
0: நம்ம அப்படியே நைசா உள்ள போய் நீ அப்படியே அவர்கிட்ட பேட்டி எடுப்பா.
1: சரி.
0: அந்த நான் அப்படியே செல்ல ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
1: அதுக்கு அடுத்து மத்த துறைகள்லாம் இருக்கிறாங்களா ஓவியத்துறையில,
0: வரிசையா பண்ணிக்கலாம் பாருங்க.
1: ஆமா.
0: சரி நம்ம போலாம உள்ள.
1: சார் இருக்காரு, அவரை கேட்டு நம்ம விவரங்களை தெரிஞ்சுக்குவோம்.
0: சரிப்பா நீ ஆரம்பிப்பா.
1: சார் வணக்கம். நண்பர் பாலமுரளி. 2 வாரமா நம்ம கல்லூரிக்கு வந்திருக்கிறோம். நடனத்துறை இசைத்துறை சம்பந்தப்பட்ட விரிவுரையாளர்கள் மாணவர்களை எல்லாம் சந்திச்சு நிறைய சந்தேகங்களை கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இந்த நுண்கலை சம்பந்தமா என்னென்ன வகுப்பெல்லாம் இருக்கு விவரமா சொல்லுங்களேன்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் வி. மாமலை வாசகன். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் 1988 ஆரம்பிச்சதுலேருந்து இன்னை வரைக்கும் பணியில் இருக்கிறேன். நான் சிற்பக்கலை பிரிவு முதன்மை பாடமாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். தற்போது வந்து இந்த நுண்கலை துறையின் துறை தலைவராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த பல்கலைக்கூடம் வந்து 1988 ஆரம்பிக்கும் போது நுண்கலை பள்ளி, இசைப்பள்ளி, நடனப்பள்ளி என்ற 3 பள்ளிகளை ஆரம்பிச்சு படிப்படியா பட்டப்படிப்புகளை வந்து புதுவை பல்கலைக்கழகத்தோட அங்கீகாரத்தோட நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து முதுகலை பட்டப்படிப்பும் நெசவு கலை பிரிவும் வந்து புதுசா ஆரம்பிச்சுக்கிறதுக்காக பல்கலைக்கழகத்திலையும் நமது புதுவை அரசாங்கமும் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. கலை பண்பாட்டுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்து இந்த கல்லூரியை நடத்தினீங்கனாக்கா இன்னும் சிறப்பாக அமையும். எங்க பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறையில் படித்த மாணவர்கள் யாரும் வந்து வேலை இல்லைங்கிற ஒரு வார்த்தை இல்லை. பல பிரிவுகள்லையும் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிற ஒரு துறை அப்படின்னாக்கா பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறை தான். இதை வந்து இன்னும் நல்லா ஊக்குவிக்கணும் அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னும் மாணவர்களுக்கு வந்து இருக்க இடம் உபகரணங்கள் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வந்து நிறைய எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்திய அளவில் வந்து இது ஒரு சிறந்த ஒரு கல்லூரியாக வந்து மேலோங்கி வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய மாணவர்கள் வந்து 4 வருடம் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் இருக்கிற ஒரு மாணவருக்கு வந்து எப்படி பாடம் நடத்தணுங்கிற அறிவுகள் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து திறன்பாடு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கிறோம். அது மாதிரி இருக்கிறப்ப சமீபமாக இப்போ வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து மாணவர்களுக்கு வந்து ஓவிய ஆசிரியர் பணியில் வந்து டிடிசி வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 வருடம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து தேவைப்படாது அப்படிங்கிறது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து எல்லா பாடத்தையும் படிக்கும் போது அவங்க வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு நேரடியாக வர்றதுனால அவங்களுக்கான பயிற்சிகள் வந்து ஆல்ரெடி இருக்குது. அவங்களும் வெளியில போயிட்டு நிறைய ஸ்கூல்லையும் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, காலேஜஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மாணவர்களுக்கு வந்து டிடிசி சிறப்பு பயிற்சிங்கிறது தேவைப்படாது. அதை வந்து அரசாங்கம் வந்து அதை நீக்கிட்டு இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டம் முடிச்ச மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஜெரமன் அருமையா பல்வேறு விஷயங்கள் சொன்னார்பா.
1: ஆமா.
0: அடுத்ததா நம்ம இந்த சிற்பக்கலையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்பா.
1: ஆமா.
0: ஏன்னா அங்கங்க சிற்பம் செஞ்சு சிலைகள்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு பார்க்கும் போது நம்மளே போய் கத்துக்கலாமான்னு ஆசையா இருக்கு.
1: கரெக்டா சொன்ன பாலம் இல்லையா, சிற்பங்கள் எல்லாம் நம்மள அப்படியே மயக்க வைக்குது அப்படியே.
0: ஆமாப்பா,
1: அவ்வளவு அழகா இருக்கு.
0: ஏதாவது ஆசிரியர் எல்லாம் இருப்பாங்கல்ல, பேராசிரியர் யாராவது இருந்தா அவங்கள பேட்டி காணலாம்ப்பா.
1: சரி சரி, பாலம் இல்லையா அது உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, அவரு தான் வந்து பிரபாகரன் சிற்பத்துறை பேராசிரியர்.
0: ஓகே ஓகே,
1: அவரு கேட்டுருவோம். அவரு கேட்டு அடுத்தடுத்து விரிவுரையாளர் அப்புறம் மாணவர்களையும் சந்திச்சு கேட்டுருமா?
0: சரிப்பா.
1: சார் வணக்கம். சிற்பத்துறை சம்பந்தமா உங்ககிட்ட நிறைய செய்திகளை கேட்டு தெரிஞ்சுனா இருக்கும் சார், அதனால கொஞ்சம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன்.
3: வணக்கம், நான் டாக்டர் பிரபாகரன், பாரதியார் பல்கலைக்கூடத்தினுடைய சிற்பத்துறையிலும் கலை வரலாற்று ஆசிரியர்.

0: ஆசிரியராகவும் ஏறக்குறைய 27 ஆண்டுகள் நான் வந்து பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன். இளங்கலை முதுகலை இரண்டுலையுமே வந்து இங்கே சிற்பக்கலை இருக்கிறது. இளங்கலையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பேஸ்லேருந்து ஆரம்பித்து கண்டெம்பரரி மாடர்ன் ஸ்கல்ப்சர் வரைக்கும் பண்ணுவாங்க, அதாவது ரியாலிஸ்டிக் ஸ்கல்ப்சர் வரைக்கும் எல்லா ஸ்கல்ப்சரும் இங்கே வந்து நாங்கள் சொல்லித்தரோம், அதையே பண்ணுவாங்க ஆஸ் பர் சிலபஸ். அது இல்லாமல் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஸ்கல்ப்சர்ஸ் தான். ஸோ கிரியேட்டிவ் ஸ்கல்ப்சர்ஸில் வந்து அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு சிற்பத்துறையை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அங்கே வந்து பயிற்சி கொடுக்கறதும் அவங்க வெளிப்படுத்துகிற விஷயமும் இதுவாக தான் இருக்கு. இசை, நாட்டியம், நுண்கலை, இதில் எல்லா கலைகளும் சேர்ந்து இருக்கிறதால ஒரு துறைக்கு வேண்டிய கிரியேட்டிவிட்டி விஷயங்கள் இன்னொரு துறையிலேருந்து எடுத்துப்பாங்க மாணவர்கள். மாணவர்கள் பொதுவாக இங்கே வந்து முதல்ல வந்து அவங்களுடைய பயிற்சி எங்கேருந்து ஆரம்பிக்கும் சொன்னால் களிமண்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ களிமண்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பிளாஸ்டர் பாரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்டு மர சிற்பங்கள், அதுக்கப்புறம் கருங்கல் சிற்பம், அதுக்கப்புறம் ஷீட் மெட்டல் என்று சொல்லப்படுகின்ற காப்பர் ஷீட்டோ இல்லை பித்தளை ஷீட்டோ அதில் வந்து மாணவர்கள் வந்து சிற்பம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வார்ப்பு சிலை சொல்லித்தரும். ஸோ இது எல்லா மீடியாக்கள்லையும் வந்து மாணவர்கள் வந்து பயிற்சி எடுப்பாங்க. கிரியேட்டிவாக அவங்க எந்த மீடியா மிக்சர் மீடியான்னு சொல்லப்படுகின்ற எல்லா மீடியாவும் சேர்த்து கூட அவங்க சிற்பங்கள் செய்யலாம். ஸோ இது ஒரு வகையான பயிற்சி முறை. ஸோ முதலில் மாடல் உட்கார ஆணும் இல்லை பெண்ணும் வந்து மாடலாக உட்காருவாங்க, அவர்களை பார்த்து தான் மாணவர்கள் வந்து பயிற்சி எடுப்பாங்க. வெறும் மனித உருவ சிற்பங்கள் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து மிருகங்களுடைய சிற்பங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் பயிற்சி முடிச்ச பிறகு அவங்க கிரியேட்டிவிட்டி ஸ்கல்ப்சர். ஸோ ஆரம்ப நிலையில் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக ஆரம்பிச்சு ஃபைனலில் வரும்போது எம்எஃப்ஏ படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஒரு முதிர்ச்சியான சிற்பங்களை கொடுக்குற அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிறாங்க மாணவர்கள். முதலாம் ஆண்டில் ஆரம்பிச்சு இறுதி ஆண்டு வரை எல்லா விதமான பயிற்சி முறையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளில போயிட்டு அவங்க அரசு வேலையாக இருந்தால் அரசு வேலையை பார்த்துக்கலாம், அல்லது அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க சுய தொழிலாகவும் இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இல்லாமல் அவங்க வந்து அகாடமிக்கு ஆர்டிஸ்ட் டிராவலாகவும் பண்ணுவாங்க. இந்தியா முழுக்க எல்லா நிறைய அருங்காட்சியகங்கள் இருக்குது, அங்கே ஓவியங்களை தங்க வச்சு சிற்பங்களை வச்சு விற்பனை செய்தும் அப்படியும் பண்ணுவாங்க. மாணவர்கள் வந்து சிற்பங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அலைடு சப்ஜெக்டாக வந்து டெக்ஸ்டைலு, பிரிண்ட் மேக்கிங், பெயிண்டிங், ஸோ இதெல்லாமே மாணவர்களுக்கு இருக்குது. துறை சார்ந்த இடங்களுக்கு சென்று வர்றது வழக்கம். மண்டகப்பட்டு, பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரம், தஞ்சாவூர், தாராசுரம், புதுக்கோட்டை. ஸோ ஃபீல்டு விசிட்ன்றது ஒரு நாளுக்குள்ள என்ன முடியுமோ அவ்வளவு நாங்கள் சிற்பத்துறை சார்ந்து அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக எங்கே ஸ்கல்ப்சர் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு அழைச்சிட்டு போய். அதுமாதிரி ஒவ்வொரு துறையும் கலைத்துறையில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. மூன்று துறைகளும் இங்கே ரொம்ப அழகாக இருக்கு. மாணவர்கள் வரலாம், ரொம்ப அழகாக பயிற்சி எடுத்துக்கலாம், அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: சார், அடுத்து நீங்க சொல்லுங்களேன்.
2: வணக்கம், என் பேரு டாக்டர் பி ரவிச்சந்திரன். 1995 வரைக்கும் நான் பிஎஃப்ஐ பெயிண்டிங் இங்கதான் படிச்சேன். 2022 இங்க வேலை வாய்ப்பு வந்தது. மாஸ்டர் டிகிரி 2023-24 பேட்ச்ல ஆரம்பிச்சது. இதுல பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், அப்ளைட் ஆர்ட் மூன்று துறையிலும் நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் முழுசா வராங்க. எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முறையில் மெரிட் முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல பெயிண்டிங்ல எம்எஃப்ஏ ஃபர்ஸ்ட் இயர் மற்றும் இரண்டாம் ஆண்டு ரெண்டு கிளாஸும் ஹேண்டில் பண்றேன். பெயிண்டிங்ல இந்த ஆண்டு முதல் எம்எஃப்ஏ செகண்ட் இயர் மட்டும் நான் ஹேண்டில் பண்றேன். எம்எஃப்ஏ பெயிண்டிங் பசங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலை விட்டுட கூடாதுன்றதுக்காக ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் கம்பல்சரியா வச்சிருக்காங்க. அது தொடர்ந்து கிரியேட்டிவ் பெயிண்டிங், கண்டெம்பரரி பெயிண்டிங், டெக்ஸ்டைல் டிசைன், பிரிண்ட் மேக்கிங். இதை தவிர்த்து முக்கியமான இரண்டு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒரு தியரி பேப்பர் மட்டும் செமினார் அண்ட் பிரசன்டேஷன் ஆர் டிசர்டேஷன். ஏன்னா மாஸ்டர் டிகிரினால அது கிட்டத்தட்ட ரிசர்ச் ஓரியன்டட் தான், பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாமே. எத்தனை வகையான ஆராய்ச்சி முறைகள் இருக்கு, எல்லா வகையான ரிசர்ச் மெத்தடாலஜி அவங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து அதை பிஹெச்டி வந்து சுருக்கி பண்ண எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ரிசர்ச் மெத்தடாலஜி ஒரு தியரி பேப்பரும் அதில் வச்சிருக்கோம். கல்லூரி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து எதிர்காலத்தில் வந்து பிஹெச்டி ஆரம்பிக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரிசர்ச் சென்டர் மாற வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு இது வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசோதமாக இருக்கும். இந்தியா முழுக்க அவங்க எங்க வேணாலும் வேலை செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு மிக அதிகமாக உள்ள படிப்பாகவும் இது கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
1: சார், அடுத்து நீங்க சொல்லுங்களேன்.
3: வணக்கம், என்னோட பெயர் தா அந்தோனி குரூஸ். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் விரிவுரையாளராக வேலை செய்கிறேன். கடந்த 3 வருடங்களாக பிரிண்ட் மேக்கிங் அண்ட் அப்ளைட் ஆர்ட்ன்ற ரெண்டு துறையிலையும் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அப்ளைட் ஆர்ட்ன்ற துறையில் வந்து விளம்பரம் சார்ந்த பதிப்பு, அச்சு, ஓவியங்கள் என பல்வேறு தரப்பட்ட துறை சார்ந்த வேலைகளையும் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். இதில் வந்து குறிப்பாக வடிவமைப்புன்றது கணிப்பொறியை சார்ந்து இருக்கிறதுனால இதை இரண்டுமே சொல்லித்தரோம். இந்த கல்லூரியில் மட்டும்தான் விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன்ன்றதை அப்ளைட் ஆர்ட்ன்ற வழியாக வந்து மேனுவலாகவும் டீச் பண்ணுறோம், ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி ரெண்டுத்தையும் டீச் பண்ணுறோம். இன்னைக்கு சினிமா துறை இருக்கட்டும், அனிமேஷன் துறை இருக்கட்டும், ஆசிரியர் துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் வந்து அவங்களோட கால் தடத்தை வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்காங்க. எந்தெந்த துறையெல்லாம் கலைன்னு ஒன்று தேவைப்படுதோ அந்த மாதிரியான எல்லா துறைகளிலும் மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. ஜுவல்லரி டிசைனில் வேலை செய்யலாம், பேக்கேஜ் டிசைன்

0: டிசைன்ல வேலை செய்யலாம், ஆட்டோமொபைல்ஸ் டிசைன்ல வேலை செய்யலாம். இந்த மாதிரி வடிவமைப்பு துறை சார்ந்திருக்கிற, டிசைன் சார்ந்திருக்கிற எல்லா துறைகளிலும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து இந்த கல்லூரி மூலமா கிடைக்குது. மாணவர்கள் தரமான மாணவர்களா இங்க இருந்து வெளியேறாங்க. இந்த கல்லூரியில படிக்கணும்னா குறைந்தபட்சம் மாணவர்கள் வந்து 12 வகுப்பு எந்த துறையா இருந்தாலும் முழுமையாக தேர்ச்சி பெற்றுக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்றத உணர்ந்து அவர்களை வந்து நாங்கள் இந்த கல்லூரியில வந்து சேர்க்கை அழைச்சிக்குவோம். அடுத்து பதிப்போவியத்துறை, பிரிண்ட் மேக்கிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற இந்த துறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. இந்திய அளவில் பெரிய பெரிய புகழ்பெற்ற ஓவியர்கள் வந்து இந்த துறையில் படித்தவர்கள் தான். மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப படம் வரைகிறத பற்றி, அதிலிருந்து படப்பிரதி எடுக்கிற அடுத்த கட்டத்துக்கு இந்த துறை வந்து வழிவகுக்குது. அதில் வந்து குறிப்பாக பக்கம் போடும்போது நாங்கள் என்னென்னலாம் சொல்லித்தரோம்னா, கோலோகிராஃபி, எச்சிங், லித்தோகிராஃபி, ட்ரை பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயங்களான இருக்கிற பாடப்பிரிவுகள் எல்லாம் இந்த பிரிண்ட் மேக்கிங் துறையில் சொல்லித்தரும். மாணவர்கள் வந்து பிளேட் மேக்கிங், பிரிண்ட் மேக்கிங்ன்ற ப்ராசஸோட அடிப்படையில் பிரிண்ட்டுகளை வந்து படங்களை வரைஞ்சி அதை வந்து பிரதியாக எடுக்கிற உக்தியை இந்த துறையில் நாங்கள் சொல்லித்தரோம். பிரிண்ட் மேக்கிங் துறைக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்படின்றது ஒரு கலைத்துறை சார்ந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் துறை சார்ந்த நேரடியான வேலைவாய்ப்பு அப்படின்றது ஒன்று கிடையாது. ஒன்றோட ஒன்று சேர்ந்தது படம் வரைகிறது தான் அடிப்படையானது. பெயிண்டிங், விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், இது எல்லாத்துக்கும் ஒரு சேர சேர்ந்து மாணவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள்லாம் கிடைக்குது. கல்லூரியோட எல்லா மாணவர்களும் அதுக்கு தகுதியானவர்களாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.
1: சார், அடுத்து நீங்க சொல்லுங்களேன்.
2: வணக்கம். என்னுடைய பெயர் வந்து ப. ஜீவநாதன். நான் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் கடந்த ஒரு 5 உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். என்னுடைய துறை பார்த்தீங்கன்னா வண்ணக்கலைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த வருஷத்துலேருந்து எனக்கு வந்து முதுகலை 1 சேர்த்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த வண்ணக்கலைத்துறையில் மாணவர்கள் என்ன பயில்றாங்க அப்படின்னா, பண்டைய கால ஓவியங்கள்லேருந்து இப்போ கண்டெம்பரரியில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் வரைக்கும் எல்லா வகையான ஓவியங்களையும் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் இதுக்கான கால அவகாசங்கள் வந்து நம்ம கொடுக்குறோம். அதில் ஒவ்வொரு ஓவியத்துக்கும் அவங்க வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க. 1-2 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பென்சில் ஸ்கெச்சஸ், பென் டிராயிங்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க. வண்ணக்கலை இறுதி ஆண்டு முதுகலையில் வந்து அவங்களுடைய சொந்த கற்பனைகளை வந்து சமூகம் சார்ந்த ஓவியங்கள், அப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் இன்னர் தாட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க ஓவியத்தின் மூலயமா வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. இதில் கண்டெம்பரரி ஆர்ட்டு, ட்ரெடிஷ்னல் மியூரல் ஆர்ட்டு, மாடர்ன் ஆர்ட்டு, ஓல்டு மாஸ்டர்ஸோட ஒர்க்கை வந்து காப்பி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு துறை இது, வண்ணக்கலைத்துறை. இது முடிச்சுட்டு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பெற்ற அனுபவங்களை வச்சு அவங்க வந்து ஃப்ரீலான்ஸாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது போக ஏதாவது ஒரு நிறுவனத்தில் இல்லை ஏதாவது ஒரு கல்லூரியிலையோ இல்லை ஒரு பள்ளியிலோ அவங்க வந்து ஓவிய ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நன்றி.
1: தம்பி, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே, நுண்கலைத்துறை தானே படிக்கிறீங்க, நீங்க கற்றுக்கொண்ட அந்த ஓவிய நுணுக்கங்கள் உங்களை பற்றி நிறைய செய்திகளை சொல்லுங்களேன்.
3: வணக்கம். என்னோட பேர் வந்து இயேசுராஜா, திருவண்டார் கோயிலேருந்து வரேன். 12th வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் தான் படித்தேன். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். நான் பாஸ் பண்ணி மெரிட்ல பேர் வந்துச்சு. இந்த காலேஜில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி சிற்பத்துறை தேர்ந்தெடுத்து படித்தேன். 4 அது படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து மாஸ்டர் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து ஸ்கல்ச்சரை பற்றி எப்படி பண்ணணும்ன்ட்டு எல்லா மீடியம் எல்லாத்தையும் பற்றி சொல்லித்தராங்க. ஸ்கல்ச்சர் பேசிக் வந்து போர்ட்ரேட் சொல்லித்தராங்க, டிராயிங்ஸ் மாடல் வச்சு டிராயிங்ஸ் சொல்லித்தராங்க, ஃபுல் ஃபிகர் எப்படி பண்ணணும், அப்படி அனாட்டமி பேசிக்லேருந்து எப்படி பண்ணணும் அதை பற்றி சொல்லித்தராங்க. மெட்டல் ஷீட் ஒர்க் பற்றி சொல்லித்தராங்க, தெரகோட்டா பற்றி சொல்லித்தராங்க, வேக்ஸ் மாடலை பற்றி சொல்லித்தராங்க, ரிலீப் ஸ்கல்ப்சரை பற்றி சொல்லித்தராங்க. இங்கே வந்து படிப்பதுனால ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இங்கே படிக்கிறதுனால நம்மளுடைய தேவையை வந்து இங்கே நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண தேவையை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காமல் இங்கேயே ஆர்டர் ஒர்க்கை எடுத்து அந்த பண்ணி மணி எயின் பண்ணலாம். இந்த காலேஜில் வந்து படித்தான் நம்மளோட ஒர்க்குக்கு தேவையான எல்லா அமௌண்ட்டையும் வந்து நம்மளே வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற சீனியர்ஸ் வந்து அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் வந்து ஒரு ஒரு துறையிலும் ஒரு ஒருத்தவங்க நல்லா சிறந்து இருக்கிறாங்க. அவங்கவுங்க அந்தந்த துறையில் வந்து சொல்லி கொடுக்குறத வச்சு நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ மெட்டல் ஷீட் ஒர்க்கு பற்றி நிறைய சார் சொல்லித்தராங்க, போர்ட்ரேட் பற்றி, இது போல் பல்வேறு விஷயங்களை வந்து நிறைய சொல்லித்தராங்க. இங்கே வெளியிலேருந்து வரும் மாணவர்கள் இங்கே வந்து ட்ரெஸ்டாக டிராயிங் பற்றி பேசிக் என்னன்னு தெரிஞ்சு டிராயிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு துறை சார்ந்த ஒரு கல்லூரி. இது பயன்படுத்துறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இது பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்மா, நீங்க படிக்கிற அந்த கோர்ஸ் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
4: என்னோட பேர் அபர்ணா, நான் பாண்டிச்சேரி தான், 11th 12th வந்து காமர்ஸ் குரூப் தான் படிச்சேன். 12th முடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல கேட்டப்ப, இந்த மாதிரி எனக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லப்ப, எல்லாரும் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சா ரொம்ப அதிகமா செலவாகும் அப்படி இப்படி எங்க வீட்டுல எல்லாருமே சொன்னாங்க.

0: ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன். கடைசியாக அப்படின்னாங்கள அந்த மாதிரி தான் வந்து சேர்ந்தேன். சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப லைஃப் ஹேட்டான அந்த மாரி ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சது படிக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அந்த மாதிரி சந்தோஷம் தான் எனக்கு இருந்தது. அதேமாரி இங்கே இருக்க சார்ஸ்லாம் எல்லாமே வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவங்ககிட்ட இருந்து நிறைய நாங்கள் கெயின் பண்ணோம். ஒவ்வொரு சார்கிட்டருந்து ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். அவங்க படித்த விதத்தில் மூலிமா எங்களுக்கு என்னென்ன மாதிரி கற்று தராங்கன்றதே எங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்களுக்கு எங்கள் பிளாட்ஃபார்மை நாங்களே பில்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. இதில் வந்து வெறும் பெயிண்டிங் மட்டுமே இல்லை, சிஸ்டமேட்டிக் மட்டுமே கிடையாது. இதில் வந்து கம்ப்யூட்டர்னு இருக்கும், ஃபோட்டோகிராஃபிங்னு இருக்கும். ஃபோட்டோகிராஃபியில் எல்லா விதமான ஃபோட்டோகிராஃபியும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதை தாண்டி ஒரு படம் எப்படி எடுக்கிறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எடுக்கிறது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுக்குதுன்றத வந்து நாங்கள் இங்கே இருந்தே கற்றுக்கணும். கம்ப்யூட்டரில் வைஸ் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன், ஃபோட்டோகிராஃபி, அனிமேஷன் சொல்லி எங்களுக்கு அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை கூட நாங்கள் இங்கேருந்து கெயின் பண்ணிக்கிறோம். மோர் தென் தனியாக நம்மளுக்கு ஒரு ட்ரீமோ இருந்தால் அதை கோல் பண்ணுறதுக்கு இங்கேருந்தே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சிஜி ஒர்க்கில் அனிமேஷன் வயசில் எப்படிலாம் மாற்றணும் அப்படின்றத வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச்.
1: வணக்கம், என்னோட பேர் வந்து திருப்பாவை, ஊர் வந்து திருவண்ணாமலை. 12th வந்து நான் ஹிஸ்டரி குரூப் நான் படித்தேன். நான் வந்து இப்போ படிக்கிற காலேஜ் பாரதியார் பல்கலைக்கூடம். இந்த காலேஜ்க்கு வந்துட்ட அப்புறம் ஃபஸ்ட் இயர்லேருந்து எல்லா இருக்கும் டெக்ஸ்டைலு, பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், அப்ளைட் ஆர்ட், பிரிண்ட் மேக்கிங், இதில் அஞ்சுமே இருக்குது. பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. செகண்ட் இயர் போயிட்ட அப்புறம் பெயிண்டிங் நீங்கள் தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும், பிரித்து விடுவாங்க. எல்லா ஒரு தனித்தனியாக நாங்கள் பிரிவோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக. அப்படி மூணு டிபார்ட்மெண்ட்டாக நாங்கள் பிரிவோம் நாங்கள். அடுத்து தேர்ட் இயரில் வந்து நாங்கள் மெயின் பெயிண்டிங், ஆயில் கலர், மாஸ்டர் ஒரோட ஒர்க்கு, கிரியேட்டிவ் எங்களுக்கு வந்து தேர்ட் இயரில் வராது. ஆனால் எங்களோட வாத்தியார் வந்து கிரியேட்டிவ் சயின்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸு, ரவிவர்மாவோட ஒர்க்கு, ரெம்ரானு, பிரேடகாலம், நிறைய ஓல்டு மாஸ்டரோட பெயிண்டிங்ஸு நிறைய பார்க்க வைப்பாங்க. பெயிண்டிங்ஸ்லாம் கிரியேட்டிவாக நிறையா பண்ணோம். தேர்ட் இயர்லேயே நிறைய ஷோ வச்சோம் வெளியே போயிட்டு. தேர்ட் இயர் படிக்கும் போதே நாங்கள் நிறையா சம்பாரித்தோம். ஒரு ஒர்க்கு சேல் ஆனாலே ஒரு 40,000 சேல் ஆகும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை எப்படியாச்சும் நாங்கள் ஷோ வச்சுருவோம். நாங்கள் எங்கள் சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியில் நடக்கிற நிறைய காம்படிஷனுக்கும் நாங்களும் எல்லாம் சேருவோம். நிறைய பிரைஸ் மெடல் சர்டிபிகேட் கேஷ் பிரைஸ் நிறைய கிடைக்கும். டீச்சரோட டீச்சிங் மெத்தட் வந்து நிறைய சொல்லி தருவாங்க. நிறைய கேம்ப்லாம் இட்டு போவாங்க. கேம்ப்ல போயிட்டு ஒர்க் எல்லாம் பண்ணுவோம். காலேஜ்லயே வந்து சிலபஸ்ல இருக்கிறதையும் சொல்லி தருவாங்க, அதையும் தாண்டி எங்களுக்கு சொல்லி தருவாங்க. பிரிண்ட் மேக்கிங்ல அப்படிதான், வுட் ஒர்க் வந்து எங்களுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஆனா எங்க வாத்தியார் வந்து எங்களுக்காக சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ஒரு ஷோல நாங்க வச்சோம். நிறைய எங்களுக்கு பாராட்டு கிடைச்சிச்சு. வெளியே போனா இது வந்து எங்களால கத்துக்க முடியாது. காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் கத்துக்கிறோம். ஒர்க் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே தான் வாங்கிப்போம். அமௌண்ட் வந்து பிரைஸ்லாம் நிறைய காம்படிஷன்ல வந்து வின் பண்ணி நாங்க வாங்கிடுவோம். ஷோ வைக்கும் போது அந்த ஒர்க் சேலான அமௌண்ட்டை வச்சு நாங்களே மெட்டீரியல் வாங்கிப்போம். வீட்டுல நாங்க எதுவும் வாங்க மாட்டோம். காலேஜ்ல படிக்கிற வரைக்கும் எங்களோட திங்ஸ் நாங்களே வாங்கிப்போம். கேன்வாஸ் வாங்குவோம், ஆயில் பெயிண்டிங், அக்ரலிக், ஆயில் பேஸ்டில், ஸ்டெட்லரு, சார்கோல். நாங்க வந்து இப்ப தனியா ஒரு ஓவிய கண்காட்சி வைக்கிறோம்னா ஒரு 20 பேர் இருக்கிறோம்னா ஒரு 2 ஒர்க்கு கிரியேட்டிவா ஒர்க் தான் நாங்க வைப்போம். இந்த காலேஜ்ல படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எனக்கு வந்து இது படிச்சது வந்து பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து நான் ஒரு டிராயிங் கிளாஸா நான் வைக்கலாம், ஒரு ஸ்டூடியோவா தனியா வீட்டுல இருந்தே நான் நிறைய பசங்களுக்கு சொல்லி தரலாம். ஒரு டிராயிங் டீச்சரா போலாம், காலேஜ் ஃபேக்கல்டிஸா போலாம். இன்னும் நிறைய இருக்கு. நீங்களும் இங்க வந்து படிங்க, இந்த காலேஜ்க்கு வாங்க, வந்து நிறைய கத்துக்கோங்க. நல்ல எதிர்காலம். நானும் வேற ஊர்ல இருந்து வந்துதான் இங்க வந்து படிக்கிறேன். என்னோட ஊர் திருவண்ணாமலை, ஆனா வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு ஹாஸ்டல்ல தங்கி நான் ஃபைனல் இயர் நான் படிக்கிறேன். நன்றி.
2: ஜெரமன், பல்வேறு துறைகள் அதுலயும் குறிப்பா இசைத்துறை, அப்புறம் நாட்டியத்துறை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்.
3: ஆமா,
2: இன்னைக்கு வந்து நுண்கலைத்துறை, இந்த ஓவியம், வண்ண ஓவியம், துணி வண்ண ஓவியம், அப்புறம் வந்து இந்த சுடு களிமண் சிற்பம்,
3: டெரகோட்டா,
2: இது சம்பந்தமெல்லாம் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா.
3: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
2: எனக்கு என்னன்னாப்பா, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாரதியார் பல்கலைக்கூடத்துக்கு ஒரு பிரின்சிபால் முதல்வர் இருப்பார்ல.
3: ஆமா ஆமா ஆமா.
2: அவரு நிர்வாகம் எப்படி, அவரு என்னென்ன புதிய கோர்ஸ் எல்லாம் ஏதாவது கொண்டு வந்திருக்காரா, எவ்வளவு எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க, எப்ப தொடங்கப்பட்டு எப்ப நடந்தது, நிறைய அவர் கருத்து சொல்லுவார் இல்லையா, அவரையும் பார்த்து பேசணும் பணமா.
3: ஆமா பாலமுரளியா, அன்னைக்கு வந்தோம், அவர் கிளாஸுக்கு போயிருந்தாரு, இப்ப இருக்காரு, பாத்துட்டா அவருடைய அனுபவங்களை, கல்லூரியை பத்தி சிறப்பு அம்சங்கள், என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பத்தி கேட்டு தெரிஞ்சு வந்துருவோம்.
2: நிச்சயமாப்பா, நீ முன்னாடியே போப்பா.
3: சரி சரி,
2: அப்படியே கேட்கும் போது நான் அப்படியே பக்கத்து

0: இருந்து என்ன பேசுறாரு அதை அப்படியே நான் ஒளிப்பதிவு பண்ணிக்கிறேன்ப்பா.
1: ஓ சரி சரி சரி. பாலமுரளி, அது போர்டு இருக்கு பாரு, டாக்டர் பி வி போஸ் முதல்வர் பொறுப்பு பாரதியார் பள்ளிக்கூடம், உள்ள போயிட்டேன், நம்ம அவர் பார்த்து கேட்டுக்கலாம்.
0: சரிப்பா.
1: சார் வணக்கம் சார். இசைத்துறை, நாடகத்துறை, நுண்கலைத்துறை எல்லா துறைகளையும் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் எல்லாம் சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை கேட்டுட்டோம். கல்லூரி சம்பந்தமா நிறைய செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கு சார், சொல்லுங்களேன்.
2: நான் டாக்டர் பி வி போஸ், பிரின்சிபல் ஆஃப் பாரதியார் பல்கலைக்கூடம். இந்த காலேஜ் வந்து 1988 ஆரம்பிச்சது. இது வந்து பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடான ஒரு காலேஜ். இப்போ இதில் வந்து இப்போ என்னென்னா, இப்போ நம்ம 3 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் இருக்குது, 3 போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இங்கே சென்டாக் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். பாண்டிச்சேரிக்கே ஒரு பொக்கிஷன் தான் இது, இந்த காலேஜ். அது வந்து கவர்மெண்ட்டும் இதுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் தியேட்டர் ஆர்ட்ஸும் நம்ம வந்து சைடில் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். தியேட்டருன்றது அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் வந்து எங்கே சவுத் இந்தியாவில் வந்து கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. இதுவும் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் அதுக்கு நல்லா சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, இந்த காலேஜ் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு நம்பர் 1 காலேஜாக வரும்ன்றதுல இப்பவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏன்னு கேட்டால், இங்கே படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியிலையும் இந்தியாவிலையும் பல இடங்களில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லை, கவர்மெண்ட்லேயும் இருக்கிறாங்க, சினிமா துறையிலையும் வந்து நிறைய பேர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு பெரிய பெருமையாகவும் இருக்கு. அதனால இந்த காலேஜுக்கு வந்து எல்லாரும் இன்னும் சப்போர்ட் பண்ணி இது நல்ல ஒரு வழி நடத்தணும்னு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பேரண்ட்ஸும் அதுக்கு என்கரேஜ் பண்ணணும் தான் நான் என்னோட வேண்டுகோள். நம்ம பசங்க வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அது மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகுறதுன்றது கடவுள் கொடுத்து வரோம். அது அது படிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் தான் பாரதியார் பல்கலைக்கூடம். அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கும் நான் வேண்டுகிறேன் உங்கள்கிட்ட. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜூலை தான் நமக்கு வந்து அகாடமிக்கு ஆரம்பிக்கிறோம். அதனால அதுக்கு முன்னாடி வந்து சென்டாக்ல வந்து அட்மிஷன் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. சென்டாக் மூலமாக அண்டர் கிராஜுவேட் கோர்சஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஜிக்கு வந்து டைரெக்டாகவே வந்து காலேஜில் அட்மிஷன் எடுத்துக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம காலேஜிலோட டெலிஃபோன் இருக்குது, 2600935 என்ற இதுக்கு எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்லையும் பார்க்கலாம், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வெப்சைட்டில், கவர்மெண்ட் வெப்சைட்டில், எல்லா இடத்துலையுமே இதை பற்றி இருக்குது. இல்லாமல் கூகுளில் வந்து பாரதியார் பல்கலைக்கூடம்னு போட்டாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கிடைக்கும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலுமே இருக்குது. நன்றி, வணக்கம்.
0: ஜெரமன், இங்க வந்ததுல எனக்கு அருமையான ஒரு விஷயம் கிடைச்சதுப்பா.
1: என்னப்பா?
0: என் பையன் அந்த மிருதங்கம் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா?
1: ஆமா.
0: இசை துறையில அவனை சேர்த்து மிருதங்கம் மட்டும் இல்லப்பா, இன்னும் வேற ஏதாவது கத்துக்கணும்னாலும் கத்துக்க, நிச்சயமா எதிர்காலம் உண்டு அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி இங்க நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன்பா.
1: கண்டிப்பா பாலமுரளி, அவனுடைய கனவை நீ நனவாக்கணும்.
0: ஆமாப்பா,
1: இங்க அவன் படிச்சு பெரிய மிருதங்க வித்வானா ஆகணும்.
0: சரிப்பா, பிளஸ் டூ முடிச்சவங்களும் இங்க வந்து படிக்கலாம்னு சொல்றாங்க.
1: ஆமா,
0: இப்ப நிறைய பேர் வெளியில இருப்பாங்க இல்லையா, இப்ப நம்ம பேசுறத நிறைய பேர் கேட்டு கூட இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி வரணும், என்ன வரணும், அதுக்கு அப்ளிகேஷன் இணையதளத்து மூலம்
1: நுண்கலைத்துறை,
0: நாட்டியத்துறை, இசைத்துறை, இப்படி பல்வேறு கலை பிரிவுகளை ஒருங்கிணைச்சு கலைகளின் சங்கமமா திகழ்ந்துப்பா நம்ம புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம்.
1: கலை வந்து வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்ல பாலமுரளியே.
0: ஆமாப்பா,
1: அது நம்மளுடைய பண்பாடு, பாரம்பரியம், நம்முடைய உணர்வுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு வலிமையான ஊடகம்பா.
0: ஆமாப்பா, அத்தகைய சிறப்பு மிக்க பாரதியார் பல்கலைக்கூடத்தின் கலை செயல்பாடுகளையும் மாணவர்களின் திறமைகளையும் நாம இவ்வளோ நேரம் பார்த்தோம்.
1: ஆமா,
0: ஆசிரியர்களும் பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க, மாணவர்களும் அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டாங்க, முதல்வரும் அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னாரு.
1: ஆமா,
0: நிச்சயமா இந்த பாரதியார் பல்கலைக்கூடம் கலைகளின் சங்கமம் அப்படிங்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரத்தின் நிறைவு.

அமைப்பில் உதவி எஸ் ஜெயஸ்ரீ. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் பாலமுருளியாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஜெயராமனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

நேரம் மதியம் 12:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி வி சுந்தரவழி அவர்கள் பாட்டு

நேயர்கள், இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி வி சுந்தரவள்ளி அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். நேயர்களே, இன்று மதியம் 12:50 புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பகல் 1 மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர்ஜே பி ஆனந்தி. மாலை 4 ஞான ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள். இயக்கம் பி மாதவன் அவர்கள். மாலை 5 பொன்மாலை பொழுது கனவு என்கிற தலைப்பில் திரை இசை கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள ஒரு மக்களவைத் தொகுதி மற்றும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அசாமின் நகாவ் மக்களவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.82% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இத்தொகுதியில் 258 வாக்குச்சாவடிகள் முற்றிலும் பெண் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 43.95% வாக்குகளும் ரஜிநகர் தொகுதியில் 38.71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 33.55% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் இருந்து ஏற்கனவே தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க விரும்பும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தன் ஆர்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சக்கர நாற்காலி வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தொகுதி முழுவதும் தேர்தலுக்கு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 2700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் வாக்குச்சாவடிகள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காலை 11 மணி நிலவரப்படி 35.55% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்கு உரிமையை செலுத்தி வருகின்றனர். தாராபுரம் தொகுதியில்

0: 86 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 223,306 வாக்காளர்கள். இதில் 107,285 பேர் ஆண்களும், 116,013 பேர் பெண்களும், 8 பேர் மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். இடைத்தேர்தலில் மொத்தம் 22 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 37.28% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பொதுமக்கள் வாக்குப்பதிவுகளை செலுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
1: புதுச்சேரி யூனியன் பிரதேச

0: 7.28% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பொதுமக்கள் வாக்குப்பதிவுகளை செலுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
1: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத்துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படைக்கான புதிய கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்த அவர் நவீன கிரேன் உள்ளிட்ட வசதிகளையும் தொடங்கி வைத்து பேசினார். இந்த கப்பல் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதன் மூலம் கடற்படை கப்பல்கள் நடுக்கடலில் நீண்ட நாட்கள் தொய்வின்றி பணியாற்ற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதுடன் உலக அளவில் போட்டியிடும் வகையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் உள்ள கப்பல் கட்டும் தளங்கள் இந்திய கடற்படைக்கு மட்டுமன்றி நட்பு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆப்பிரிக்க நாடுகளில் 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கானா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு வர்த்தகம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பின்னர் கோட் டிவார் செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் இறுதியாக எத்தியோப்பியா செல்லும் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் தூதரக அதிகாரிகள் மாநாட்டிலும் பங்கேற்கிறார். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மத்திய அரசு விமான நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அனைத்து தரப்பினரையும் கலந்தாலோசித்த பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சர்வதேச நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா கூட்டத்தில் பேசிய இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழுவின் உறுப்பினர் திரு சி பி ஜோஷி இத்தகைய நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலமே வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி உதவி கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று கூறினார். சர்வதேச சூரியசக்தி கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகள் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு இந்தியா நிதியுதவி அளித்து வருவதையும் திரு சி பி ஜோஷி சுட்டிக்காட்டினார். குழுவின் மற்றொரு உறுப்பினரான திரு பன்ஷிலால் குர்ஜர் பேசும்போது ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு வலியுறுத்தினார். இந்தியா தான் செலுத்த வேண்டிய தொகையை உரிய நேரத்தில் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வாயிலாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனைகளுக்கு நேரில் வர இயலாத கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுகாதார சேவைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான தொடக்கநிலை சுகாதார சேவைகளை வழங்குவதில் இ சஞ்சீவினி திட்டம் உலகின் மிகப்பெரிய தொலை மருத்துவ சேவையாக உருவெடுத்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களில் 57% அதிகமானோர் பெண்கள் என்றும் மூத்த குடிமக்கள் 16.25% பேர் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு மேம்பட்ட சேவையை வழங்கி வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பயணம் செய்த விமான பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் உயிரிழந்துவிட்டதாக அந்நாட்டு அதிபர் திரு போலா டினுபு உறுதிப்படுத்தியுள்ளார். விமானத்தின் பாகங்கள் அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள இப்கோடாப் கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு

0: இருப்பதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டின் பிரபல எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் லண்டனில் காலமானார். அவருக்கு வயது 86. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ள அவர் பிரபுக்கள் சபை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் எகிப்தின் யூசுப் மரியம் இணையை வென்றது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மதியம் 12:51.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நீலம் பாரித்து உப்பி இருந்த இகோரின் முகத்தையும் கடைக்கண்ணால் பார்த்தாள். அந்த முகமே அசைவற்று உணர்ச்சியற்று தட்டையாயிருப்பது போல தோன்றியது அவளுக்கு. அவனது கண்கள் மட்டும்தான் உணர்ச்சியோடும் உவகையோடும் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. ஏதாவது தின்ன கொடுங்களேன், எனக்கு இருக்கிற அகோர பசியை உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது என்று திடீரென சொன்னான் நிக்கலாய். அம்மா, அதோ அரங்கிலே கொஞ்சம் ரொட்டி இருக்கிறது என்றான் ஈகோர். அப்புறம் வெளியே ஹாலுக்கு போய் இடதுபுறம் இருக்கும் இரண்டாவது கதவை தட்டுங்கள், ஒரு பெண் வந்து திறப்பாள், அவளை இங்கே வர சொல்லுங்கள். வரும்போது தின்பதற்கு என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வர சொல்லுங்கள். எல்லாவற்றையும் ஏன் கொண்டு வர சொல்கிறாய் என்று கேட்டான் நிக்கலாய். நீ ஒன்றும் கவலைப்படாதே, அப்படி ஒன்றும் அதிகமாயிராது. தாய் வெளியே சென்றாள், கதவை தட்டினாள், பதிலில்லை. அந்த அமைதியில் அவள் இகோரை பற்றி நினைத்தாள். அவன் செத்துக்கொண்டுதான் இருக்கிறான். யாரங்கே என்று அறைக்குள்ளிருந்து யாரோ கேட்டார்கள். இகோர் இவானவிச்சிடமிருந்து வந்திருக்கிறேன் என்று அமைதியாக பதில் சொன்னாள் தாய். அவன் உங்களையே அவனது அறைக்கு வர சொன்னான். இதோ வருகிறேன் என்று கதவையே திறக்காமல் உள்ளிருந்தவாறே பதில் சொன்னாள் அந்த பெண். தாய் ஒரு கணம் நின்றாள், பிறகு மீண்டும் கதவை தட்டினாள். உடனே கதவு திறக்கப்பட்டது. ஒரு நெட்டையான மூக்கு கண்ணாடி அணிந்த ஸ்திரீ ஹாலுக்குள் வந்தாள். தனது உடுப்பில் உள்ள மடிப்புகளை விரித்து தடவி விட்டுவிட்டு வெடுக்கென்று தாயை பார்த்து கேட்டாள் அவள். உங்களுக்கு என்ன வேண்டும்? இகோர் இவானவிச் என்னை அனுப்பினான். சரி, புறப்படுங்கள், உங்களை நான் பார்த்திருக்கிறேனே என்று அமைதியாக கூறினாள் அவள். சௌக்கியமா? இங்கே ஒரே இருட்டாய் இருக்கிறது. தாய் அவளை பார்த்தாள். இதற்கு முன் அவளை சில தடவை நிக்கலாய் இவானவிச்சின் வீட்டில் பார்த்திருப்பதாக அவளுக்கு ஞாபகம் வந்தது. இவர்களெல்லாம் நம்மை சேர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டாள் அந்த பெண். பெலகேயாவை தனக்கு முன்னால் போக சொன்னாள். அவனுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறதா என்று கேட்டாள் அவள். ஆமாம், அவன் படுத்திருக்கிறான். அவன் தின்பதற்கு ஏதாவது கொண்டு வர சொன்னான். அது ஒன்றும் அவசியமில்லை. அவர்கள் இகோரின் அறைக்குள் நுழைந்ததுமே அவனது கரகரத்த சுவாசம் அவர்கள் காதில் விழுந்தது. நான் என் மூதாதையர்களிடம் போய் சேரப்போகிறேன் தோழா லுத்மினா வசிலியவ்னா. இந்த ஆசாமி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அதிகாரிகளிடம் உத்தரவு வாங்காமல் சிறையிலிருந்து வெளியே வந்துவிட்டான். முதலில் இவனுக்கு ஏதாவது தின்ன கொடுங்கள், அப்புறம் இவனை எங்காவது கொண்டு போய் மறைத்து வைக்க வேண்டும். அந்த பெண் அவன் கூறியது.

தே அமோதித்து தலையை அசைத்தாள். நோயாளியை கூர்ந்து பார்த்து கொண்டே சொன்னாள், இவர்கள் வந்தவுடனேயே எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். அது சரி, நீங்கள் இரண்டு பொழுது மருந்தை கூட சாப்பிடாமல் விட்டிருக்கிறீர்களா? வெட்கமாயில்லை? தோழரே, என் கூட வாருங்கள். இகோரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்கு சீக்கிரமே ஆட்கள் வந்து விடுவார்கள். அப்படியென்றால் நீங்கள் என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போடுவது என்றே தீர்மானித்து விட்டீர்களா? ஆமாம், நான் அங்கு வந்து உங்களுக்கு துணை இருப்பேன். அங்கே கூட வா. அடே கடவுளே! போதும், அசட்டுத்தனம். அவள் பேசிக்கொண்டே இகோரின் மார்பின் மீது கிடந்த போர்வையை இழுத்து சரி பண்ணினாள். நிக்கலாயை கூர்ந்து கவனித்தாள். மருந்து பாட்டில்களை தூக்கி பார்த்து எவ்வளவு மருந்து மிஞ்சி இருக்கிறது என்பதை பார்த்தாள். நிதானமாக அடக்கமான குரலில் பேசினாள். லாவகமாக நளினத்தோடு நடமாடினாள். அவளது முகம் வெளுத்திருந்தது. புருவங்கள் மூக்குக்கு மேலே கூடியிருந்தன. தாய்க்கு அவளது முகம் பிடிக்கவே இல்லை. அந்த முகத்தில் அகந்தை துணிப்பதாக அவளுக்கு தோன்றியது. அந்த பெண்ணின் கண்களில் களிப்போ பிரகாசமோ இல்லை. மேலும் அவள் அதிகார தோரணையிலேயே பேசினாள். சரி, நாங்கள் இப்போதைக்கு உங்களை விட்டு செல்கிறோம் என்று தொடங்கினாள் அவள். ஆனால் சீக்கிரம் நான் திரும்பி வந்து விடுவேன். இகோருக்கு இந்த மருந்தில் ஒரு கரண்டி கொடுங்கள். அவனை பேச விடாதீர்கள். நிக்கலாயை கூட்டிக் கொண்டு அவள் வெளியே சென்றாள். அதிசயக்கத்தக்க பெண் அவள் என்று பெருமூச்சுடன் சொன்னான் இகோர். அதிசாமர்த்தியமான பெண்ணம்மா, நான் உங்களையும் அவளோடு சேர்த்து விட வேண்டும். அவள் அடிக்கடி களைத்து சோர்ந்து விடுகிறாள். பேசாதே, இந்த மருந்தை சாப்பிடு என்று மிருதுவாக சொன்னாள் தாய். அவன் மருந்தை சாப்பிட்டுவிட்டு ஒரு கண்ணை மூடிக்கொண்டான். எப்படியும் நான் சாகத்தான் போகிறேன். வாயை மூடி பேசாதிருந்தாலும் சாகத்தான் போகிறேன் என்றான் அவன். அவன் தனது அடுத்த கண்ணால் தாயை பார்த்தான். அவனது உதடுகள் மட்டும் லேசாக புன்னகை புரிந்தன. தாய் அவனது தலைப்பக்கமாக குனிந்து பார்த்தாள். திடீரென்று நெஞ்சில் பாய்ந்த அனுதாப வேதனையில் அவளது கண்களில் கண்ணீர் துளிர்த்து விட்டது. எல்லாம் சரிதான், இது இயற்கைதானே. வாழ்வதில் உள்ள இன்பத்தோடு சாவதின் அவசியமும் சேர்ந்து தானே வருகிறது என்றான் அவன். தாய் அவனது நெற்றியின் மீது கை வைத்து பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னாள், உன்னால் கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க முடியாதா? அவன் தன் கண்களை மூடி தனது நெஞ்சுக்குள் கரகரக்கும் சுவாசத்தை கேட்பது போல இருந்தான். பிறகு உறுதியோடு பேசத் தொடங்கினான். சும்மா இருப்பதில் அர்த்தமே இல்லையம்மா. அதனால் எனக்கு என்ன லாபம்? என்னவோ, இன்னும் கொஞ்ச வினாடி கால வேதனை, அப்புறம் உங்களைப் போன்ற அற்புதமான பெண்மணியோடு சில வார்த்தைகள் பேசும் ஆனந்தம் கூட எனக்கு அற்று போய்விடும். அடுத்த உலகத்தில் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களைப் போல் அவ்வளவு நல்லவர்களாய் இருக்க முடியாது. அது மட்டும் நிச்சயம். தாய் ஆர்வத்தோடு குறுக்கிட்டு பேசினாள், அந்த சீமாட்டி திரும்பவும் வருவாள். வந்து நான் உன்னை பேச விட்டதற்காக என்னை கண்டிப்பாள். அவள் ஒன்றும் சீமாட்டி இல்லை. அவள் ஒரு புரட்சிக்காரி, நம் தோழி, ஒரு அதிசயமான பெண். அவள் கோபிக்கப் போவது என்னவோ நிச்சயம். அவள் எல்லோரையும் தான் கோபித்து பேசுகிறாள். அவன் மிகுந்த சிரமத்தோடு உதடுகளை அசைத்து கொண்டு தனது அண்டை வீட்டுக்காரியின் வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தான். அவளது கண்கள் களிப்பெய்தி நகைத்தன. அவள் வேண்டுமென்றே அவளை கேலி செய்ததாக தாய் கருதினாள். அவனது நீலம் பாரித்த ஈரம் படிந்த முகத்தை பார்த்துவிட்டு பயபீதியோடு தனக்குத்தானே நினைத்து கொண்டாள், இவன் செத்துக்கொண்டிருக்கிறானே. லுத்மீவா திரும்ப வந்தாள். உள்ளே நுழைந்தவுடன் அவள் மெதுவாக தாழிட்டு விட்டு ஜாக்கிரதையாக தாயின் பக்கம் திரும்பினாள். உங்களுடைய தோழர் சீக்கிரமே உடை மாற்றிக்கொள்ள வேண்டும். என் அறையை விட்டு கூடிய சீக்கிரம் போக வேண்டும். எனவே நீங்கள் உடனே போய் அவனுக்கு மாற்று உடைகள் வாங்கி வாருங்கள். இந்த சமயத்திலே சோஃபியாவும் இல்லாது போய்விட்டாள். அது ஒரு பெரிய சங்கடம். ஆட்களை இனம் மாற்றி வேஷம் போடுவதில் அவள்தான் மிகவும் கைத்தேர்ந்தவள். அவள் நாளைக்கு வருகிறாள் என்று கூறிக்கொண்டே சவுக்கத்தை எடுத்து தோளின் மீது போட்டுக்கொண்டாள் தாய். அவளுக்கு எப்பொழுதெல்லாம் வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவளது இதயத்தில் அந்த வேலையை சீக்கிரமாகவும் திறம்படவும் முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நிரம்பி ததும்பும். அந்த வேலையை தவிர அந்த சமயத்தில் வேறு எதை பற்றியுமே அவள் சிந்திக்க மாட்டாள். அவனை எந்த மாதிரி உடைத்தரிக்க சொல்ல உத்தேசம் என்று தனது புருவங்களை சுழித்து கொண்டே கேட்டாள் தாய். அதை பற்றி கவலை இல்லை. அந்த தோழர் இன்றிரவு போயாக வேண்டும். ராத்திரி வேளைதான் மோசமானது.
தெருவிலே ஜன நடமாட்டம்

0: சட்டமே இருக்காது. போலீசாரும் விழிப்பாயிருப்பார்கள். இவனும் அப்படியொன்றும் கெட்டிக்கார பேர் வழி இல்லை. உங்களுக்கு தெரியாதா? இகோர் கரகரத்து சிரித்து கொண்டான். நான் உன்னை ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கட்டுமா என்று கேட்டாள் தாய். இரும்பிக் கொண்டே தலையை அசைத்து ஆமோதித்தான் அவன்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேரம் மதியம் 12:59.

நேர்களே, இன்று மதியம் எஃப்எம் ரெயின்போவில் மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மயக்கவியல் மற்றும் வலி மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள். நேரம் மதியம் 1:05. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். இனி வருவது

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடித பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட் பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்க்கிற சொத்து நமக்கு அப்புறம் நம்மளோட குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எய்மாவே இருக்கும். ஆனா முறையான விழிப்புணர்வு இல்லாததுனால நிறைய குடும்பங்கள்ல சொத்துரிமை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுது இல்லையா. சோ இந்த உயில் எப்படி எழுதணும் இதை பத்தி

0: ஆ ஓகே. ஸோ உயில் அப்படின்றது வந்து சுயமாக சம்பாதிச்ச சொத்துக்களை மட்டும்தான் உயில் எழுத முடியுமா எப்படி மேம்?
1: அப்படி கிடையாது. நான் வந்து என்னோட சுயமான சம்பாத்தியத்தையும் எழுதலாம். எனக்கு என்னோட மூதாதையர் மூலமாக நான் இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டிஸும் என் பேரில் வந்திருக்கும், எனக்காக நான் அதையும் நான் எழுதலாம். ஆனால் எனக்கு ஒரு அக்யூர் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி என்னோட மூதாதையர் மூலமாக எனக்கு வந்திருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து உரிமை பார்த்தீங்கன்னா என்னோட வாரிசுகளுக்கும் உரிமை. ஸோ அப்போ பை பர்த் அவங்களுக்கும் உரிமை இருக்கும் பொழுது அதை நான் வந்து உயிலாக எழுத முடியாது. அப்போ என்னோட செல்ஃப் அக்யூர்ட், நான் தனிப்பட்ட முறையில் சம்பாதித்த சொத்துக்களை நான் எழுதி வைக்கலாம். அது வந்து நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். இப்போ என்னோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி பிளஸ் என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை என் வாரிசுகளில் நான் யாருக்கு எழுதி வைக்கணும்னு இருக்குது இல்லை, அப்போ அந்த ஷேரை வந்து நான் பிரித்து எழுதலாம்.
0: ஸோ உயில் எழுதுறப்போ அது இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது அப்படின்னா அந்த ஷேர் பிரித்து உயில் எழுதலாம்.
1: ஆமாம்.
0: ஸோ சுய சம்பாதியத்தில் சம்பாதிச்சதை இன்னொருத்தருக்கு உயில் எழுதுற மாதிரி இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது அப்படின்னா அது வந்து வாரிசுகளுக்கு மட்டும்தான் உயில் எழுத முடியுமே தவிர மற்றவர்களுக்கு அது உயில் எழுத முடியாது.
1: எழுத முடியாது, ஏன்னா அவங்களோட கிளைம் அந்த பர்த் ரைட்னு இருக்குல்ல, அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் பர்த் ரைட்னு வந்துடும் அவங்களுக்கு, இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியை தவிர மீதி செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியை நான் வந்து யாருக்கு வேணால் எழுதலாம். என்னோட வந்து லீகல் ஹையர்ஸ்க்கு மட்டும்தான் எழுதணும்னு இல்லை, அது இல்லாமல் நான் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறேன், இல்லை மூணாவது நம்பர் எனக்கு வந்து வெல்விஷராக ஒருத்தவங்க இருக்காங்க, என் பசங்க நம்பர் அவங்களுக்கு கூட நான் எழுதி வைக்கலாம்.
0: ஓகே மேம். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோவில் உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம், ஸோ இதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போது ஒரு சின்ன பிரேக்.

0: நேரம் மதியம் 1:11. எழுநொடி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயிர் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க ஒரு உயில் அப்படின்றது லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ ஒரு உயில்ல சட்டப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும் மேம்? கண்டிப்பா என்ன ஃபார்மெட்ல இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பா அதுல இருக்கணும்?
2: ஒரு உயில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் கெப்பாசிட்டி வந்து மேஜராக இருக்கணும். அன்சவுண்ட் மைண்டு, அதாவது கெப்பாசிட்டி வந்து சவுண்ட் மைண்ட், அன்சவுண்ட் மைண்டாக இருந்தால் அவங்க எழுத முடியாது. அன்சவுண்ட் மைண்ட் எப்படின்னா, இப்போ வந்து சில பேருக்கு வந்து அந்த புரிந்து கொள்ளும் தன்மையோ, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோ இவங்களாம் எழுத முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கே அந்த மனநிலையில் இல்லை இல்லை, அதனால் எழுத முடியாது அந்த கெப்பாசிட்டி. அது மட்டும் இல்லாமல் அண்டர் த்ரெட்டு, ஒரு ப்ரெஷர், அந்த இதில் எழுத முடியாது.
1: ஓகே.
2: ஸோ அவங்க ஃப்ரீ, அதாவது மைண்டு வந்து ஃப்ரீ, அவங்களோட இதில் வந்து ஃப்ரீ மைண்டில் எழுதணும். 18 ஆயிருக்கணும். அதோட வந்து இது வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணினா வெல் அண்ட் குட். ஓரல் வில் வந்து சில ப்ரிவிலேஜ்டு வில்னு இருக்குது, அது ஓரல் வில்லும் வந்து செல்லுபடி ஆகும், அது ப்ரிவிலேஜ்டு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான்.
1: ஓகே. ஸோ ஓரல் வில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஓரல் வில்னா என்ன மேம்?
2: ஓரல் வில்னா இப்போ வந்து சோல்ஜர்ஸ், மேரினர்ஸ், அந்த எக்ஸ்பெடிஷன் போகிறவங்கலாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஸோ அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அவங்க ஓரலாக இதில் இருக்கும்போது யாராவது ரெண்டு விட்னஸ் வச்சுட்டு சொன்னாங்கன்னா அந்த வில்லு செல்லுபடி ஆகும்.
1: ஓகே.
2: ஸோ அது ஒன்லி ஃபார் சோல்ஜர்ஸ், அந்த ஆர்மி, அந்த வார்ஃபேரில் இருக்கிற சோல்ஜர்ஸ், மேரினர்ஸ், எக்ஸ்பெடிஷன்.

0: பொறுத்தவரைக்கும்
1: அனுப்பிட்டாங்க.
0: ஆனா அவர் நல்ல வெல் டு டு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் நல்ல சொத்து இருக்கு. இவங்க வெளியில வந்து இவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சு இவர் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிடுறாரு. இது ஏர்ன் பண்ண ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அவங்க ஒய்ஃபும் ஏர்ன் பண்றாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஏதோ இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் பேர்லயே வாங்கிடுறாங்க இல்ல ஒய்ஃப் பேர்லயே வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி சோர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட இன்கம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் ரெண்டு பேர்ல யாருக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னா, அப்ப லீகல் ஹையர்ஸ்னு போகும்போது மேலா இருந்துச்சுன்னா அம்மா ஒய்ஃப் குழந்தைங்க, அதாவது விடோ அவரோட மதர் ரெண்டு குழந்தை, ஒரு குழந்தையும் ரெண்டு குழந்தையும் அவங்களுக்கு ஷேர் அப்படி ஈக்குவலா போயிடும். வைஃபா இருந்துச்சுன்னா அவங்களோட சப்போஸ் அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டினும் போது அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரிவர்ட் ஆகும். ஸோ அப்ப ஹஸ்பண்ட் இருந்தா ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹையர் ஒன்னு ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் இல்லாத பட்சத்தில் அப்படி போகும். ஸோ இப்ப இந்த சிக்கல்லாம் தவிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கு எழுதணும்? இப்ப என் ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃப் நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணது நான் வந்து என் ஒய்ஃபுக்கு முழுமையா கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு போகட்டும். ஸோ எந்த சிக்கலும் தவிர்க்காம இருக்குன்னா என் ஒய்ஃபுக்கு எழுதி வச்சிருந்தேன் அப்படி அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இது இல்ல இருக்கிறதே ஒரு வீடு, பசங்களுக்கு ஒய்ஃபுக்குன்னு அந்த ஷேர் வரும்போது நிறைய சிக்கல்கள் உண்டாகும். ஒரு வீடு இருக்கு, ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்குன்னா கூட உயில் எழுதி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
1: சரி, இப்போ உயில் அப்படின்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, சட்டப்படி அது எப்போ செல்லுபடி ஆகும்?
0: எப்ப அவர் இறந்தாரோ அதுக்கப்புறம் அந்த உயில் செல்லுபடி ஆகும்.
2: ஓகே, சோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க எப்ப வேணா அதை மாத்தி எழுதுறது
0: கண்டிப்பா. ஈவன் அது ஹேண்ட் ரிட்டனா ஒரு பீரோல வச்சிருக்காரு இல்ல லாக்கர்ல வச்சிருக்காருனாலும் அது எத்தனை முறை வேணாலும் பிரிச்சுட்டு எழுதலாம். ரிஜிஸ்டர்டு வில்லனா கூட அந்த வந்து அடுத்த செகண்ட் ஒன்னு ரிஜிஸ்டர் பண்றாங்க ஆட்டோமேட்டிக்கி ஏற்கனவே அவர் ரிஜிஸ்டர் பண்ணது கேன்சல் ஆயிடும்.
1: ஓகே மேம். சோ நேயர்களே பாத்தீங்களா, உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு இன்னும் பல தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: நேரம் மதியம் 1:21:42.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ட் நீங்க உயில் அப்படின்றது வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டைப்பிங் ஃபார்மேட்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு வெற்ற காகிதத்துல கூட எழுதலாமா, இல்லைன்னா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அந்த மாதிரி தான் எழுதணுமா, எப்படி?
2: இப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சுமார் 20 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதினா கூட போதுமானது.
1: ஓகே,
2: இப்ப பிளைன் பேப்பர்ல எழுதுறீங்கன்னா நீங்க அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது.
1: ஓகே,
2: ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதணும் அவசியம் கிடையாது, எழுதினாலும் தப்பு கிடையாது. 20 ரூபீஸ் 10 ரூபீஸ் பேப்பர்ல கூட நீங்க எழுதிட்டு அதை வந்து ரெண்டு விட்னஸ் இருக்கணும். விட்னஸ் வந்து இப்ப வந்து நான் யாருக்கு கொடுக்கறேனோ அதை அவங்கள வந்து பெனிஃபிஷியரின்னு சொல்லுவாங்க. வில் எழுதுறவங்க டெஸ்டேட்டர்னு வாங்க. ஸோ வில் எழுதுற டெஸ்டேட்டர் பெனிஃபிஷியரியை வந்து விட்னஸா போடக்கூடாது. அவங்க இல்லாம வேற யாராவது ரெண்டு பேர் இவங்கள விட வயசு கம்மியா இருக்கவங்களா போடுறது நல்லது. என்னன்னா இவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கும் இல்லையா,

0: அதனால அவங்களோட ரெண்டு விட்னஸ், இவங்க தான் எழுதுனாங்கன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு ரெண்டு விட்னஸ் இருக்கணும். கரெக்டான அந்த இதில் எழுதி ஃப்ரீ மைண்டோட அவங்க எழுதி ஃபுல்லாக அட்ரஸோட எழுதினாங்க, ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட். ரிஜிஸ்டர் பண்ணாமல் அவங்க வந்து பீரோவில் வச்சுக்கிறாங்க இல்லை லாக்கரில் வச்சுக்கிறாங்கனாலும் இந்த ரெண்டு விட்னஸ் வந்து இவங்க தான் எழுதினாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது வந்து கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணணும். கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது செல்லுபடி ஆகும்.
1: ஸோ அந்த உயில் வந்து டைப்பிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் இல்லை.
0: பிளைன் பேப்பரில் எழுதினீங்கனாலுமே அது செல்லுபடி ஆகும்.
1: ஓகே,
0: என்னன்னா ஏன் ரிஜிஸ்டர்டு வந்து வெல் அண்ட் குட்ன்றாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து அது வந்து அன்கொஸ்டினபிள் ஆகிடும், யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஸோ இது வந்து பிளைன் பேப்பரில் எழுதும்போது எழுது அவங்க எழுதுனாங்களா இது எதுனா நீங்கள் வந்து அதை டெஸ்டிஃபை பண்ணும். யாரோட இதுவா யார் அந்த கிளைம் கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட பர்டன் ஆஃப் ப்ரூஃப் போயிடும். இவங்க தான் அந்த டெஸ்டேட் தான் எழுதுனாங்க, இது அவங்க கைப்பட எழுதுனது, அவங்க இதை தான் எழுதுனாங்கன்றது அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்கள்ட்ட போயிடும். ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் ஈஸியாக போயிடும். அதனால வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் எழுதி ஒரு எக்ஸிக்யூட்டர் வச்சுக்கிட்டு இருந்து நல்லது. இவங்க வந்து எக்ஸிக்யூட்டர் மீன்ஸ் இந்த என்னோட உயிலை இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். எக்ஸிக்யூட்டா இது பயந்த ஒரு சொத்து இருக்கு, அதை இவங்க இன்னாருக்கு நான் என் பசங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன், என் ஒய்ஃபுக்கு உங்களுக்கு எழுதியிருக்கேன், அப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் போது அவங்க முன்னிலேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டர் ஒன்று வச்சுக்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட்.
1: ஓகே மேம், ஸோ ஒரு வெற்றி காகிதத்தில் அவங்க கைப்பட எழுதி கையெழுத்து போட்டாலே அது செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்கேஸ் இப்போ ஒரு வெள்ளை காகிதத்தில் அது வந்து ஒரு டைப்பிங் ஃபார்மேட்ல இருந்து கையெழுத்து மட்டும் சம்மந்தப்பட்ட நபர் வந்து போட்டாங்க அப்படின்னாலே அப்பவும் வந்து அது செல்லும் இல்லையா மேம்?
0: கண்டிப்பாக செல்லும். ஏன்னா இப்போ யாருமே வந்து கையால் எழுதுறதோ வக்கீலை வச்சு எழுதுறாங்க இல்லைனா வந்து அவங்க டைப் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் எழுதிட்டு, இப்போ அதுக்காக தான் முக்கியமாக வந்து கைநாட்டு வைக்கிறாங்க. கைநாட்டு வைக்கணும், கையெழுத்து போடணும், ரெண்டு விட்னஸ் அவங்கள வச்சுட்டு அவங்க முன்னிலை வச்சுட்டு எழுதுறோம்ல, அதுக்காக தான் அந்த ரெண்டு விட்னஸ் வந்து அவங்க நான் இவங்க தான் எழுதுனாங்க, இவங்க அதை கையெழுத்து போட்டதை நான் பார்த்தேன், இவங்களுக்கு அதில் ஃபுல்லாக உள்ளதை வாசித்து காட்டினாங்க. இப்போ சில பேருக்கு வந்து இப்போ படித்தவங்க மட்டும் தான் எழுதணுன்ற இது இல்லைல்ல, இப்போ படிக்காதவங்க இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு இப்போ இதில் உள்ளதெல்லாம் படித்து காட்டினாங்க, அதை எழுதுனாங்கன்னா அவங்க டெஸ்டிஃபை பண்ணணும்.
1: ஓகே,
0: ஸோ அதனால தான் ரெண்டு விட்னஸ் இருக்கணும்னு சொல்கிறது. ஸோ அதனால வந்து பிளைன் பேப்பரில் எழுதினா கூட செல்லுபடியாகும்.
1: ஓகே மேம், ஸோ இப்போ விட்னஸோட சிக்னேச்சர் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த விட்னஸ் அப்படின்றதுக்கான ஒரு ரூல் என்னென்னலாம் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு மேம்?
0: அவங்க வந்து மேஜராக இருக்கணும், ஃப்ரீ மைண்டாக இருக்கணும், வந்து அவங்க கெப்பாசிட்டி ஆஃப் மைண்டு வந்து சவுண்ட் மைண்டாக இருக்கணும்.
1: ஓகே,
0: அவங்க வந்து மனநல வந்து நல்லா குட் ஹெல்த்தில் இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் இவங்கள விட சின்ன வயசாக உள்ளவங்க ஏன்னு சொன்னோம்னா லைஃப் ஸ்பேனுக்காக, எப்போதும் டெஸ்டேட்டர் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னே இறந்துட்டாங்கனாலும் இவங்க வந்து அவங்களுக்காக டெஸ்டிஃபை பண்ணுவாங்கன்றதுக்காக சொல்றது.
1: ஓகே மேம், ஸோ இந்த உயில் அப்படின்றதை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் இறந்த உடனே அந்த உயிலுக்கு உயிர் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த உயில் எழுதுறப்போ அதில் விட்னஸோட சிக்னேச்சர் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் உயில் எழுதின நபர் இருக்கும் பொழுது விட்னஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்?
0: இப்போ நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா விட்னஸ் இறந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் எதுவும் இல்லை. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலன்னு ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்சுங்க, ரெண்டு விட்னஸும் இறந்துட்டாங்க, டீச்சர் திருப்பி எழுதி வேற ரெண்டு விட்னஸ் ரெண்டு பேர் இது பண்ணு.
1: ஓகே,
0: ஏன்னா அதில் ஒன்றும் உங்களுக்கு காசு செலவாகலை.
1: ஓகே, ஆனால் வந்து அந்த உயில் எழுதினவங்க இருக்கிறப்போ விட்னஸ் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை வந்து மாற்றி எழுதுதான் ஆகணும் விட்னஸ்.
0: ஏன்னா விட்னஸ் இருந்துக்கணும் இல்லை, இவங்க இவங்களுக்கு அப்புறம் அவங்கள டெஸ்டிஃபை பண்ணணும் இல்லை, இன்னார் தான் எழுதுனாங்கன்னு டெஸ்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது க்வெஸ்டனபிள் ஆகிடும், ஏன்னா அது வந்து சர்டிஃபைட் காப்பி நீங்கள் எப்போ வானாலும் வாங்கி பார்க்கலாம். ஸோ அது இருக்கும் உங்களுக்கு, அதனால வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா வெல் அண்ட் குட். இன்கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண முடியாத இது இல்லை உங்களுக்கு தெரியல இதுனா இது வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது, செல்லாதுன்னு வேலிட் வில்லு தான். ஆனால் இது வந்து அந்த ரெண்டு விட்னஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம், அவங்க டெஸ்டிஃபை பண்ணணும்.
1: ஓகே, ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேரம் மதியம் 1:33:20.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ உயில் எழுதின ஒரு நபர் உயிரோட இருக்கும் பொழுது விட்னஸ் இறந்துடுறாங்க, பட் அவர் அதை மாத்தி எழுதல அப்படின்ற பட்சத்துல அவரும் இறந்து போயிடுறாருன்னா, இப்போ அதுல ஏதாவது யாராவது போட்டிக்கு வராங்க, சோ இதுல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போட்டிக்கு வராங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ன
2: ஒரு வீடு இருக்கு
1: அவசியம் இருக்கா?
2: நீங்க அடுத்த உயில் எழுதும் பொழுதே இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் மத்த உயில் எல்லாம் செல்லாதுன்னு ஒரு லைனை எப்போதுமே சேர்ப்பாங்க. இது வரைக்கும் அப்ப வந்து நீங்க எது வந்து லேட்டஸ்ட் பழசு, நீங்க வில்லன்ற பொறுத்த வரைக்கும் எது லேட்டஸ்டோ அதுதான் செல்லுபடியா.
1: ஓகே,
2: சோ அதை நீங்க கேன்சல் பண்ணணும் இல்ல, நீங்க இதை பதியும் போதே அது கேன்சல் ஆயிடும்.
1: ஓகே மேம், சோ இப்ப இதுல வந்து கிஃப்ட் டீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, சோ கிஃப்ட் டீட்னா என்ன, அண்ட் உயிலுக்கும் கிஃப்ட் டீடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன மேம், என்ன வித்தியாசம் இருக்கு?
2: அது வந்து தனியே இது கிஃப்ட் டீடா வரும், அது டீடு, இது வில்லு வேற டீடு வேற. இப்போ கிஃப்ட் டீடுனா நான் வாழற போதே, நான் இருக்கும் போதே, உயிரில் பொறுத்த வரைக்கும் நான் செத்த பிறகு அவங்களுக்கு சொத்து போகும். இப்போ நான் உயிரோடு இருக்கும் போதே என்னோட ஒரு சொத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் வந்து அதை வந்து நான் செட்டில்மெண்ட்டாக கொடுக்காம அவங்களுக்கு வந்து கிஃப்டாக தான பத்திரம் மூலமா பதிகிறேன்னா அது வந்து கிஃப்ட் டீடுன்னு
1: சொல்கிறேன். ஓகே,
2: ஸோ தான பத்திரம் போது அதுலேயும் ஸ்டாம்ப் சார்ஜஸ் அதிகம் கிடையாது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக, நான் எனக்கு வந்து என்னோட இதை வந்து அன்பின் காரணமாக, எனக்கு அவங்க மேலே உள்ள அன்பு மிகுதியின் காரணமாக நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதில், அதனால வந்து நான் என் பரிமாற்றம் இல்லை. அந்த ஏன்னா மற்ற இதெல்லாம் எழுதும்போது நீங்கள் எவ்வளோ கன்சிடரேஷன் அமௌண்ட் இருக்குன்றதை எழுதுறோம், இது வந்து நான் அன்பின் காரணமாக என்னோட வெல்விஷர்ன்றனால என்னை அன்பின் காரணமாக கொடுக்குறேன்னு சொல்றது தான பத்திரம் கிஃப்ட் டீடுன்றது. அது நீங்கள் உயிரோட இருக்கும்போது எப்போ வேணாலும் நீங்கள் யாருக்கு வேணாலும் எழுதிக்கலாம். உயிரை பொறுத்த வரைக்கும் அந்த உயிலுக்கு எப்போ உயிர் வரும்னா இவரோட மறைவுக்கு அப்புறம் தான்.
1: சரி மேம், இப்போ ஒரு கிஃப்ட் டீட்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் அது கொடுத்தது கொடுத்தது தானா, இல்ல நம்ம திரும்ப ஃபியூச்சர்ல மாத்தி எழுதுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கா?
2: இப்ப ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறோம், நான் அவங்களோட வெல்விஷர்ன்ற இதில் நான் கொடுக்கறேன். இப்ப நம்ம சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுக்கும் போது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த சொத்து எழுதி வச்சிருவாங்க, பெண் குழந்தைக்கு கொடுக்கல, சோ அதுக்கு ஏதோ கிஃப்டா நான் அந்த லேண்டர்ல கொடுக்கறேன்னு எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்க நான் கொடுத்த பிறகு ஒரு கண்டிஷன் இருக்கும், அவங்க என்னை பார்த்துப்பாங்கன்ற ஒரு வெல்விஷனை எதுக்கு கொடுப்போம், ஒன்று மூணாவது ஒரு மனுஷன் கொடுக்க என்னை பார்த்துப்பாங்க, ஏதோ இதுக்கு செய்வாங்க, செய்வாங்கன்னு மீன்ஸ் அந்த லவ் அண்ட் கேர், எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குன்றது. அது இல்லை, அவங்க மூலமாக எனக்கு வந்து எந்த இதுவும் இல்லை, என்னை கவனிக்கலை, எனக்கு வந்து என்னோட வாழ்வாதாரமே பாதிக்கிற அளவுக்கு இதுவாயிடுச்சுன்னா அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணலாம், அவங்க வந்து கோர்ட்ல வந்து இது பண்ணலாம், நான் வந்து என்ன அன்பின் காரணமா எனக்கு வந்து நாளைக்கு பின்ன எனக்கு இது பண்ணுவாங்கன்னு கொடுத்தேன், அது பண்ணல, இப்போ பசங்களுக்கு கொடுத்த இதுவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம்.
1: ஓகே,
2: இப்போ பசங்களுக்கே எழுதி வைக்கிறான், என் பையனை வந்து என் சொத்து நான் வாழும்போது என் பையனுக்கு சொத்தை எழுதி வச்சுட்டேன், சொத்து எழுதின பிறகு என்ன மெயின்டைன் பண்ணலை, ஸோ என்னோட சொத்தை ரிவர்ட் பண்ணி என்கிட்டயே திருப்பி கொடுங்க சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடலாம்.
1: ஓகே,
2: ஸோ அது அந்த இதுவே இருக்கும்போது தானமாக்கி கொடுத்ததையும் வந்து சாதாரணமாக தானமாக கொடுத்தது திருப்பி பண்ண முடியாது, ஆனால் இன்கேஸ் அவரு எனக்கு இந்த கண்டிஷன்ல இப்போ

0: எனக்கு வந்து நீ வந்து நான் கடைசி வரைக்கும் என்ன வச்சுக்கிட்டு பாத்துக்கணும், என் சொத்தை உனக்கு கொடுக்குறேன், அந்த ஒரு அன்பின் மிகுதியில கொடுத்துருக்காங்க. அது அவர் அந்த வாக்குறுதியை தவறிட்டார்னா திருப்பி கேட்கணும்.
1: ஓகே மேம், அண்ட் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு இதை பத்தி நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் நேயர்களே, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள்.

0: நேரம் மதியம் 1:44 7 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்னவா தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க கிஃப்ட் டீட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது

0: 44 நிமிடம் 7 நொடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்னவா தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க கிஃப்ட் டீட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது அன்பின் மிகுதியால ஒருத்தருக்கு கொடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றாத பட்சத்துல அதை நம்ம வந்து திரும்ப பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இந்த வாக்குறுதி அப்படின்றது வந்து இந்த கிஃப்ட் டீட்ல மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா?
2: மென்ஷன் பண்ணனது
1: பண்ணாம விட்டா கூட நம்ம திரும்ப பண்ணாம விட்டா கூட கேட்கலாம். ஏன்னா வந்து பசங்களை கொடுத்ததே திருப்பி கேட்கலாம். அந்த பதில் கிஃப்ட்டா தானமா கொடுத்தனானு அவர் வந்து அந்த இதுக்கு தகுதி இல்ல, திருப்பி என்னோடதை நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம் கோர்ட்ல. ஓகே மேம். சோ இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே மூவபிள் அண்ட் இம்மூவபிள் அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லலாம். சோ இப்ப அசையக்கூடிய சொத்துக்களா இருக்கக்கூடிய காரோ இல்ல மற்ற விஷயங்கள் வந்து இப்போ ஒரு கிஃப்டா குடுக்கறாங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் கூட வந்து கிஃப்ட் டீட்ல வந்து வருமா?
2: டீடா வராது. ஏன்னா உயில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணணும். வரும்போது எதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீ யாராருக்கு குடுக்கறீங்கன்றது வந்து அது உயிலா எழுதுவாங்க. அவங்க மறைவுக்கு அப்புறம் அது இதெல்லாம் இது வந்து டீடுன்னு வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும். மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல அது வராது.
1: ஓகே மேம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவர் வந்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே உயிலா எழுதி வைக்கிறாரு, ஆனா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு எழுதி வைக்கிறாரு, மனைவிக்கோ இல்ல பிள்ளைகளுக்கோ வந்து எழுதாம விட்டுறாரு அப்படின்ற பட்சத்துல இப்ப அந்த மனைவி எதிர்த்து ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னா இந்த உயில் படி அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்கு தான் போகும், அந்த மனைவியோ இல்ல பிள்ளைகளுக்கோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லையா மேம்?
2: அதுதான் இப்ப உயில் அந்த வாழ்ங்காலத்துல அவர் என்ன மனநிலையில அந்த சமயத்துல ரெண்டு பேருக்குள்ள என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு. ஏன்னா அதுதான் உயில். உயில் வந்து என்னோட விஷ், எனக்கு என்ன ஆசைப்பட்டனோ அது நிறைவேறணுன்றதான் விஷ். அதனால அதை வந்து அவ்வளவா சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. உயில் வந்து அது அவர் எழுதியிருக்காங்கன்னா அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா அவரோட மரண இதுல சொன்னதுனால இப்ப இது வந்து அவர் சப்போஸ் உயில் எழுதாம இருந்திருந்தா அவரோட ஒய்ஃப் ஈவன் செப்பரேஷன்ல இருந்தா கூட அவங்களுக்கு ஒய்ஃப்ன்ற அந்தஸ்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போகும்.
3: ஓகே.
2: இப்ப செப்பரேட்டட் டிவோர்ஸ் இல்ல,
3: டிவோர்ஸ் இல்ல, செப்பரேட்டா
2: இருக்காங்க, கோச்சிட்டு இருக்காங்க, இல்ல பல வருஷமா டிவோர்ஸ் வாங்காமலே இருக்காங்கன்னா ஆனா அவங்க தான் முறைப்படி ஒய்ஃப்.
3: ஓகே.
2: அப்ப உங்க சொத்துல எல்லாத்துலயும் இது வரும். சோ அந்த மாதிரி கட்டத்துல கூட அவர் எழுதி வச்சிருக்கலாம், எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, என்னோட சொத்து தான் என் தங்கச்சிக்கு போகணும்னு எழுதி வச்சிருக்கலாம். சோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து இவங்க கேட்க முடியாது.
3: ஓகே. பட் ஆனா பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா,
2: பிள்ளைங்க வந்து இப்ப சப்போஸ் அது வந்து அதுதான் அதுல நிறைய சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அது செல்ஃப் அக்யர்ட் ப்ராப்பர்ட்டி அந்த ஒண்ணுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா பசங்க என்னோட பர்த் ரைட் இது, தாத்தா சொத்து இதெல்லாம் இருக்கு, எங்க அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு தான் அது வரணும்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
1: ஓகே மேம். சோ இந்த வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ வாரிசுரிமைனா முதல்ல என்ன மேம்?
2: இப்ப இது பாத்தீங்கன்னா வில்லு வாரிசுரிமை ரெண்டுமே வந்து ஒரு இன்டர்லிங்கா. இப்ப வில்லு எழுதுறாங்க, அப்ப வந்து இந்த நான் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு முழுசா இந்த வீடை கொடுத்துடுறேன், அவளோட கடைசி காலம் வரைக்கும் இந்த வீடு அவளுக்கு சொந்தமானது, அவ காலத்துக்கு அப்புறம் என் பசங்களுக்கு போகும், ரெண்டு பசங்க எனக்கு வந்து பொண்ணு ஒன்னு பையன் ஒன்று இருக்கு, ரெண்டு பேருக்கும் போகும், மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு லேண்ட் இருக்கோ ஏதோ அதெல்லாம் வந்து என் பசங்களுக்கு நான் வந்து இன்னாருக்குன்னு எழுதி வச்சுட்டேன்
3: வில்லு. ஓகே.
2: அது இல்லாம அவரு இறந்துடுறாரு, வில்லு எழுதல, ஏதோ ஒரு அசம்பாவது இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடா இருந்தாலும் சரி ஒரு லேண்டா இருந்தாலும் சரி எல்லாம் அப்படியே போகுனா அவருக்கு அம்மா இருந்தாங்கன்னா அம்மாக்கு ஒரு பங்கு, அவரோட விடோக்கு ஒரு பங்கு, ஒரு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணுன்னா ஆணுக்கு குழந்தைக்கு ஒரு பங்கு, பெண் குழந்தைக்கு ஒரு பங்கு. சோ நாலு ஷேரா போகும்.
3: சரி.
2: இப்ப எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சட்ட சிக்கலும் வரப்போறது கிடையாது. இப்ப அம்மாவோ இல்ல ஒய்ஃபோ இல்ல பசங்களுக்குள்ள கல்யாணம் ஆன பசங்க இது வந்து எனக்கு வீடை பே பிரிச்சு கொடுங்க போது அங்க என்ன ஆகும்னா அப்பதான் வந்து உங்களுக்கு சிக்கல்
3: அதிகமாகும்.
2: சோ அது வருது. அப்புறம் வந்து இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஹாசில் ஃப்ரீயா இருக்கு. சோ அங்கங்க எல்லா இடத்துலயும் வந்து பிரச்சனைகள் சுமூகமா போகும்போது எதுவுமே பிரச்சனை இல்லாம தான், எப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது பிரச்சனை வரும். அதே மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட், இப்ப பேங்க் அக்கௌண்ட்ல நாமினி வேற, நாமினியும் இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நாமினி வேற, நாமினா வந்து இவங்களுக்கு அப்புறம் அவங்க ஆப்ரேட் பண்ணலாம், பட் ஆனா அதுல உள்ள சொத்து இல்ல, அதெல்லாம் யாருக்கு போகணும்ன்றது லீகல் ஐடியஸ் தானே வரும். சோ அப்ப அதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்கன்னா ஒரு அக்கௌண்டே இருந்தா கூட இன்னாருக்கு அப்புறம் என்னோட இந்த அக்கௌண்ட்ல உள்ள பணம் வந்து இன்னாருக்கு போகும், என்னோட இந்த நகை வந்து இன்னாருக்கு போகணும் எழுதி வச்சுட்டாங்க.

0: அது எந்த பிரச்சனையும் இல்லாம போகும். இல்லனா கிளாஸ் ஒன் ஹையர்னு சொல்றது அம்மா வைஃப் பசங்க. சரி, இதுல வந்து அவர் வந்து அன்மேரிடு, அவருக்கு வந்து குழந்தைங்க இல்ல, அம்மா இது இல்லைன்னா அடுத்தது அம்மாவும் இல்ல, அப்பா மட்டும்தான் இருக்காங்கன்னா பார்க்கப்போம். அப்பாவும் தவறிட்டாங்கன்னா அடுத்த லீகல் ஹையர் யாருன்னு பார்த்தாங்கன்னா அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லைன்னா அடுத்த அப்பா வழி சொந்தங்கள்,
1: ஓகே,
0: அவங்களோட அப்பா அப்பா கூட பிறந்தவங்க அவங்களோட பசங்க அவங்களுக்கு போ, அவங்களும் இல்லைன்னா தான் அம்மா வழி சொந்தங்களுக்கு போ,
1: ஓகே.
0: ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறனால தான் வில் எல்லாருக்கும் முக்கியம்னு சொல்றது. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இது பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்மா வரமாட்டாங்க, கணவர் குழந்தைகள். இப்ப கணவர் குழந்தைகள் இல்லை, அன்மேரிடு இல்ல, வந்து கணவர் தவறிட்டாங்க, குழந்தைங்க பிறக்கலாம், அவங்களோட சொத்து வந்து இவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரிவர்ட் ஆகும். இப்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டின்னு வரும், இப்ப வந்து அவங்களுக்கு சீதனமா கொடுத்துருப்பாங்க. சோ அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க பேரண்ட்ஸுக்கு திருப்பி போயிடும். இது புருஷ மூலமா வந்த சொத்துன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க தவறிட்ட பிறகு இவங்களுக்கு வாரிசு இல்லைன்னா புருஷனோட சொந்தக்காரங்களுக்கு போகும், புருஷனோட அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும், அவங்களோட சிப்லிங்ஸ் இருந்தா அவங்களுக்கு போகும். இவங்க யாருமே இல்லைன்னா அவங்க
2: வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் அண்ட் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள். சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்களே, இன்று மதியம் 2:15 என்றும் நீவை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ஏ நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மாலை 4 ஞான ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை MS விஸ்வநாதன் அவர்கள், கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள், இயக்கம் பி மாதவன் அவர்கள். மாலை 5 பொன் மாலை பொழுது கனவு என்கிற தலைப்பில் திரை இசை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் தேனி வளர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். FM ரெயின்போவில் இன்று மதியம் 3 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மயக்கவியல் மற்றும் வழி மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: Rajnath Singh launches Fleet Support Ship 1 and lays keel for Fleet Support Ship 5 at Hindustan Shipyard in Vishakhapatnam. Polling underway for by-elections to 5 assembly constituencies in Tamil Nadu, Puducherry and West Bengal and 1 Lok Sabha seat in Assam. E-Sanjeevani crosses 50 crore teleconsultations, marking a milestone in India's digital healthcare initiative. World Bank raises India's GDP growth projection by 0.5% to 7.1% for the current fiscal. And India to take on West Indies in the first T20 match at Lucknow this evening. With that, we end the midday news.
1: நேரம் மதியம் 2:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது என்றும் இனியவை. மனதை விட்டு அகலாத பசுமரத்தாணி போல் என்றென்றும் நம் சுவாசத்தில் வீற்றிருக்கும் முக்கால ஆட்சி செய்யும் திரைசை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல் ஏ.எம். ராஜா பி. சுசீலா குரலில், காமாட்சி சுந்தரம் பாடல் வரிகளில், சலபதி ராவ் ராமநாதன் இசையில் 1956 வெளிவந்த அமரதீபம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி கற்பனை நிலையில் 1965 ஆண்டு வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் மதியம் 2:24 16 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் 1963 வெளிவந்த பார் மகளே பார் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் மதியம் 2:30 4:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் வாலி கற்பனை நடையில் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1964 வெளிவந்த சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

என்றும் இனிய நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் வேதா இசையில் கண்ணதாசன் கற்பனை நடிகர் டி எம் சௌந்தரராஜன் குரலில் 1965 ஆண்டு வெளிவந்த வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படம்.

நேரம் மதியம் 2:39 44 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் TM சவுந்தரராஜன் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் பாடல் வரிகளில், 1962 வெளிவந்த நிச்சய தாம்பலம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

என்றும் இனிவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் எஸ் ஜானகி குரலில் கண்ணதாசன் கற்பனை நிறையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி செய்யல் 1962

கேட்ட பாடல் பி. சுசிலா குரலில், கோவிந்தராஜு நாயுடு இசையில், மருதகாசி பாடல் வரிகளில், பாக்தாக் திருடன் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கே. ஜமுனாராணி குரலில், கே. வி. மகாதேவன் இசையில், மருதகாசி பாடல் வரிகளில், 1960 ஆம் ஆண்டு வெளிவந்த கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நெஞ்சை விட்டு அகலாத நமது நினைவுகளோடு ஒன்றிணைந்த என்றும் நினைவை திரைசை பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள வானிலை அறிக்கையை தொடர்ந்து டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி

0: இதில் கேட்கலாம்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்ட பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 12 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சென்கொனா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏழுப்பட்டி ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் வரலியாறு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், தடிக்கல், தளிக்கொத்தனூர், கும்மனூர், தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், சேலம் மாவட்டம் ஏற்காடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, சாம்ராஜ் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், மாரண்டுஹள்ளி, சோலையாறு, பெனுகொண்டாபுரம், ஹோசூர், பாலக்கோடு, தேன்கனிக்கோட்டை, திருமூர்த்தி அணை, திருப்பூர் தெற்கு, அவிநாசி, ஓசூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அரண்மனைப்புதூர், கேத்தி, திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம், ஒகேனேக்கல், கேதண்டப்பட்டி, உபாசி, பாம்பரணை, வால்பாறை, கடவுர், பெரியாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருப்பூர், வடப்புதுப்பட்டு, கெலவரப்பள்ளி அணை, நாற்றாம்பள்ளி, திருத்தணி, சூரலக்கோடு, பெரியகுளம், ராயக்கோட்டை, திருத்துறைப்பூண்டை, கொடைக்கானல், படகு குழாம், திருவாரூர், குடியாத்தம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வீரபாண்டி, ராசிபுரம், எடப்பாடி, உடுமலைப்பேட்டை, கிண்ணக்கோரை, திருப்பூர் வடக்கு வட்டாட்சியர் அலுவலகம், நன்னிலம், பையூர், அம்மாப்பேட்டை, மாயனூர், அவலாஞ்சி, லால்பேட்டை, ஆலங்காயம், மேலாலத்தூர், சோத்துப்பாறை, வைகை அணை, கெத்தை, பெண்ணாகரம், புதுச்சத்திரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. நாமக்கல், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் குறைந்த அளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ மழை துரல் விழும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ், அதிக அளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
0: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता। रक्षा मंत्री राजनाथ सिंह ने कहा है कि भारत को अपनी समुद्री शक्ति को और बढ़ाने तथा देश की रक्षा क्षमताओं को सुदृढ़ करने के लिए एक मजबूत और एकीकृत समुद्री इकोसिस्टम की आवश्यकता है। रक्षा मंत्री राजनाथ सिंह ने आज विशाखापट्टनम स्थित हिंदुस्तान शिपयार्ड लिमिटेड में फ्लीट सपोर्ट शिप 1 का जलावतरण किया। उन्होंने फ्लीट सपोर्ट शिप 5 की नींव रखी और उन्नत स्लिपवे 4 तथा 300 टन क्षमता वाली गोलियात क्रेन का भी उद्घाटन किया। सभा को संबोधित करते हुए श्री सिंह ने कहा कि फ्लीट सपोर्ट शिप 1 का शुभारंभ, फ्लीट सपोर्ट शिप 5 की कील रखना और HSL में उन्नत बुनियादी ढांचे का उद्घाटन भारत की समुद्री क्षमताओं को मजबूत करने की दिशा में महत्वपूर्ण कदम है।
2: शिप बिल्डर्स जानते हैं कि कील केवल जहाज का एक स्ट्रक्चरल कंपोनेंट नहीं है, कील उस जहाज की फाउंडेशन है, कील उस जहाज की बैकबोन है। आज जो कील रखी गई है वह भारत की मैरिटाइम फ्यूचर कि एक और मजबूत यह फाउंडेशन है, ऐसा मैं मानता हूं।
0: श्री सिंह ने कहा कि सूर्य नामक फ्लीट सपोर्ट शिप 1 भारतीय नौसेना की मारक क्षमता, सहन शक्ति और परिचालन प्रभावशीलता को बढ़ाएगी। पश्चिम बंगाल, तमिलनाडु और पुदुच्चेरी की 5 विधानसभा सीटों तथा असम की 1 लोकसभा सीट पर उपचुनाव के लिए मतदान जारी है। तमिलनाडु की मदुरांतकम और दारापुरम विधानसभा सीटों, पुदुच्चेरी की तट्टान चावड़ी तथा पश्चिम बंगाल की रेजीनगर और नंदीग्राम सीटों पर वोट डाले जा रहे हैं। असम की नगांव लोकसभा सीट पर भी मतदान हो रहा है। मतगणना शुक्रवार को होगी। भारतीय जनता पार्टी ने उत्तर प्रदेश में आगामी राज्यसभा चुनाव के लिए 8 उम्मीदवारों के नाम घोषित कर दिए हैं। राज्यसभा चुनाव के लिए नामांकन दाखिल करने का आज अंतिम दिन है। इन चुनावों में उत्तर प्रदेश की 10 और उत्तराखंड की 1 राज्यसभा सीट के साथ पश्चिम बंगाल की 1 राज्यसभा सीट पर उपचुनाव भी शामिल है। मतदान 16 अक्टूबर को होगा। विपक्षी दलों ने विशेष गहन पुनरीक्षण SIR प्रक्रिया में कथित अनियमितताओं और मुख्य चुनाव आयुक्त ज्ञानेश कुमार को हटाने की मांग को लेकर संसद भवन से निर्वाचन आयोग के मुख्यालय निर्वाचन सदन तक विरोध मार्च निकाला। हालांकि निर्वाचन आयोग की ओर जाते समय सुरक्षा कर्मियों ने उन्हें आकाशवाणी भवन के पास रोक दिया। इस बीच भारतीय जनता पार्टी ने आज कांग्रेस नेता राहुल गांधी पर विशेष गहन पुनरीक्षण SIR के विरोध और आकाशवाणी भवन में घुसपैठ करने को लेकर हमला बोला है। नई दिल्ली में संवाददाताओं को संबोधित करते हुए पार्टी प्रवक्ता डॉ. सुधांशु त्रिवेदी ने कहा कि कांग्रेस परिवार ने पिछली 4 पीढ़ियों से लोकतंत्र का गला घोंटकर राजशाही शासन चलाया है, आज लोकतंत्र की आड़ में आकाशवाणी में घुसपैठ करने की कोशिश कर रहा है। उन्होंने कहा कि राहुल गांधी निराधार, असंगत और झूठे बयानों से पूरे देश को गुमराह कर रहे हैं। इससे पहले श्री राहुल गांधी श्रीमती प्रियंका गांधी वाड्रा सहित कांग्रेस नेताओं और समर्थकों के साथ आकाशवाणी भवन में दाखिल हुए। राष्ट्रपति द्रौपदी मुर्मू ने डॉक्टरों से सेवा और करुणा की भावना के साथ चिकित्सा क्षेत्र में काम करने का आह्वान किया है। हिमाचल प्रदेश के बिलासपुर स्थित अखिल भारतीय आयुर्वेद विज्ञान संस्थान एम्स के प्रथम दीक्षांत समारोह में राष्ट्रपति ने वर्तमान समय में चिकित्सा क्षेत्र में आए व्यापक परिवर्तनों का उल्लेख किया।
3: वर्तमान समय में चिकित्सा पद्धतियों, तकनीकी और स्वास्थ्य सेवाओं के स्वरूप में तेज गति से परिवर्तन आ रहा है। भविष्य में इस परिवर्तन की गति को और भी तीव्र होने की संभावना है। ऐसे परिस्थिति में अपने आप को सक्षम बनाए रखने के लिए आपके लाइफ लॉन्ग लर्नर बने रहना चाहिए।
0: राष्ट्रीय टेलीमेडिसिन सेवा ई संजीवनी ने 50 करोड़ टेली परामर्श का आंकड़ा पार कर लिया है। ये देश में डिजिटल तकनीक के जरिए लोगों तक किफायती, सुलभ और बेहतर स्वास्थ्य सेवाएं पहुंचाने के सरकार के प्रयासों में एक महत्वपूर्ण उपलब्धि है। स्वास्थ्य और परिवार कल्याण मंत्रालय ने कहा है कि देश के सभी 36 राज्यों और केंद्र शासित प्रदेशों में अब तक 50 करोड़ से अधिक टेली परामर्श जारी किए जा चुके हैं। ई संजीवनी के अंतर्गत इस समय 1,42,000 से अधिक आयुष्मान आरोग्य मंदिर, 19,000 से अधिक मेडिकल हब और 901 ऑनलाइन ओपीडी काम कर रहे हैं। विश्व बैंक ने मौजूदा वित्त वर्ष में भारत की सकल घरेलू उत्पाद जीडीपी वृद्धि दर का अनुमान बढ़ाकर 7.1% कर दिया है। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।

0: News Bulletin.
1: நேரம் மதியம் 3:10:05. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். ஒரே மொழி அல்லாமல் பல மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது பன்மொழி பாடல்களின் முதல் பாடலாக கேட்கலாம். தெலுங்கு மொழியிலிருந்து ஒகே ஒக்கடா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பன்மொழி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹிந்தி மொழியிலிருந்து விராசாட் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை ஒரே மொழி அல்லாமல் பல மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் உங்களை மகிழ்வித்த பன்மொழி பாடல்களை கேட்டீர்கள். நேர்களை, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பர நிகழ்ச்சியை கேட்கலாம். இதில் தேனி வளர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியத்தில், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வாணியிலே, 20:00 நமது பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 10:35 முதல் 11 மணி வரை தேன்மழை இடம்பெறும்.

0: நேரம் மதியம் 3:30 3:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்குவோம்.
1: KYC আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকান নকৰিব। ততালিকে KYC আপডেট কৰক। যদিহে পৰিচয় বা ঠিকনাৰ কোনো পৰিৱৰ্তন হোৱা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা ATM বা বিজনেছ কৰেসপণ্ডেণ্ট অৰ্থাৎ BC-ৰ ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বৰ বা মোবাইল বেংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে ঘোষণা দিব। আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে, তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব। একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব। আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
2: RBI কয়,
3: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
0: நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ நாராயணன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக இனியாகிலும் என தொடங்கும் மணிரஸ்கு ராகம் ஆதி தாளம்.

நேரம் மதியம் 3:39 14 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்த நடமாடுவார் என தொடங்கும் பூர்வி கல்யாணி ராகம் ரூபக தாளம்.

நேயர்கள், இதுவரை சங்கீத சரல் நிகழ்ச்சியில் ஏ நாராயணன் அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆளின்

0: ரேடியோ இந்திரா நகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ அல்லது aiarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். நேரம் மாலை 4:37.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது எஸ்ஜே கம்பைன் ஜேஆர் மூவிஸின் ஞான ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், விஜய நிர்மலா, சாரதா, ஸ்ரீகாந்த், மேஜர் சுந்தரராஜன், வி கே ராமசாமி, MRR வாசு, மனோரமா மற்றும் பலர். இசை MS விஸ்வநாதன், கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், இயக்கம் பி மாதவன்.
2: அத பத்தி எனக்கு என்ன மரியாதையா பேசு, பல்ல உடச்சு கோயில குடுத்துருவேன்.
3: கண்ணம்மா ராணி
2: மூணு தர வேலைக்கு போயிட்டாரா? அவர் பொழுதோட போயிட்டாரே.
4: தன
5: என்ன தகராறு? எப்படி சட்டை விடு, வயசு பொண்ணு ஆம்பளைங்களை போய் நோ நோ நோ.
2: என்னங்க சாமி, கொலாடியில தள்ளி பிடிக்க போன இந்த ஆளு
5: சட்டையை
2: முந்தா நாள் மாட்டு சந்தையில ஒரு எரும மாட்டை பார்த்து ராணி என்று என் பேரை சொல்லி கூப்பிடுற, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க.
5: பதிலுக்கு தான் நீ ஒரு குரங்க பார்த்து அந்தோணி கூப்பிட்டிய. ஆமா, இந்த சண்டை உங்களுக்குள்ள எத்தனை நாளா நடக்குது? 6-7 மாசமா சாமி.
2: ஏன் குழுகுற? 9-10 மாசமா சாமி.
5: முரட்டு பயல, பொம்பளைங்க கிட்ட என்னடா சண்டை?
6: நான் எங்க சாமி பொம்பளை கூட சண்டை போட்டேன், இது கூட தானே போடுறேன்.
5: என்னடா இது, தினம் ஒரு பொம்ப விலைக்கு வாங்கிட்டு வர்ற, போடா உள்ள. ராணி நீ வீட்டுக்கு போமா, இனிமே அவன் வழிக்கு வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன். போறா பாரு, நல்ல கோயில் கள மாதிரி லங்கு லங்கு சட்டை.
7: அம்மா கண்ணு சும்மா

0: கொம்பல்லையு.
1: ஊரு ரொம்பதான் கெட்டு போச்சு. வயசு பெண்களை வீதியில பார்த்தாதான் பம்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து பம்பு பண்றாங்களா?
2: கருப்பூர் மந்திரவாதிட்ட சொல்லி இருக்கேன், மை போட்டு கண்டுபிடிச்சாரன்னு சொல்லி இருக்கான். அவன் மாத்திரம் என் கையில கிடைச்சான்னா அவன அப்படியே. ஐயோ
1: ஆமா, திருட உன்னை எப்படி தூக்கினா?
3: கை பிடிச்சு தூக்கவே இல்ல சாமி,
1: அவர் தான் சொல்றாரு கயிற போட்டு தூக்குனாலாம்.
4: பிடிச்சு கயிறு சாமி, கயிறு.
1: ஆமா, கயிற போட்டு தூக்குற வரைக்கும் நீ என்ன செஞ்சுகிட்டு இருந்த? வந்தது யாரு, திருட்டு பயலா இல்ல மொரட்டு பயலா? திருடரை கண்டுபிடிச்சாச்சு.
3: யாரு சாமி யாரு?
1: அவனை என்ன செய்யலாம்?
2: அவனை மரத்துல கட்டி வச்சு.
1: மரத்துல கட்டி வைக்காத, உன் மகளுக்கு கட்டி வை. ஏன்னா அந்த திருடனுக்கு உன் மகளே உடந்தையா இருந்திருக்கா.
5: யார் சாமி? வந்தோலியா?
2: என்ன தைரியம்டா, நீ மாத்திரம் சரியான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா
1: வந்து பொண்ணை கட்டுக்கணும்.
2: ஓடு பிரிக்கிற பயலுக்கு எப்படியே பொண்ணை கொடுப்பேன்?
1: நடந்தது நடந்து போச்சு, இது வெளியில தெரிஞ்சா உனக்கு தான் வெக்கக்கேடு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க வர தெரிஞ்சப்ப அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. God bless you my children. நல்லபடியா இருக்கு சாமி. ஆண்டவருக்கு சேவை செய்யறதுக்காக தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களேன்னு சொன்னீங்களே. ஆமா, இப்ப நான் இந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டங்களே, இனிமே நான் கோயில்ல ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியுங்களா? ஆண்டனி, கண்ணுக்கு லட்சணமா கட்டின மனைவியோட நல்லபடியா குடும்பம் நடத்தினாலே கோயிலுக்கு சேவை செஞ்ச மாதிரிடா. இனிமேதாண்டா ஆண்டவனுக்கு நீ அதிகமா தொண்டு செய்யணும். ராணி, எனக்கு சேரணும்னு நான் சேர்த்துக்கிட்டது எதுவுமே எனக்கு நிலைக்கல.
4: சேர்த்து வச்சவரு சாமியார், சிரிக்க வேண்டிய நேரத்துல அசடு மாதிரி வளராத. நீ முரடன் தான் நினைச்சேன், இப்பதான் புரியுது நீ முரடன் மட்டும் இல்ல அசடுன்னு.
3: அசடா அசடா நானு? அப்ப கேடு என கட்டிக்கிட்ட
4: உள்ள மனுஷனா கட்டுறியா?
3: நான் மனுஷன் இல்லையா? மிருகமா?
4: இப்படி எடுக்கிறது எலும்பு முடிய போகுது. இருவரே
3: என்னது

0: என்ன தூங்க வைக்கிறதுக்காக தான் இப்படி ஆச்சரிக்க உனக்கு வைக்க வருதே. ராணி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நாம எப்பவும் இப்படியே இருப்போமா? இல்ல, குழந்தை பிறந்த உடனே புருஷன் மேல பிரியம் குறைஞ்சிடுமாமே.
1: என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம் தான் பிறக்க போற குழந்தை.
0: அப்படின்னா எனக்கு என் குழந்தைக்கு அடிக்கடி சண்டை வரும்னு சொல்லு. முதல்ல மடியில யாரு படுக்கிறதுங்கிறதுக்கு. திரும்ப திரும்ப
1: என்ன அப்படி பாத்த?
0: கணக்கு பிள்ளையாவா? வாங்க, என்ன சமாச்சாரம்?
2: ரொம்ப அவசரமா வெளியே போறியா?
0: ஆமாங்க, என் சம்சாரத்துக்கு திடீர்னு இடுப்பு வலி கண்டு போச்சு, நாளாயி போச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்துருன்னு சாமியார் சொன்னாரு. இப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுருக்கேன், சாமியார் தான் துணையா இருக்காரு. கோயில் வேலை எல்லாம் முடிச்சுட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு
2: இருக்கேன். நம்ம பெரிய வீட்டு சூசாயாவுக்கு இப்பவும் அப்பவும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும் டாக்டர் சொல்லிட்டாரு. அதான் பொட்டி பண்ணலாம்னு வந்தேன்.
0: பொட்டியா? இப்பதான் என்னங்க இது? நான் பிறக்க போற உயிரை நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க இறக்க போற உயிரை பத்தி பேசுறீங்களே.
2: இந்த பாரு, இந்த புனிதமான சேலை செய்யறதுக்கு உன்னை விட்டா இந்த ஊர்ல வேற ஆளே கிடையாது. நீ மனசு வச்சா ரொட்டியில குடிச்சுடலாம். 300 ரூபாய் பணம் தரேன்.
0: 300 ரூபாயா? என் சம்சாரத்தோட பிரசவ செலவுக்கு பணம் இல்லையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கத்தரா பார்த்துதான் உங்க மூலியமா பணம் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஊர்லயே யாருக்கும் செய்யாத அளவுக்கு பிரமாதமா செஞ்சு போடுற போங்க.
2: இப்ப 8:11 சரியா வருவேன். இந்த அட்வான்ஸ்
0: அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பெட்டி முடிஞ்ச ஒண்ணு வாங்கிக்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்தை கொடுத்துறேன் போங்க.
3: பெண் குழந்தை சாமி,
0: வாங்க வாங்க, 10 நிமிஷம் பேர் வெட்ட வேண்டியதான் பாக்கி.
2: வெட்டிடாத, அந்த ஆயா பழிச்சுக்கிச்சு. இப்ப அதுக்கு போகாத போல தெரியுதுப்பா.
0: நான் என்ன கஷ்டப்பட்டு எவ்வளவு வசந்த பொட்டி பண்ணிருக்கேன் இப்படி சொல்லிவிட்டீங்களே.
2: ஏன்பா, நீ பொட்டி செஞ்சதுக்காக பழிச்சுக்கிட்டவள போக சொல்றியா?
0: அப்ப ஏன் அவ்வளவு அவசரப்படுத்துறேன்?
2: என்னப்பா செய்ய சொல்ற? நான் வேணா பெட்டிக்குள்ள படுத்துக்கிறேன்.
0: என் வயிற்றுச்சல் கொட்டுறேன். என் சம்சாரத்துக்கு தலைப்பிரசம், நான் பேசாம ஆஸ்பத்திரிக்காவது போயிருப்பேன். 100 கொடுக்கறேன், 300 கொடுக்கறேன்னு சொல்லி
2: வச்சுக்கப்பா. தேவைப்படாமலா போயிடும் இதுக்குன்னு? யாரோ வராமலா போயிடுவாங்க.
0: சரி, கொண்டுதான் உள்ள போக்குன்னு வராமலா போயிட போறாங்க.
4: ஆந்தனி,
0: சாமி புள்ள பிறந்துருச்சா? என்ன புள்ள? என் சம்சாரம் சொன்னா பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு, நான் சொன்னேன் ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு 50 ரூபாய் பந்தயம் கட்டியிருக்கேன். யார் சாமி ஜெயிச்சா?
4: நீ தோத்துட்டடா.
0: ஐயோ, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா? ஐயோ, எனக்கு 50 ரூபாய் இழப்பு சாமி, 50 ரூபாய் இழப்பு.
4: ஏற்பட்டது விலை மதிப்பில்லாத இழப்புடா.
0: சாமி, ராணி எப்படி இருக்கா?
4: தூங்கிக்கிட்டு இருக்காடா.
0: கண்ணு முடிச்சு பார்த்து பேசலாம்.
4: குழந்தை உருவில குவான்னு அழுதாடா.
0: என்ன தேடு வேலை சாமி?
4: அங்க ஒன்னால வர முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும்டா.
0: ஆமா சாமி, நான் அவளை விட்டு பிரியவே மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, சவப்பட்டி செய்யற வேலை வந்துருச்சு.
4: முன்கூட்டியே கர்த்தர் உனக்கு ஆணையிட்டுட்டாரா?
0: ஏன் சாமி, ராணிய எப்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு கேட்டீங்களா?
4: இப்பவே தூக்கிக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கடா.
0: தூக்கிக்கிட்டா? ஏன் சாமி, ராணியால நடந்து வர முடியாதா?
4: அவளால அசைய கூட முடியாதுடா.
0: என்ன சாமி சொல்றீங்க?
4: பிறந்ததை காப்பாத்துறப்ப இருந்தத கர்த்தர் அழைச்சுக்கிட்டு போயிட்டாரா? அந்தனி ராணி போயிட்டாடா.
5: யாருக்கோ செஞ்ச சவப்பெட்டியில என் மனைவியே வச்சு புதைச்சிட்டது சாமி. ஆண்டவரே, ஐயோ.
6: அமலூர் போமாதாவே, நீயே துணை. நான் உன்னை வேண்டி கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் மகன் ரொம்ப உயர்வா வரணும், ஓஹோன்னு படிச்சு முன்னேறணும்.
7: ஒண்ணு செய்யட்டுமா? நானும் உன் கூடவே உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அப்பா சந்திச்சு ஐயா, உங்க மகளை நான் மனசார நேசிக்கிறேன். அவளும் என்னை உயிருக்குயிரா காதலிக்கிறான். அதனால உங்க மகளை எனக்கே கல்யாணம் செஞ்சு கொடுங்க.
0: புருஷு பாத்த சோப்பு கட்டி வாசனை என்ன பூதர் மாவு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அம்மா, பட்டணத்துல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன், அங்கதான் ஆயப்பனை தவிர எல்லாமே கிடைக்குமா?
8: அப்பா, உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
0: என்ன?
8: இருங்க, முதல்ல கண்ணை முடிக்கீங்க, அப்பதான் தருவேன்.
0: கண்ணை திறக்கட்டுமா? கண்ணை திறந்துருவேன். முடிக்க இம்புட்டு இறக்கா. நான் பெத்த ராச அப்ப மேல என்ன பெரிய உனக்கு? எனக்கு இப்படிதான் போட்டுக்கணும்னு ஆசைதான். நீ பெரிய ஆளாக்கி உன் குட்டி கையால சம்பாரிச்சு இந்த கதிர வெட்டுற அப்ப எனக்கு வாங்கி கொடு, அப்ப போட்டுக்கிறேன். இப்படி வாங்கிட்டு வந்துட்டீல, போட்டுக்கல என்ன வருத்தப்பட்டுக்க மாட்டேன். இதை போட்டுட்டு வரேன். எப்படிமா இருக்கு?
8: ரொம்ப நல்லா இருக்கப்பா.
0: ரொம்ப நல்லா இருக்கா? பாக்கலாம், மூச்சுதான் விட முடியல. சின்ன பிள்ளை மாதிரி இல்ல. அம்மா, நீ ஊர்ல இருந்து வந்த

0: சொன்னேன், உன்னை கூட்டிட்டு வர சொல்லி சாமியா சொன்னாரு. வா போயிட்டு வரலாம்.
1: இப்பவே போகணுமாப்பா?
0: ஆமாம்மா, நான் சாப்பிடுற சாப்பாடு, இந்த இடம் எல்லாம் அந்த தெய்வம் கொடுத்த பிச்சை இல்லையா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் மறு சொல்லி வா போலாம்.
1: குட் மார்னிங் ஃபாதர்.
2: குட் மார்னிங். யாரு?
1: நான் தான் ஃபாதர், மேரி.
2: மேரியா? அடடே, எப்பமா வந்த?
1: இப்பதான்.
2: வா வா, நல்லா இருக்கியா? ஆமா, எங்க உன் அப்பனை காணும்?
1: அவரு வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே நிக்கிறார்.
2: வெக்கப்பட்டுக்கிட்டா? ஏ ஆண்டனி, வாங்கோ வாங்கோ துறையவர்களே.
0: ஆண்டனி துறையவர்களே சாமி,
2: இதெல்லாம் என்னடா வேஷம்?
0: வேஷம் இல்ல சாமி, என் மக ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கா. எப்படி இருக்கு?
2: ரொம்ப சின்னதா இருக்கடா.
0: பரவாயில்ல சாமி, சட்டைக்கு தகுந்தாப்புல உடம்பு நினைச்சுக்கலாம். ஒரு பொட்டி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா.
2: அப்படியா? ஆமா. இதுக்கெல்லாம் பணம் ஏது?
1: அது நீங்க மாசம் மாசம் அனுப்புற பணத்துல மிச்சம் பிடிச்சு வாங்கினேன்.
2: வெரி குட், வெரி குட். அது போகட்டும். இந்த ஃபாதருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த. இந்த ஃபாதருக்கு என்ன வாங்கிட்டு வந்த?
1: என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லுங்க ஃபாதர்.
2: நல்ல பேரு, பெரிய படிப்பு, அறிவாளிங்கிற பட்டம். இதெல்லாம் தான் படிக்கிற இடத்துல இருந்து நான் வளர்க்கிற மக வாங்கிக்கிட்டு வர வேண்டிய பொருள்கள். ஆமா மேரி, பரீட்சை நல்லா எழுதிருக்கியா?
1: ஓ, யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் வரேன் ஃபாதர்.
2: வெரி குட். ஆமா, மேல என்ன செய்யறதா முடிவு செஞ்சிருக்க? படிக்க போறியா இல்ல உன் அப்பவும் கல்யாணத்திற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய போறானா?
0: கல்யாணமா? மூச்சு! அந்த எண்ணமே அவன் மனசுக்குள்ள வரக்கூடாது. எதுக்காக ஊரை விட்டு ஊர் அனுச்சு இவ்வளவு தூரம் நீங்க அவளை படிக்க வச்சிருக்கீங்க? இந்த உலகமே அவளை பார்த்து மூக்கு மேல வரல வைக்கணும். அந்த ஆளுக்கு அவ படிச்சு விட்டு பெரிய ஆளாகணுங்கிறதுக்காக தானே?
2: ஏண்டா கத்தர, இப்ப ஓசிய யாரா கெடுத்தாங்க? அம்மா மேரி, உன்னுடைய படிப்புக்கும் எங்க ரெண்டு பேருடைய லட்சியத்துக்கும் தொடர்பு இருக்கம்மா. என்னுடைய கனவெல்லாம் என்ன தெரியுமா? என்னைக்காவது இந்த பூண்டி அமலோற்பவ மாதாவுடைய மகிமையினால ஒரு பெரிய பள்ளிக்கூடம், ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு பெரிய அநாத விடுதி, இதெல்லாம் உருவாகணுங்கிறதாமா சாமி.
0: என்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா உங்க ஆசையெல்லாம் தான் தாண்டி நிறைவேற்றிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க சாமி. என்னால முடியாட்டு போனாலும் என் பொண்ணு இருக்கா, இவன் மூலியமா உங்க கனவெல்லாம் நிறைவேற்ற.
2: என்னம்மா மேரி?
1: கண்டிப்பா முயற்சி செய்யறேன் ஃபாதர்.
2: வெரி குட் மேரி. மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில இந்த மனித சமுதாயத்துக்கு பயன்பட்டு தீரணும். அதனாலதான் ஒரு என்னவோ ஆண்டவர் இந்த பயலை எனக்கு கொடுத்தாரு. இவன் மூலமா ஒன்ன கொடுத்தாரு. இப்பெல்லாம் அவன் கால ஒரு சின்ன கல்லு தடிக்கினா கூட ஐயோன்னு கத்த தெரியாது. மேரின்னு உன் பேரத்தாமா சொல்லுவா. அவன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைப்பியா? பந்த பாசத்துக்கு அடிமையாகாத என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னா அதுக்கு காரணம் இந்த முரட்டு பயலோட நெகிழித்தனமான அன்புதான்.
0: மடி மேரி, எழுந்து கண்ணு. இந்த காபி தண்ணி, பட்டணத்திலிருந்து படிச்சுட்டு வந்த பொண்ணுக்கு காபி தண்ணி தாண்டா கொடுக்கணும்னு சாமியார் சொல்லியிருக்கார். இது கஞ்சி தண்ணி உங்க அப்பனுக்கு. உனக்கு எது வேணுமோ அதை குடி.
1: அப்பா, நான் உங்க மக, நானும் கஞ்சி குடிச்சு வளர்ந்தவதானே அப்பா.
3: எல்லாரும் சாவுக்கு பயந்து டாக்டரே காப்பாத்துக காப்பாத்துக என்கிட்ட ஓடி வர்றாங்க. நான் ஏவாழ்வுக்கு பயந்து நான் உங்ககிட்ட ஓடி வர்றேன். இந்த பாரு, அந்த நோயாளிகளை எல்லாம் நீயே காப்பாத்து. ஏன்னா நீ பார்த்து தள்ளிட வேண்டிய கேசுகளை எல்லாம் என்கிட்ட அனுப்பி என்ன சோதிக்காதப்பா.
1: சாமி, யாரோ போலீஸ் இன்ஸ்பெக்டரா உங்களை பார்க்கணும் வந்திருக்காங்க.
2: போலீஸ் இன்ஸ்பெக்டரா? இன்னைக்கு என்னடா வம்பு பண்ண? இன்ஸ்பெக்டர் தேடிக்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு யார் கூட சண்டை பிடிச்ச?
0: என்ன கேக்குறீங்களா? நல்லா இருக்க. சத்தியமா இன்னைக்கு யாரு கூட நான் சண்டை போடல.
2: சரி சரி, வர சொல். அத்தனை ஒரு சாக் கொண்டாந்து போடுறா. நான் தான் பாதர் அடைக்கணும். உட்காருங்க இன்ஸ்பெக்டர். என்ன விஷயமா வந்தீங்க?
0: என்ன பாதர், என்ன மறந்துட்டீங்களா? என்ன உங்களுக்கு கல்யாணம் தெரியல?
2: வயசு ஆயிடுச்சு இல்ல, சட்டுன்னு நினப்புக்கு வந்த. மறுபடியும் கேளுங்க.
0: என்ன உங்களுக்கு கல்யாணம் தெரியல?
2: You must be my son, Lauren. எப்படி வளர்ந்துட்ட? அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையே.
0: பார்த்து பல வருஷங்களா ஃபாதர். ஃபாதர், என்ன இன்ஸ்பெக்டரா ப்ரமோட் பண்ணி இந்த ஊருக்கே மாத்திருக்காங்க. இன்னைக்கு தான் டியூட்டி சார்ஜ் எடுத்தேன். உடனே உங்களை பார்த்துட்டு போலாம் தான்
2: வந்தேன். வெரி குட் லாரன். உனக்கு எத்தனை பிள்ளைங்க?
0: ஒரே பையன் ஃபாதர். அந்த நாள்ல அனாதையா இருந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்து ஆளாக்கின இந்த ஃபாதர் அடைக்கலம் ஞாபகமா? அவனுக்கு அடைக்கலம் தான் பேர் வச்சிருக்கேன். சார்ஜ்னு கூப்பிடுறேன். 5 வயசாகுது.
2: சாமி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். டேய் இருடா லாரன், இவனை தெரியுதா உனக்கு? டேய் மொரட்டு பயல, இந்த பழத்தை உரிடா. டேய் அந்தனி, இது யார் தெரியுதா? சின்ன பிள்ளையில படிடா படிடான்னு

0: அந்த லாரஸ்
1: ஆண்டனி
0: கிளாரன்ஸு நாட்டுப்புறம் கைய கூடுடா கைய கூடு.
1: கண்ணுக்கு என்னடாச்சு?
0: ஒண்ணுல்ல ஒண்ணுல்ல. ஒரு சமயம் நான் ஒரு பெரிய தீ விபத்துல மாட்டிக்கிட்டேன். இந்த மொரட்டு பய தான் உயிரை கூட மதிக்காம எவ்வுயிரை காப்பாத்திட்டான். பாவம் தன் கண்ணை காப்பாத்திக்க முடியல.
1: வெரி சாரிடா
0: லாரே. இப்ப இணைஞ்ச உங்க கைங்க என்னைக்குமே பிரிய கூடாது.
1: உங்க ஆசைப்படியே நாங்க என்னைக்கு இருப்போம்னு நான் உறுதி சொல்றேன் ஃபாதர்.
2: நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் சாமி. வரேங்க.
1: என்னடா வர்றேங்கன்னு புது மரியாதை எல்லாம் இப்பதான் ஃபாதர் சொன்னார். சும்மா டா போட்டு கூப்பிடுறேன்.
0: நல்லது
1: அடிச்சடி சந்த நடக்கிறோம் அங்கேயெல்லாம் அவன் இருப்பான். நாங்க உடனே கேஸ் புக் பண்ணி லாக்கப்ல இருப்போம். அடுத்த நிமிஷமா அடக்கிற சாமியார் வந்து ஜாமீன் கொடுத்து கூட்டி போயிடுவார்.
3: ஆண்டனி அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவானா?
0: என்ன உள்ளது இங்க?
2: இதுல இருக்கிறது புடவையும் ஜாக்கெட்டும் தான். நீ பேண்டும் ஸ்லாக்கும் போட்டா எப்படி இருப்பேன்னு பாத்துட்டு போலான்னு வந்த. பெட்டியை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு பேச்சு வருங்க.
4: சீக்கிரமா புறப்படுங்க. எங்க அப்பா வந்து ஆபத்து.
2: வரட்டுமே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானும் உங்க அப்பாவும் சந்திக்கத்தான் போறோம். அது இன்னைக்கே இருக்கட்டுமே.
4: இத பாருங்க, இந்த விளையாட்டுல வேண்டாம்.
2: மேரி, உங்க அப்பா லேட்டா வருவாருன்னு தெரியாமலா நான் இவ்வளவு துணிச்சலோட உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்.
5: இந்த பல்லுப்பட்டக்கார மக ஏமாத்திட்டான். ஏண்டான்னு கேட்க போறவனை எட்டி உதச்சி வெளியே
2: தள்ளிட்டான்.
5: அவன் மகன் தான்
2: பல்லுப்பட்டக்காரன். வாத்தியார் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ யாரா கேட்கறதுக்கு? அவருக்காக நான் கேட்கிறேன். நீங்க செய்யறது பாவம். பேசாம வாத்தியார் மகளை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்த.
6: பேசாம போறையா இல்ல உதவிட்டு போறையா?
2: நீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது.
6: போடண்ணா.
1: உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். போலீஸ் ரெக்கார்ட்ல படிச்சா இப்ப தான் நேரில் பாக்குறேன்.
2: நான் ஒண்ணு செய்யறேன். இவங்க
1: இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த ஊர் ஸ்கூல் டீச்சர். ஆண்டனி மேல எந்த தவறும் இல்ல. என் மகளை இவங்க மோசம் செஞ்சுட்டானுங்க. கேட்க வந்தா அடிக்கிறானுங்க.
2: என்னடா பெரிய ரவுடி? நினைப்போ முட்டி முட்டியா கட்டிடுவாமா? ரெண்டு பேரும் ஸ்டேஷன் தள்ளிட்டு போங்க. நீங்க ஸ்டேஷன்ல வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க.
1: என்ன இங்க வேடிக்கை? போக போக.
2: ஆண்டனி கூடவா.
7: ஏண்டா இப்படி ஆயிட்ட? எப்படி போலீஸ் ரெக்கார்ட்ல உன் பேர் பதிவார மாதிரி? என்ன எப்ப இருந்து உனக்கு தெரியும்? 8 வயசுல இருந்து. எங்க அப்பரை பத்தி உனக்கு தெரியாத? தெரியாது. அவன் ஒரு பயங்கர முரட. வேலை வெட்டிக்கு போமாட்டான். அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருவான். ஒரு நாள் எனக்கு பசி தாங்காம நான் மாங்காய் தோப்புல மாங்காய் திருடி தின்னுட்டேன். அந்த தோட்டக்காரன் என்ன அடி அடின்னு அடிச்சு போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன். கண்ணை திறந்து பார்த்தா முருக மாதிரி எங்க அப்பன் கையில அழுவாளோட நிறுத்து. நீ அடித்தது ஏற அப்பன்டான்னு சொல்லி அந்த தோட்டக்காரனை ஒரே வெட்டு. தோட்டக்காரன் செத்து கோர்ட்ல எங்க அப்பனுக்கு மரண தண்டனை கிடைச்சு. சாட்சி யாரு தெரியுமா? லாரன்ஸு. நான் தான். கொஞ்ச நாள்ல எங்க அம்மா அதே ஞாபகத்துல பைத்தியம் பிடிச்சு செத்து போயிட்டாங்க. ரோட்ல யாரு என்ன பார்த்தாலும் கொலகாரம் பெற்ற புள்ள, கொலகாரம் பெற்ற புள்ளன்னு கேவலமா பேசுவாங்க. ஆனா அதையா சுத்திக்கிட்டு கடந்த என்ன அடைக்கலம் பாதிரியா தான் எடுத்து வளர்த்து ஆளாக்குனா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு லாரன்ஸ். நான் தப்பு தந்தாவுக்கே போமாட்டேன்டா. இப்ப என்னுடைய ஒரே லட்சியம் எங்க அப்பனால துணிஞ்ச என் தலை நான் பெற்ற மகளால நிமிரணும். அவரை நல்லபடியா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணும். அதுதான்டா என் கனவு லாரன்ஸ்.
1: மக மகன் சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர அவளை எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறேடா.
2: அதான் நீ வீட்டுக்கு வரிய அறிமுகப்படுத்துறேன். என்ன படிப்பு படிக்கிறா தெரியுமா? நீ வேணா பாரு, ஒரு நாள் அவ கலெக்டராய் இந்த ஊருக்கே வரப்போறா. அவளுக்கு முன்னால நீ நின்னு செலா போட போற.
1: அதான் எனக்கு பெருமை.

0: வந்தா கொண்டுறீங்க.
1: என்னடா குடிக்குதா? கொஞ்சம் உப்பு போட்டு
0: உன் கையில உப்பு போடாது.
1: வேண்டாம்
0: அந்த தப்பா நினைக்காது. இப்ப

0: ஒரு போலீஸ் அதிகாரி, நீயோ தினமும் ஒரு அடிதடி சண்டையில மாட்டிட்டு போலீஸ் ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கிறவன். நாளைக்கே நான் உன்னை கைது செய்ய வேண்டி வந்தா உப்பு போட்ட நன்றிக்காக கையில விலங்கு போறாம இருக்க முடியுமா?
1: டாரன்ஸு, நீ கையில போடுற விலங்கு விட கூட பிறக்காத அண்ணன் தம்பியா, நம்ம ரெண்டு பேரும் மனசுக்குள்ள போட்டிருக்கமே விலங்கு, அது ரொம்ப சக்தி உள்ளதுரா. நீயா பார்த்து எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். கரைஞ்சு போச்சே, தீப்பெட்டியில விட்ட.
2: என்ன வேலை செய்துட்டு இருக்க?
3: வேலை தேடிட்டு இருக்க.
2: இந்த வேலை எத்தனை நாளா?
3: அஞ்சாறு மாசம்.
2: நீ கிறிஸ்டியனா மதம் மாறுறதுக்கு உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? இதெல்லாம் காதலிக்கிறதுக்கு முன்னால யோசனை பண்ணிருக்கணும். கமா வாமா. ஐயக்காமி, இங்க நடக்க கூடாது நடந்துட்டதால, நடக்க கூடாது எதுவும் மேலும் நடந்துடக்கூடாதுன்னு நான் நடத்தக்கூடாது இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். காரணம், உன்னை நடத்த கிட்டவன் நாலு பேர் சொல்லிடக்கூடாது, உன்னை பெத்தவன் நெஞ்சு பத்தி எரியுதே அவன் பழிக்கு ஆளாயிடக்கூடாது. போடு. In the presence of God, I declare you as man and wife. Amen.
0: இங்க நடந்த இந்த கல்யாணம் நம்ம நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு காலையில மேரியோட அப்பா உங்க அப்பாவை பார்க்க வருவார். பெரியவங்க சம்மதத்தோட சர்ச்சில் அபிஷியலா அந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரையில இந்த பக்க நீ தலை காட்டக்கூடாது.
4: எந்த காரணத்தை கொண்டு முரட்டு போறா இந்த அருவாளை உபயோகப்படுத்த மாட்டேன் சத்திய செய்து
5: கொடுறான். குறிஞ்சையும் தர நான் பெத்த மாடாத நிமிடம் நிமிடம் வேண்டிக்கிட்டே என்ன தலைமுறைய வச்சுட்டு ஆண்டவரே.
6: அப்பா கஞ்ச எப்படியே இருக்கு?
7: யாரு? ஆண்டனியா? என்னடா?
8: ஒண்ணு இல்ல,
7: வந்த சோடு தெரியாம நிக்கிற. என்ன நடந்துச்சு?
8: அந்த ஒண்ணு இல்ல.
7: நீ ஒண்ணு நடக்கலன்னு சொல்லும் போதே ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம்.
8: ஆண்டனி வாடா, இப்படி
7: இப்ப சொல்லு என்ன நடந்துச்சு.
8: நம்ம கோடி வீட்டுல ஆரோக்கியசாமி அங்கே இருக்காருல்ல?
7: ஆமா.
8: அவருடைய மகளும் யாரோ ஒரு பையனும்,
7: பையனோட
8: பொண்ணை பெத்த அப்ப துடிச்சு போயிட்டாரு. பொண்ணு கெட்டு போயிட்டான்னு வெளியே சொல்ல முடியுமா? அதனால அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வீட்டுக்குள்ளே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாரு.
7: கல்யாணமா? வீட்டுக்குள்ளேயேவா? எந்த பாதிரியாரா செஞ்சு வச்சாரு?
8: பாதிரியார் செய்யல, அவருடைய சிநேகிதர் செஞ்சு வச்சாரு.
7: எப்படிடா முடியும்?
8: கையும் கழகமா புடிச்சதுக்கு அப்புறம் பெத்த மகளா அப்ப என்ன செய்ய முடியும்?
7: நீ அங்க இருந்தியா? இதுக்கு பேராடா கல்யாணம்? என்ன விஷயமா இருந்தா கூட எங்கிட்ட ஓடி வருவிய, அவங்களைய எங்கிட்ட கூட்டிக்கிட்டு வரல.
8: அப்படின்னா வீட்டுக்குள்ள நடந்த இந்த கல்யாணம் செல்லாத சாமி?
7: மனித சட்டப்படி வேணா செல்லலாம், ஆனா மத சட்டப்படி செல்லாதடா. கல்யாணம்னு சொன்னா ஒரு சர்ச்சில அதிகாரம் பூர்வமா யாராவது பாதிரிமாரா செஞ்சு வைக்கணும். போய் அந்த பையனை கூட்டிக்கிட்டு வா. யாருக்குமே தெரியாம நடந்த இந்த கல்யாணத்தை பொட்டு மேளத்தோட கோயில்ல நானே நடத்தி வைக்கிறேன்.
9: என்ன கேட்டீங்க?
7: உங்க புள்ள இல்லையான்னு
9: கேட்டேன். முருகா முருகா பாத்தியா, என்ன பாத்தி என்ன கேள்வி கேக்குறாருன்னு நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த பாருங்க, என் 15 வருஷ குடும்ப வாழ்க்கையில முருக எனக்கு வச்ச குறை புள்ள இல்லா குறை ஒண்ணுதான்.
8: அப்படின்னா இது இது உங்க புள்ள இல்லையா?
9: இவனா? இவன் என் புள்ள இல்லைங்க, தூரத்து சொந்தக்காரன். என்கிட்ட வர்ற கேஸ் எல்லாம் இதே மாதிரியே இருக்கு. இந்த பையன் என் புள்ள என் புள்ளேன்னு ஊர்ல சொல்லிக்கிட்டு பல பேருடைய வயிற்றுச்சரை கொட்டிக்கிட்டு இருக்கான். நேத்து கூட வந்தான், சீ போடான்னு அடிச்சு தொடங்கி விட்டேன்.
8: ஐயா, இவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா?
9: அவன் சினேதகார ரூம்ல இருக்கான்.
8: அவருடைய அட்ரஸ் கொடுக்குறீங்களா?
9: ஆமா. ஏங்க பார்த்தா பரிதாபமா இருக்க, அந்த பையன் என்ன செஞ்சான்?
8: அது ஒண்ணும் இல்லைங்க, அவருடைய விலாசம் வேணுங்க.
9: கொடுக்குறேன்.
8: நன்றி.
10: ஜாக்கிரதையா இரு.

0: எத்தனை செய்வானுங்க?
1: மேரி பத்தோட பதினொன்று,
2: அத்தோட நீ ஒன்னு, அவளையும் சேர்த்துறாதீங்க.
3: அடிப்பாவி மகளே, என் லட்சியத்தை தான் சுக்குநூறா கிழிச்சுட்டேன் நினைச்சு. என் லட்சியமான நீயே இப்ப சுக்குநூறா கிடக்குறியே.
4: கொண்டு போய் ஒட்டி வச்சுக்க.
3: ரெண்டையும் ஒட்டி ஒன்னு சேர்த்து வைக்கதான் சாமி என்ன இங்க அனுப்பிச்சாரு.
4: யாரு
3: சாமியார்? கொற்ற மலையில குடிசையில நடந்த கல்யாணத்தை கொட்டு மேளத்தோட ஊரடியே செய்து வைக்கிறேன் சாமி சொன்னார்.
4: ஏன் வேற ஆள் கிடைக்கலையா?
3: அப்படி செய்யக்கூடாததை செஞ்சீங்க, இப்ப சொல்லக்கூடாததை சொல்றீங்க. நீங்க படிச்சவங்க தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க.
4: மரியாதை வெளியில போறியா இல்லையா?
3: போயிடுவன் தம்பி, அதோடைய மாணவம் போயிடுமே. அது நினைக்கணும்னா கண்டிப்பா என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்து தான் தீரணும்.
4: வாழ்வாவது சாவாவது, ஏதோ விளையாட்டு நடந்தது, அதை கொண்டு போய் கல்யாணத்துல மாட்டி விட
3: பாக்குறியா? உங்களை நம்பி விலமதிக்க முடியாத தன்னுடைய கற்பயமாக பறி கொடுத்துட்டாளே.
4: என்கிட்ட மட்டுமா?
3: என்ன மன்னிச்சிரு தம்பி, என்ன இருந்தாலும் நான் அவளுடைய அப்பா இல்லையா? என்ன மன்னிச்சிருப்பா, வா என் பொண்ண காப்பாத்துப்பா.
2: என் மகளை ஏமாத்திட்ட ஓட பாக்குறேன், நடக்காது.
4: சாமி மாப்பிள்ள பையனை தூக்கிட்டு வந்துட்டேன்.
3: என்னடா ஆகுது?
4: ஒண்ணும் இல்ல சாமி, தகராறு பண்ணா ஒண்ணு போட்டு தூக்கிட்டு வந்தேன், கல்யாணத்து பண்ணி.
3: ஆமா, பொண்ணு யாரா?
2: பந்தியில சாப்பாடு கெட்டாலும் வீட்டுல பெண் கெட்டாலும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே.
3: ஆமா, பையன் யாரு, எந்த ஊரு? தம்பி தம்பி என்னடா செஞ்ச?
4: ஒண்ணுல சாமி, ஒண்ணு போட்டே இல்ல, அதுல மயக்கமா இருக்கான்.
3: தம்பி
4: தம்பி
3: பாஸ்கர், தம்பி பாஸ்கர்
4: நூட்டியும் வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கணும் நினைச்சது. நானே அடிச்சு தூக்கி வந்தது.
3: எனக்கு நனவு தெரிஞ்சதுல இருந்து நான் வணங்குற ஆண்டவரே நீங்கதான். உங்க மேல ஆளையா சொல்றேன். நான் கொலை செய்யல சாமி, கிட்ட சொல்லுங்க சாமி, என்ன காப்பாத்துங்க சாமி.
2: பாஸ்கர் கொலை சம்பந்தமா வந்த நான் கைது செய்யறேன். சாரி ஃபாதர். உன் பேர் என்ன?
3: உனக்கு தெரியாதாப்பா,
2: இது போலீஸ் ஸ்டேஷன், உன் வீடு இல்லை. நான் இப்ப உன் ஃப்ரெண்ட் லாரன்ஸ் இல்ல, இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ். கேட்ட கேள்விக்கு ஒழுங்க பதில் சொல்றோம்.
3: சரிங்க இன்ஸ்பெக்டர்.
2: அந்த பையனை நீ ஏன் கொலை செய்த?
3: நான் கொலை செய்தேன்.
2: போய் சொல்றேன். நீ அவனை அடிச்சே கொலை செய்திருக்கிறேன்.
3: அவனை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தோட அடிக்கல, எனக்குள்ள இருந்த மிருக உணர்ச்சியை தூண்டி விட்டதே அந்த பையன் தான்.
2: அரிசி, அதை நிரூபிக்க சாட்சி இருக்கா?
3: இருக்கு.
2: யார்
3: அவர்? இங்க வரமாட்டார்.
2: அதான் யார்?
3: கர்த்தர்.
2: சரி, இப்ப நான் பேர்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போறேன். கேட்கிற கேள்விக்கு எதிர்கேள்வி போடாம நிதானமா பதில் சொல்றேன்.
3: பாரு லாரன்ஸ், மன்னிச்சுக்கங்க இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யணுங்கிறதுக்காக அவனை அடிக்கல. ஏதோ சூழ்நிலையினால் எப்படி நடந்து போச்சு அப்பா? நீ செய்யறது செய்ய, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் கர்த்தர் செய்யல. அப்புறம் என்ன சொல்ல?
5: குற்றவாளிதான் பாஸ்கரை கொலை செய்தார் என்பதை சாட்சியங்கள் உறுதி செய்தாலும், இறந்தவர் ஆண்டனியின் மகளுடைய வாழ்வை கெடுத்தவர் என்ற காரணத்தால் தான் தன் நிதானம் இழந்த நிலையில் ஆண்டனி அவர் அடித்தார் என்பதும், திட்டமிட்டு அவர் இந்த கொலையை செய்யவில்லை என்பதும், அதற்கான முயற்சி எதுவும் இல்லை என்பதும் புலனாகிறது. எனவே இபிகோ 304வது செக்ஷன் படி ஆண்டனிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன்.
4: மேரிய மாத்திரம் இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க.
3: என்னப்பா சொல்றேன்?
4: ஆமாங்க, நாங்க காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம், கடைசியா வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சுங்க.
3: ஆமாண்டா, காவேரியில புதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. பார்த்தவங்க காப்பாத்த முயற்சி செஞ்சும் முடியலடா. ஆண்டனி, உன் மக கன்னி மேரியா சாகலடா, தாய் மணல அடைஞ்சதாண்டா போயிட்டா.
2: எனக்கு
3: ஒரு உதவி செய்வியா?
2: சொல்லுங்க ஃபாதர், செய்ற.
3: அவன் இப்ப எங்க இருக்கான்?
2: யார் ஃபாதர்?
3: அந்த மொரட்டு பையன் ஆண்டனி. எனக்கு அவனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, என்னால அங்கெல்லாம் வர முடியாது. அவனை கூட்டிக்கிட்டு வரியா? என்னடா இவன் நன்றி கடங்குற பேர்ல இவ்வளவு பெரிய வம்பல மாட்டி விடுறானே நினைக்காத. லாரன்ஸ், நான் ஒன்ன பார்த்துட்டேன், அவனையும் பார்க்கணும் போல இருக்கு, கூட்டிக்கிட்டு வரியா? இது என் கடைசி விருப்பம்.
2: எஸ் ஃபாதர், நான் ஏற்பாடு செய்யறேன்.
6: இடைவெளிக்கு பிறகு ஞான ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். இனி கேட்கலாம் ஞான ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: ஆண்டனி கிட்ட கொஞ்சம் தனியா

0: வேணும், அனுமதி கொடுப்பியா?
1: எஸ் ஃபாதர்.
0: ஏண்டா அங்கேயே நிக்கிற, கிட்ட வாடா. வேறெல்லாம் காய்ப்பு காய்ச்சிருக்கு, கல்லு உடைக்க சொல்றாங்களா இல்ல வேற என்ன வேலை கொடுக்கறாங்க?
1: அச்சாபீஸ்ல எழுத்து கோக்குற வேலை.
0: எழுத்து வாசனையே உனக்கு அங்கதான் வந்துதா? ஆண்டனி, ஓ மகளை பத்தி நீ என்னவெல்லாம் மனக்கோட்டை கட்டின, அதே மாதிரி தாண்டா நானும் நம்ம பூண்டி மாதாவை பத்தி மனக்கோட்டை கட்டினேன். என் வாழ்க்கையில நான் நினைச்ச லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றாம போறேன்டா.
1: சாமி அப்படி எல்லாம் சொல்ல இருக்கேன், நான் அழுதுடுவேன்.
0: முறட்டு பயலே, அழுவாதடா, நான் வழக்கமா ஜபம் செய்வேனே. அந்த கேண்டில எடுத்துக்கிட்டுவாமி. என்னுடைய ஒரே ஒரு ஆஸ்தி இது, சாதாரண மெழுகுவத்தி இல்லடா, சஞ்சலப்படுற மனசுக்கு சாந்தி கொடுக்கற ஞான ஒளி. எப்ப மன கஷ்டம் வருதோ அப்ப மட்டும் ஏத்தி வச்சு ஜபம் பண்ணணும். ஆமே வாங்கிக்க. சரி, என்னையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா.
1: பாபர், பெரும் டைம் 8 மணி வரைக்கும் தான். நானே என் சொந்த பொறுப்புல கூட்டு வந்திருக்கிறேன்.
0: ஓ, டைம் ஆயிடுச்சு இல்ல? நான் இந்த கைதிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் நீ ஒரு போலீஸ் ஆபீசர், உன் கடமையத்தான் செய்யல. என்னைக்காவது இவன் ஜெயிலிருந்து விடுதலையாகி வரப்போ நேகிதேங்கிற முறையில உன் கடமைய தொடர்ந்து செய்வியா?
1: எஸ் ஃபாதர்.
0: இவன் ஜெயிலிருந்து விடுதலையாகி வந்தா இந்த சமூகம் இவனை கொலகாரன்னு சொல்லி ஒடுக்கி வச்சிடும். அப்போ இவனை மனுஷனா மாத்தி வாழ வைப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுப்பியா? இது சின்ன பிள்ளையிலேருந்து இந்த சர்ச்சில் வேலை செஞ்சதுக்கு அவனுக்கு கிடைச்ச சம்பள பணம் உன்னுடைய சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு பயன்படும். விடுதலையாகி திரும்பி வரப்போ அவங்கிட்ட கொடுத்து. முறட்டு பயலே, சொல்லுடா சாமி, நானும் என்னைக்காவது மனுஷனா மாறுவே அப்படின்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தா.
1: பெற்று சார், நம்ம வளர்த்து ஆளாக்குன தெய்வத்தோட சவாடக்க முடியாம நான் எப்படி வர்றது? உனக்கு இருக்கிற உணர்ச்சிகள் எனக்கு இருக்கு, ஆனா பெரோல் டைம் முடிய போகுது, உடனே நான் உன்னை கொண்டு போய் ஜெயில ஒப்படைச்சாங்க. சாமியை இப்படியே விட்டுட்டு வர சொல்றிய, நீ என்ன மனுஷனா? உனக்கு விளக்க சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இப்ப நீ ஒழுங்காய் கூட வந்தா மறுபடியும் அதிகாரப்பூர்வ அனுமதி வாங்கிட்டு இங்க திரும்ப வரலாம். ஊருக்கே கல்லற வெட்டுறவனா? சாமிக்கு கல்லற வெட்டி அடக்கம் பண்ணாம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்.
2: உன் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு என்ன கண்டிச்சல்ல?
1: இப்ப மரியாதையா என்ன மிஸ்டர் 199 கூப்பிடு. எங்க போற? சாவு மணி அடிச்சு ஊருக்கு தெரிவிக்க. நீயா? ஏன், நீ ஒரு குற்றவாளி, பறக்கலையே, ஆக்கப்பட்டேன், நீ போகக்கூடாது. மாட்டேன். அப்படி நான் என் பணத்தை கொடுத்துருக்கேன், நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். இப்ப தர சொல்லல, நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த பிறகுதான் தர சொன்னார். ஜெயில இருந்து திரும்பி வராம அங்கேயே செத்து போயிட்டேன்னா? நான் திருந்தி நின்னு கேக்குறேன், என் பணத்தை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். நோ ஆண்டனி, நோ. லாரன்ஸ் சாத்தி வச்ச ரூமுக்குள்ள சாக போறோம்னு தெரிஞ்சா பூனை கூட புலியா மாறிடும். உச்சாண்டி காட்டுறியா? உன் விலங்கால இந்த விலங்க கட்ட முடியாது என்பதா உனக்கு தெரியும்?
2: உங்ககிட்ட இருந்து என்னால தப்ப முடியாதுன்னு சொல்றியா?
1: முரட்டு குணம் தெரிஞ்சதா முன்னெச்சரிக்கையா ஃபயரிங் ஆர்டரோட வந்திருக்கிறேன்.
2: அப்படின்னா
1: நீ தப்பிக்க முயற்சி செஞ்சா கூட நான் உன்ன ஷூட் பண்ண தயங்க மாட்டேன். அனுப்பிச்சு வச்சு ஏன் மாமியார் வீட்டுக்கு, அங்கிருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன்.
2: வெத்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டாத தம்பி,
1: உன் குணம் தெரிஞ்சுதா உன் துப்பாக்கியில இருந்த குண்டை நான் எடுத்து விட்டேனே. ஆண்டவருடைய சன்னிதானத்தில இருந்து கேட்கிறேன், என்ன போக விடு, நான் உயிரோட இருக்கிறவங்க நீ போக முடியாது. என்ன
2: மிருகமாக்காதே,
1: நீ என்ன மிருகமாக்காதே, என்ன மன்னிச்சுடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், போலீஸ்காரன் சட்டையை மாட்டும் பொழுதே மனசை கழட்டி வச்சுட்டு தான் மாட்டணும். அன்பு பாசம் நட்பு இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு நான் தான்
3: சார்.

0: உங்க திறமைக்கும் அனுபவத்துக்கும் இந்நேரம் ஒரு டிஎஸ்பி ஆகியிருக்கணுமே சார்.
1: எஸ் ஆனா என்னுடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ்ல பெரோல்ல வந்து ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டதாக ஒரு பிளாக் மார்க். இட் இஸ் நாட் அ பிளாக் மார்க், இட்ஸ் எ வுண்ட் இன் மை ஹார்ட். அந்த குற்றவாளியுடைய நண்பன், அதனால அவனை நான் வேணும்னே தப்பிக்க விட்டுட்டதாக ஒரு பழிக்கு ஆளாயிட்டேன். என்னைக்கு அந்த குற்றவாளியை திரும்ப பிடிச்சு ஜெயில அடைக்கிறனோ அன்னைக்குத்தான் அந்த வடு என்னை விட்டு மறையும். எத்தனையோ அனாதைகளுக்கு வாழ்வு கொடுத்து உருவாக்கின ஒரு உத்தமருடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தாய் தகப்பன் இல்லையேங்கிற ஏக்கம் எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கும் தெரியும். காரணம், நான் ஒரு அனாதை. இந்த பிஞ்சு மனசுல தான் ஒரு அனாதைங்கிற தாழ்வு மனப்பான்மையே வராம டீச்சர்கள் தான் பார்த்தேன்.
2: ஐயா, எங்க டீச்சர்ஸ்களை அறிமுகப்படுத்தட்டுமா? இவங்கதான் மிஸ் விமலா தேர்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர், மிஸ் டெல்லா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர், மிஸ் பிரேமா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர் மேரி.
1: வெரி
2: வெரி.
3: நீங்க
1: நாதாமா? லாரன்ஸ், இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ்மா.
3: அவா, நீ எப்படி உயிரோடு இருக்கேன்? ஆச்சரியப்படுறீங்களா? சாதனமான நினைச்சுதா தற்கொலை முயற்சியில? நீ செஞ்ச பாவத்துக்கு அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. இன்னும் பல வருஷங்கள் இருந்து அனுபவின்னு சொல்லி ஆண்டவன் கட்டளையோ என்ன, டாக்டர் சரவணன் என்ன தடுத்து காப்பாத்துட்டார். இப்ப நான் அவரை பராமரிப்புல தான் இருந்தேன்.
1: எப்படி இருந்த மேரி, ஒரு குலஞ்சு நிக்கிறேம்மா. ஆந்தனி மித்திர இப்ப இருந்தா இந்த நிலையில உன்ன பாக்க பொறுப்பானா?
3: இப்ப நீங்க அவரை பார்த்தா சும்மாவா விட்டு வைப்பீங்க?
1: மேரி, இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் லாரன்ஸ். நீ கேட்க வேண்டியது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் கிட்டமா.
3: வயசானாலும் உங்க திறமையில நம்பிக்கை குறையல இல்லையா?
1: என் திறமைய உங்க அப்ப என்னைக்கும் தோக்கடிச்சுதாமா. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் அந்தனைய நான் ஒரு நாள் பிடிச்சுதான் தீரணும், அவனும் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். அது கிடக்கு. இப்ப நீ எங்க இருக்கேன்னு சொன்ன?
3: டாக்டர் சரவணன் வீட்டுல. யார் நீங்க?
4: டாக்டர் சரவணன் வீடு இதானே?
3: ஆமா. நீங்க யாரு?
4: நீ யாருமா?
3: நான் டாக்டர் சரவணனோட பேத்தி.
4: சரவணத்தோட பேத்தியா?
3: மேரி டீச்சரோட மக.
1: மேரி, உன் பேர் என்னடாலி?
3: ராணி.
1: ராணி? அதே ராணி மாதிரியே இருக்கு. என்ன டாலிங் படிக்கிறேன்?
3: நர்ஸ் வேலைக்காக படிச்சிட்டு இருக்கேன்.
1: மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான வேலைகள்ல அது ஒன்னு. நல்லபடி அம்மா இல்ல
3: இருக்காங்க. இதை கூப்பிடுறேன். அம்மா, யாரோ வந்திருக்காங்க.
1: பேத்தி யாரோ வந்திருக்கு.
3: வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க சார்.
1: என்ன உனக்கு தெரியல?
3: வாங்க இன்ஸ்பெக்டர்.
1: அடடே, நீங்களா? குட் ஈவினிங் சார்.
5: குட் ஈவினிங்.
1: உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அது எந்த இடத்துல உங்களை சந்திப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, எங்க இவ்வளவு தூரம்?
3: டாக்டர் வந்த உடனே நீங்க வந்ததா?
1: ஓ, டாக்டர் பார்க்க வந்தீங்களா? எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க இந்த டாக்டர் தேடி வரதா இருந்தா டாக்டர் சரவணன் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்.
5: ஆமா, நீங்க எங்க?
1: மேரியனுடைய அப்பாவும் நானும் உயிருக்குயிரான நண்பர்கள். ஆண்டனின்னு அவனுக்கு பேர். நாங்க ரெண்டு பேரும் ஒரே கலயத்துல கஞ்சி குடிச்சு ஒரே பாயில படுத்து ஒன்னாவே வளர்ந்தோம். சந்தர்ப்பத்தினால இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை திசை மாறி போச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் மேரியை சந்திச்சேன்.
5: மேரி, சரவணை பார்த்தா இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. பேஸ் இஸ் வெரி வெரி ஃபேமிலியர்.
3: அப்படி ஒண்ணும் தெரியலையே.
5: அத மேரி, என் மகள். நான் அவளை பார்த்த கோலம் காலத்தால எங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்ச கோலம். கூண்டுக்குள்ள இருக்கிற நீ பயம் இல்லாம அவ பேரை சொல்றேன். கூண்டுக்கு வெளியில இருக்கிற என்னால அவ பேரை சொல்ல முடியலையே. காரணம், லாரன்ஸ்.
3: நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சீர் வச்ச கடிகாரம் அதையே நட வச்சுங்க.
6: ஒன்னு அடகு வைக்கிறதா? பைத்தியக்காரி ராணிக்கு பரிசைக்கு பணம் கட்டணும்.
3: அப்படியா?
6: மேரி, மேரியோட குடும்பத்தை நீதான் நல்லபடியா காப்பாத்துண்டா. இந்த பணத்தை உங்க கையால ராணி.
3: எங்களால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்.
6: கஷ்டமா? முருகா கேட்டியா? 30 வருஷமா எனக்கு பிள்ளை இல்லாத குறைய உன் மூல வாத்தாம தீர்த்து வச்சிருக்காரு.
3: ஒண்ணு
6: நீ பேசப்படாது, டாக்டர் தான் நான் பேசணும். ஐயோ, என்ன இருதயமே ஓடல?
3: இல்ல இல்ல, ஐயோ காசு வைக்கல.
6: நல்ல
3: காத்து நல்ல மருந்தா கொடுங்க. அவர் ரொம்ப நாள் நல்லா இருந்தா பல குடும்பங்கள் வாழ முடியும்.
6: என் மருந்துல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அவன் பாத்துக்கான்.
1: சார்,
5: எஸ் டாக்டர் சரவணன் வந்திருக்க. தேங்க் யூ, யூ கேன் கோ.
7: நமஸ்காரம் முருகா.
5: உட்கார்.
7: பரவாயில்லைங்க. ஏன் சார், உங்க உடம்புக்கு என்ன?
5: நீங்க டாக்டர் தானே, நீங்க தான் பார்த்து சொல்லணும்.
7: சார், என்ன ஒரு டாக்டரா மதிச்சு கூப்பிட்டே அது நான் செஞ்ச பாக்கியம் சார். முருகா,
5: உங்களுக்காக எவ்வளவோ பேஷன்ஸ் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் கூப்பிட்டு அனுப்பிச்சோன்னு நீங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி.
7: இல்ல சார், எனக்கு பேஷண்ட்களை விட கடங்காரங்க தான் சார் அதிகம். இந்த ஊர்ல எனக்கு பேரே முக்கால் ரூபா டாக்டர்.
5: அப்படின்னா எப்படிதான் குடும்பம் நடத்துறீங்க?
7: பல நாள் பட்னி, ஒருவேளை சாப்பாடு. சார், எனக்கு வயசாயிடுச்சு சார்.

0: இல்லைன்னா இந்த ஸ்டெத்தாஸ்கோப்ப தூக்கி எரிஞ்சிட்டு மூட்டை சுமக்க போயிடுவோம் சார்.
1: உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க?
0: நானு, என் சம்சாரம், என் முருகன், குலதெய்வம் சார். அந்த குலதெய்வம் கொடுத்த ரெண்டு அனாத ஜீவன்கள்
1: யாரு?
0: மேரியின் ஒரு அப்பாவி பொண்ணு, அவளுக்கு ஒரு மகன். மேரி டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கா சார். எங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக வேண்டி ராத்திரியும் பகலுமா தையல் மிஷினோட தையல் மிஷினா ஓடி ஓடி உருக்குலைஞ்சு போயிடுச்சு. அவ தான் மகளை நல்லா படிக்க வச்சு பெரியாள் ஆக்கணும்னு அரும்பாடுபட்டுகிட்டு இருக்கா சார். நான் ஒரு மடை அவர் உடம்ப பார்க்க வந்துட்டு என் குடும்ப கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு
2: டாக்டர் இதை வச்சுக்கங்க. இன்னையில இருந்து நீங்க 3000 ரூபாய் டாக்டர் இல்ல 3000 ரூபாய் டாக்டர். இனிமே நீங்க தான் எனக்கு பர்சனல் டாக்டர். உங்க குடும்பத்துக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம்.
0: ஐயோ, இதை என்னால நம்பவே முடியலையே முருகா. என் குறைய தீர்க்க நீயே ஐயா அனுபவத்துல வந்துட்டியா
2: டாக்டர்? உங்க வீட்டுல யாரோ அனாதைகள் இருக்கிறதா சொன்னீங்களே அவங்க?
0: ஆமா சார், மேரி.
2: மேரி, அவங்களுக்கு என்னுடைய அன்பளிப்பா கொடுங்க. செக்ரட்டரி, டாக்டர் நம்ம கார்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுவாங்க.
0: இல்ல சார், நானே போயிடுறேன் சார், நானே போயிடுறேன் சார்.
3: அதுதே டாக்டரா? சாரி டாக்டர்,
4: வராயில வராயில சார்.
3: என்ன டாக்டர், எதிர வர ஆளு கண்ணு தெரியாத அளவுக்கு கடை திருவிய வாங்கிட்டு வரீங்க போல் இருக்கு.
4: இல்ல சார், முருகன் இன்னைக்கு தான் கண்ணை திறந்திருக்கிறான். நான் டாக்டர் ஆன பலனை இப்பதான் அனுபவிக்கிறேன்.
3: என்ன டாக்டர் சொல்றீங்க
4: சார்? எனக்கு கிடைச்சிருக்கிற பேஷண்ட் சாதாரண பேஷண்ட் இல்ல.
3: விவரமா சொல்லுங்க டாக்டர்.
4: அருணுக்கு உடம்புக்கு சௌரியம் இல்ல.
3: அருணுக்கா? என்ன உடம்பு?
4: அவருக்கு உடம்பு நோய் இல்ல சார், மன நோய். அதுக்கு என்ன மருந்து தெரியுங்களா? இந்த சரவணன் டாக்டர் தர ஆறுதலான வார்த்தைகள்னு அருணே சொல்லிட்டா. இனிமேல் அருணுக்கு பர்சனல் டாக்டர் நான் தான். மாச சம்பளம் என்ன தெரியுங்களா? 3000 ரூபாய். 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டார்.
3: ஓஹோ, இதெல்லாம் மிஸ்டர் அருண் தந்த பரிசில் தானே?
4: ஆமா சார். எங்க குடும்பத்துல அவருக்கு என்ன அக்கறை தெரியுங்களா? மேரியோட வாழ்க்கையை பத்தி சொன்ன சார், அப்படியே கண்ணீர் விட்டா சார்.
3: சரி சரி, இந்த
5: நீங்க இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் உட்காருங்க. இப்பதான் சாப்பிட போனார்.
6: அடடே,
5: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தா ஒரு பெரிய விருந்து சாப்பாடே கிடைச்சிருக்கும். இல்ல,
6: இங்க பாசுக்கு விருந்து சாப்பாடு உப்பு கஞ்சி நீராகரம் தான் சார்.
5: பழக்க தோஷம்.
6: உட்காருங்க, சொல்றேன்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே,
8: கண்ணாடிய பாக்கேன்னு சொல்லிட்டு கண்ணையே பாக்குறீங்க. உங்க ரெண்டு கண்ணும் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருக்கு.
6: அது பாக்குறவங்களுடைய பார்வையை பொறுத்தது.
5: இல்ல, உங்க இடது கண்,
8: இடது கண்ணு கண்ணா நல்லா தானே இருக்குது. யூ ஆர் வேரிங் எ பிளாக் டை அண்ட் எ பிக் கிரீன். யுவர் டைம் இஸ் 7:10. ஓகே இன்ஸ்பெக்டர், தியரிட்டிக்கலா நமக்கு சரின்னு தெரிஞ்ச சில விஷயங்களை பிராக்டிக்கலா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியறது இல்ல. ஐயா,
5: எப்பவுமே அப்படி இருந்துட முடியாது.
8: அப்படியா? உங்க நெத்தியில என்ன தழும்பு?
5: எப்பவோ அடிபட்ட தழும்பு. காயம் ஆறிடுச்சு, நினைவு ஆரம்பி. ஆண்டனி, ஓ ஐ அம் சாரி.
9: மிஸ்டர் அருண், உங்களை பத்தி ஊர்ல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா?
5: என்ன நினைக்கிறாங்க?
9: மறைந்த ஒரு மனிதர் திரும்ப உயிரோட வந்திருக்கிறாருன்னு சந்தேகப்படுறாங்க.
5: What you mean? I mean, எப்பவோ இறந்த பாதிரியார் அடைக்கணும், உங்க உருவனை மறுபரப்பு எடுத்திருக்காரோன்னு பேசுறாங்க. இல்லாத போன அவர் கண்ட கனவுகள் எல்லாம் இவ்வளவு கரெக்டா நீங்க எப்படி சாதிக்க முடியும்னு சந்தேகப்படுறாங்க. உடம்பு உங்க வீட்டு நம்பர் என்ன?
8: 1/99.
5: நான் 199 நினைச்சு எங்கெல்லாமோ தேடுறேன்.
9: ஆண்டவரே, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னீங்க. என் இதய கதவை தட்டி பாக்குறேன், அங்கே அமைதி இல்ல. லாரன்ஸ் தானிக்கிறான்,

0: பேரண்டி வரக்கு வர வருமானம் போதாம ராவும் பகலும் வயிற்ற கட்டி வாய கட்டி உன்னை படிக்க வச்சா இந்த மாதிரி செய்யற என்ன மாதிரி நீயும் ஆயிடக்கூடாதுன்னு என்னெல்லாம் புத்திமதி சொன்னேன்.
1: எத்தனை நாள் அவனோடு பழகிறேன்
0: சொல்லு.
2: கொஞ்ச நாளா?
0: இனிமே நீ அந்த பையனை பார்க்க கூடாது. இனி உனக்கு படிப்பு கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் கூடாது. யாரு அந்த பையன்? யாரு?
2: இன்ஸ்பெக்டர் லாரன்ஸோட மகன்.
3: வெரி குட் மை பாய், வெரி குட். உன்னுடைய காதலை நான் வரவேற்கிறேன். என்ன, நீ காதலிச்சிருக்கிறது என் ஃப்ரெண்ட் ஆந்தனியுடைய பேட்டி? ஆந்தனி இருந்தா கூட நான் இதே முடிவுக்கு தான் வந்திருப்பேன். இதனால என்னுடைய இன்னொரு முயற்சியும் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன்.
4: குட் மார்னிங் டார்லிங்.
2: குட் மார்னிங்.
4: ஏன் அழுகிற?
2: ஒன்னும் இல்லை.
4: ஒன்னும் இல்ல, அதுக்கு அழுகிற?
2: வந்து அம்மா சொன்னாங்க இனிமே அவரை பார்க்க கூடாது, அவரோட பேசக்கூடாது.
4: யார பார்க்க கூடாதுன்னாங்க?
2: அதான் ஜார்ஜ்.
4: ஜார்ஜ்னா?
2: இந்த இன்ஸ்பெக்டரோட மகன்.
4: வர்மா, இதுல எல்லாம் கண்டிப்பா உங்க அம்மா சொல்றபடிதான் நீ கேட்கணும். அவங்க தானே உனக்கு தாய் தரப்பன் எல்லாம்.
2: ஆனா நானும் ஜார்ஜும்.
4: புரியுது புரியுது. பாரு டார்லிங், இதெல்லாம் பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிடக்கூடாது. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, உங்க அம்மாவை சந்திச்சு நானே இதை பத்தி பேச.

0: Thank you, sir.
1: நீ அவளை பார்க்க கூடாது.
2: Yes.
1: அவளோட பேச கூடாது.
2: Yes.
1: அவளை சந்திக்கவே கூடாது.
2: Yes.
1: தான மேரி சொன்னா?
2: ஆமாப்பா.
1: இப்ப நான் சொல்றேன். நீ அவளை பார்க்கலாம், பேசலாம், சந்திக்கலாம், காதலர்களா மட்டுமல்ல கணவன் மனைவியாவே. மேரிக்கு அவளுடைய மகளை தடுக்கிறது தான் உரிமை உண்டு. இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ தடுக்கிற உரிமை கிடையாது. குட் ஈவினிங் டாக்டர்.
3: ஆஹா, முருகா, வாங்க வாங்க வாங்க வாங்க.
1: மேரி, என்ன டாக்டர், வசதிகள் ரொம்ப பெரிய இருக்கா போல இருக்க.
3: எல்லாம் அவன் செயல்.
1: அவன் செயல் இல்ல, அருண் செயல் சொல்லுங்க.
3: அப்படியே வச்சுக்கோங்களேன், அருண் உருவத்துல அவன். உட்காருங்க
1: மேரி, ஒரு தட்டு கொண்டு வாமா.
0: எதுக்கு?
1: சில விஷயங்களை முறையோட தான் சொல்லணும்.
0: என்ன சொல்றீங்க?
1: அவர் தெரியுதா உனக்கு? என்னுடைய ஒரே மகன். நீ கூட பாத்துருப்பிய, வேலூர்ல போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா.
0: புலிக்கு பிறந்தது பூனையாவா போயிடும்.
1: ஆண்டனிக்கு பிறந்ததே அசுராயிட்ட அப்புறம் புலி என்ன சாதாரணம்.
0: குற்றவாளிங்க விஷயத்துல ஒரு இன்ஸ்பெக்டரோட முடிவு இப்படியா இருக்கும்?
1: மேரி, இப்ப நான் இங்க இன்ஸ்பெக்டர் லாரன்ஸா வரல,

0: குற்றவாளிங்க விஷயத்துல ஒரு இன்ஸ்பெக்டரோட முடிவு இப்படியே இருக்கும்.
1: மேரி, இப்ப நான் இங்க இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் அல்ல, உங்க அப்பா அந்தனியுடைய சிநேகிதன் லாரன்ஸ் அத்த வந்திருக்கேன். அவ ஏதோ குத்தம் குத்தம் சொல்றியே, காதலிக்கிறது குத்தமா?
0: பெத்தவங்க பாவத்தை பிள்ளைங்க பறிக்கிறதே இந்த காதல்ல தான்.
1: நீயா இத சொல்ற மேரி?
2: முருகா, நடந்தவங்க காலடி சுவட்டை பின்பற்றிக்கிட்டே போனா நடந்தவனும் நடக்கிறவனும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேருவாங்க. மேரி சொல்றது கரெக்ட்.
1: தனக்கு நடந்ததுதான் மத்தவங்களுக்கும் நடக்கும் நினைக்கிறது ரொம்ப தவறு.
2: அதை விட இது கரெக்ட்.
0: எங்க அப்பா முன்ன அடிக்கடி சொல்லுவாரு, என்னை பெத்த அப்பனால குனிஞ்ச என் தலை, நான் பெத்த மகளால நிமிர்னுட்டு. என்னால அதை நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு நான் பெத்த மகளாவது குலைஞ்சு போன எங்க குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன்.
1: இந்த கல்யாணம் எந்த விதத்துல உங்க குடும்ப கௌரவத்தை பாதிக்கும் நினைக்கிறேன்?
2: அதான் தம்பி, ஏன் நின்றுட்டே இருக்கவா?
1: இந்த குடும்பத்துல எனக்கு ஒரு தனி அக்கறை உண்டு. அதுவும் தவிர, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுடைய கடமை.
3: கவலைப்படாத, உங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் மகனை விட்டே உன் கைக்கு வழங்க மாட்டேன்.
1: மேரியோட வாக்கு மூலத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே விளங்க மாட்டிடுவேன். ஐ மீன், என் பையனை விட்டு நீங்க சொன்ன மாதிரியே ராணி கையில. பாத்தியா மேரி, அவரே சொல்லிட்டார். அப்புறம் என்ன?
0: இந்த விஷயத்துல மூணாவது மனிதர் தலையிடுறது நான் விரும்பல.
1: மூணாவது மனுஷனா? யார் மூணாவது மனுஷன்? சொந்த அப்பா மாதிரி. அதுவும் தவிர, இந்த குடும்பத்துல தனி ஈடுபாடு அக்கறையும் உள்ளவர். பாருங்க சார், இந்த கல்யாணத்துக்கு மேரி சம்மதிக்க மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட் ஆந்தனி மத்திரம் இருந்திருந்தா இப்ப உடனே சரின்னு சொல்லியிருப்பா. நீங்க என்ன சொல்றீங்க?
4: சின்னஞ்சிறிசுகள் மனசு விட்டு பழகினதுக்கு அப்புறம் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நல்லது. நான் மூணாவது மனுஷனா இருந்தாலும் இதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.
1: அனுபவபூர்வமான வார்த்தைகள். இந்த வாய்ப்பு, இந்த நல்ல காரியத்தை முடிச்சு வைக்க வேண்டியது எனக்கு உங்க பொறுப்பு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை முடிச்சிருவா?
0: கல்யாணம் செய்து வைக்கிறதுல எப்பவுமே உங்களுக்கு அவசரம் தான்.
1: அதனாலதான் இந்த கல்யாணத்தை மிஸ்டர் அருண் நடத்தி வைக்க சொல்றேன். என்ன, என் கைதான் ராசி இல்லையே. மேரி, நீ எதுக்கு யோசிக்கவோ தயங்கவோ வேண்டாம். என்னுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உன்னால கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியலனாலும் ஏதோ உன் சக்திக்கு தகுந்த மாதிரி நடத்தினா போதும், எனக்கு ஆட்சேபடி இல்ல. மிஸ்டர் அருண், நீங்க இப்ப மேரிக்கு செய்யற உதவிக்கு என் சிநேகித ஆண்டனி மத்திரம் இங்க இருந்தா உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கூத்தாடுவான். பாவம் அந்த ஆண்டனி, எங்க இருக்கானோ என்ன செய்யறானோ. ஆண்டனி,
5: மேரி இதோ பிளாங்க் செக், எவ்வளவு தொகை வேணாலும் சொல்ல பண்ணிக்க, கையெழுத்து போட்டு. இன்ஸ்பெக்டருடைய அந்தஸ்துக்கு எந்த குறையில்லாம பொண்ணு கல்யாணத்தை நடத்த.
2: முருகா, எல்லாம் உன் சே. வரலட்சுமி தள்ளால வாங்கிக்க வாங்கிக்க. என்ன சார் அந்தவணின்னு கையெழுத்து போட்டிருக்கிறீங்க?
5: ஏதோ கன்ஃபியூஷன்.
2: ஒன்னும் கன்ஃபியூஷன் இல்ல, இவர் தான் வந்ததுல இருந்து அந்தவணி அந்தவணின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே ஞாபகம். உங்க பேரை போட்டு ஒரு செக் கொடுங்க. ஏமா நிக்கிற, காபி கொண்டா வாங்க சார், வாங்க. நான் அவர் சரியா போட்டு கொடுப்பாரு, நீங்க வாங்க. தம்பி நீ வா. ராணி,
3: மேரிக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்களே ஃபில் அப் பண்ணி மாத்தி கேஷ மேரிக்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே
1: முருகா, எல்லாம் வந்து செயல். அப்போ நாங்க புறப்படுறோம், சீக்கிரத்திலே சந்திப்போம். கமல் ஜார்ஜ்.
3: இன்ஸ்பெக்டர், மற்றவர்கள் செய்தா பெரிய குற்றம், அதையே நீங்க செய்தா ஞாபகம் மறதி இல்லையா?
5: What do you mean?
3: I mean the silver tumbler.
2: வாடி, அவசரப்படாத. என் ஜாதகப்படி பிற்பாலுக்குதான் பலன் கொடுக்குமா.
0: இனிமே நமக்கு புள்ள பிறந்து உங்களை அப்பான்னு கூப்பிடும் நினைக்கிறீங்களா?
2: நான் அண்ணேன்னு கூப்பிடுமா?
1: நான் நிச்சயமா உறுதியா சொல்லுவேன். மிஸ்டர் அருண்டா ஆண்டனி, இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ், நீங்க குறிப்பிடுற நபர் ஊரே போற்றக்கூடிய ஒரு பெரிய கோட்டீஸ்வரர். நீங்க சொல்ற ஆண்டனிக்கும் இப்ப நீங்க குறிப்பிடுற அருணுக்கும் நடை, உடை, பாவனை எல்லாமே வித்தியாசப்படுது. எப்படி நிரூபிக்க போறீங்க? ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறதுக்கு தான் நடக்க போற இந்த கல்யாணத்தை நான் பயன்படுத்த போறேன். அதுக்கு உங்க அனுமதி தேவை சார். என்னுடைய ஒரே லட்சியம், பதவி ஓய்வுக்கு முந்தி ஆண்டனியை திரும்ப பிடிச்சு என் கடமையை செய்யணும். அந்த பெருமையோடு இந்த காக்கி சட்டையை கட்டணும்ன்றதுதான். ஆல் ரைட், ப்ரொசீட். தேங்க் யூ சார்.
6: அன்னைக்கு ஸ்கூல்ல பார்த்தமே அந்த டீச்சர்,
1: டீச்சர்,
6: டீச்சர் மேரி உங்களை பார்க்க வந்திருக்காங்க.
3: பரச்சல் மேரி, இறந்து போன மகளை மறுபடியும் உயிரோட பாக்கிறதுக்காக ஆண்டவனா கொடுத்ததுமா? யாரும் ஒரு புண்ணியவானுடைய கண். என்னம்மா பாக்குறேன், உங்க அப்ப எத்தனை கோலம் எடுத்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சிதம்மா.
0: நானும் கஞ்சி குடிச்சு வளர்ந்தவதானே அப்பா.
3: நோ நோ, யூ ஆர் எ மில்லியனர்ஸ் டாட்டர். நீ ஒரு கோடீஸ்வரனுடைய மகள்.
0: மாதா கோயில்ல மணி அடிச்ச அந்தோனியோட மகங்கிறத நான் இன்னும் மறக்கல அப்பா.
3: உண்மைதாம்மா,
1: எனக்கு இருக்க பணத்துக்கும் செல்வாக்குக்கும் இந்த ஊரையே இல்லை. பண்ண
7: மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேரையும் பெரிய கார்ல உட்கார வச்சு அந்த காரை நானே டிரைவ் பண்ணிட்டு போறேன்.
3: எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே பந்தம் நீதானம்மா. நான் எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கு, ஆனா என் மகளை மட்டும் நான் இழக்க தயாரா இல்லை.
0: உங்க மகளும் உங்களை இழக்க தயாரா இல்லை, அதனாலதான் அப்பா சொல்றேன்.
3: மறுபடியும் உன்னை பிரிஞ்சு நானாதே ஆகணுமா? வேண்டாம்மா, எனக்கு வயசாகி போச்சுமா, இனிமே என்னால தாங்க முடியாது.
0: அப்பா

0: அந்த இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் உங்களை எப்படியாவது பிடிக்கணும் என்ற சந்தர்ப்பத்தை தேடி அலைகிறார். நீங்க அவர் கையில சிக்கினா அவரே அப்பாவையும் மகளையும் பிரிச்சிடுவாரு. இந்த உலகத்துல எந்த மூலையிலாவது என்னைக்காவது நாம சந்திக்கலாம். அப்பா, எனக்காக, உங்க மேரிக்காக போயிடுங்கப்பா, இந்த ஊரு விட்டே போயிடுங்க அப்பா.
1: சக்கரவர்த்தி, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் செய்ய போறேன், ஏர் டிக்கெட் புக் பண்ணுங்க, நான் போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க.
2: சாரி மிஸ்டர் அருண், யூ கான்ட் எஸ்கேப், எங்கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது.
1: ஓ மேரி, நான் எதிர்பார்த்தேன் நீங்க தான் வந்திருப்பேன். மிஸ்டர் அருண், நான் உங்களை கைது செய்யறேன், வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்.
2: என் மகனுடைய கல்யாண இன்விடேஷன் ப்ரூஃப் மிஸ்டர் அருண் இன்வைட்ஸ் போட்டிருக்கு. நீங்களே முன்னாள் இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்கன்னு பத்திரிகை கூட அச்சடிச்சிட்டேன்.
1: நோ இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு நான் அவசரமா சிங்கப்பூர் போறேன். நான் விட்டா தானே நீங்க போக.
2: தட் மீன்ஸ் நீங்க வந்து இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு சொல்றேன். மிஸ்டர் அருண், நான் கொஞ்ச லேட்டா வந்திருந்தா உங்களை பிடிச்சிருக்க முடியாது, தப்பிச்சிருப்பீங்க. இல்ல, ஐ மீன் பிளேன்ல சிங்கப்பூருக்கு பறந்துருப்பீங்கன்னு சொல்றேன்.
0: அப்ப நான் போயிட்டு வரேன் சார்.
1: என் கார்ல போய் இறங்கிக்கமா?
0: வேண்டாம் சார், நான் நடந்து போறேன்.
1: அப்போ நான் புறப்படுறேன். மிஸ்டர் அருண், இது போலீஸ்காரன் விட்டு கல்யாணம், யூ கெனாட் எஸ்கேப்.
3: மாதாவே, என் மகளை தெருவில் நிக்க வச்சிட்டியே, நான் பெத்த மகளை நடுத்தருவில் நிக்க வச்சிட்டியே, எனக்கு ஏன் வாழ்வு மாதாவே?
0: இன்ஸ்பெக்டர் சார், என்னங்க இதெல்லாம்?
1: சரி, ஒரு சின்ன சந்தேகம்.
0: இந்த நேரத்திலேயே உங்களுக்கு சந்தேகம்?
1: இப்பதான் தெரிஞ்சது. அதனாலதான் மேல் நீ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மக ராணி, அது கிடக்கட்டும். மேரி, உனக்கு கல்யாணம் நடந்துருச்சா? உன் கல்யாணத்தை எந்த சர்ச்சில் எந்த பாதிரியார் நடத்தி வச்சா? உன் புருஷன் யாரு? இந்த பெண்ணுக்கு தகப்பன் யாரு?
0: நீங்களே இப்படி கேக்குறீங்க.
1: ஆமா, நான் பையனுடைய அப்பா, கேட்க வேண்டியது என்னுடைய முறை, பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை.
0: நீங்க கேக்குறது கேள்வி இல்ல இன்ஸ்பெக்டர், கேலி.
1: என் பையனுடைய கல்யாணம் ஒரு கேலி கூத்தா போயிடக்கூடாதுன்னு தான் கேக்குறேன். ஏன் பேசாம நிக்கிறேன்? பதில் சொல்லு, உனக்கு கல்யாணம் நடந்துருச்சா? ஏன் டாக்டர், நீங்க தானே மேரியோட கார்டியன், நீங்க சொல்லுங்க, மேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: முருகா, எப்பவுமே பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் சோதனை அதிகம். கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல காளிதாசனுடைய சகுந்தல நாடகத்தை நடத்துறியே, இப்படித்தான் சகுந்தல மோதிரத்தை தொலைச்சிட்டு?
0: இன்ஸ்பெக்டர் சார், இந்த மோதிரம் யாருக்குன்னு தெரியுதா?
1: தெரியலையே.
0: தெரியலையா?
1: ஒன்னே, இப்ப கொஞ்ச நாளா தான் எனக்கு தெரியும். உன் மோதிரத்தை பத்தி கேட்டா எனக்கு தெரியும். ஆமா, ஒரு பெரிய பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திடலாம். நீதான் பாக்குற. எல்லாரும் கேளுங்க, கவனமா கேளுங்க, இந்த வளப்பெண் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் இல்ல. இந்த பெண் ராணி மேரியினுடைய களங்கமான வாழ்க்கைக்கு கிடைச்ச பரிசு. புனிதமான இந்த சர்ச்சில் நிக்கிறதுக்கு இந்த மேரிக்கு அருகதை கிடையாது. இந்த மேரி ஒரு நடத்தகட்டவன்.
4: என்ன சொன்ன?
1: என்ன சொன்ன? இந்த மேரி ஒரு நடத்தகட்டவன் சொன்னேன்.
4: இந்த பழி அவளுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே அன்னைக்கு கையும் கழுவும் அப்படிச்சு அவளை வெட்ட போனப்ப.
1: யார் யார வெட்ட போன?
4: அவங்க அப்ப வெட்டிட்டு அந்த ரத்தத்துல களங்கத்தை கழுவிட முடியுமான்னு கேட்கல.
1: இல்ல,
4: நடக்க கூடாதது நடந்துட்டதுனால இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லல.
1: இல்ல,
4: அவர் நடத்த கெட்டவன் நாலு பேர் சொல்லிட கூடாதுங்கிறதுக்காக கொற்ற மலையில் அந்த கல்யாணத்தை நீயே நடத்தி வைக்கிற.
1: இல்ல இல்ல,
4: பாஸ்கர் பையன் உனக்கு தெரியாது?
1: தெரியாது.
4: என்ன உனக்கு தெரியாது?
1: தெரியாது.
4: இந்த மேரி உனக்கு தெரியாது?
1: தெரியாது. தெரியாது. தெரியாது. தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், இந்த மேரி நடத்த கெட்டவன்.
4: என் நிறுத்திட்ட
1: அடி அடி. ஓங்கினது இடது கை, கோபத்துல தன்னையே மறக்கிறது உன்னுடைய மிருக வெறி. நீ யாருன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை, எல்லாருக்கும் தெரியணும். கம் அவுட் ஐசு, கம் அவுட்.
4: உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். மறுபடியும் நான் மிருகமாக மாட்டேன். நான் நல்லவன் ஆயிட்டேன், நான் மனிதன் ஆயிட்டேன்.
1: எல்லாருக்கும் என் பேர் அருண் இல்லை, ஆண்டனி. பல வருஷங்களுக்கு முன்னாலே இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு போன ஆயுள் கைதி 199 ஆண்டனி.
5: இதே கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்த ஆண்டனி,
1: கல்லறை வெட்டுற ஆண்டனி.
6: நான் தான் அந்த ஆண்டனி.
7: போதுமா இன்ஸ்பெக்டர், திருப்தி தானே? நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல லாரன்ஸ். அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த விலங்க கட்ட உன் விலங்கால முடியாதுன்னு. என்ன கட்ட விலங்கு தேவையில்லை, அன்பு ஒன்னே போதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சமயம் பார்த்து என்ன மடக்கிட்டில்ல. மேரி நல்லவங்கிற உண்மையை சொல். சூழ்நிலையினாலதாவது இப்படி ஆயிட்டாங்கிற உண்மையை சொல். எனக்காக சொல்ல வேண்டாம், மேரிக்காக சொல், இந்த ஊருக்காக சொல். லாரன், ஐ அம் நாட் யுவர் ஃப்ரெண்ட், ப்ளீஸ்.
4: தனி தனி என்ன மன்னிச்சிருவா, என்ன மன்னிச்சிருவா மேரி? நீ என்ன மன்னிச்சிருப்பா? தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்யற

0: தவறுகளுக்கெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு குற்றவாளியுடைய வாக்கு முறத்தை அவன் வாயிலிருந்தே வரவழைக்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் முறை தவறி பேச வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. எல்லாரும் கேளுங்க, மேரிய பத்தி நான் சொன்னதெல்லாம் போய், அவர் ரொம்ப நல்லவர். அருண் சொன்ன அந்த பாஸ்கர் தான் அவருடைய கணவன். நான் தான் அந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சேன். போதுமா மிஸ்டர் அருண்?
1: நோ ஆண்டனி.
0: போதுமாடா ஆண்டனி.
2: அப்பா
0: சத்தம் போட்டு கூப்பிடுமா? இனிமே நீ யாருக்கு பயப்படணும்? என் மனம் குளிர சத்தம் போட்டு எல்லாருக்கும் தெரியும்படி அப்பான்னு கூப்பிடும்.
2: அப்பா
0: யாரும் அழக்கூடாது. I have fulfilled all my God's desire. சாமியாருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி யாரும் அழக்கூடாது. இனிமே இந்த கல்யாணம் நடக்கலாம்டா லாரன்ஸ்.
1: I'm sorry inspector.
0: நல்லா நடக்கலாம்.
1: என்ன டார்லிங்,
0: கோடீஸ்வர தாத்தா குற்றவாளியா நிக்கிறானே அழுகிறியா? பரவாயில்ல, நீதான் போலீஸ்கார வீட்டுக்கே போக போறிய. மைடியர் ஆங்கலோ, உங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். என்ன தெரியுமா? உங்க கல்யாணத்துக்கு நானே என் கையால வெட்டிங் பெல் அடிக்க போறேன். ஓகே இன்ஸ்பெக்டர், நான் போய் வெட்டிங் பெல் அடிச்சுட்டு வரலாமா?
1: சாரி 199.
0: மணி அடிச்சுட்டு ஓடிட மாட்டிய.
3: நேர்கள் இதுவரை கேட்டது எஸ்ஜே கம்பைன் JR மூவிஸின் ஞான ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், விஜய நிர்மலா, சாரதா, ஸ்ரீகாந்த், மேஜர் சுந்தரராஜன், வி கே ராமசாமி, MRR வாசு, மனோரமா மற்றும் பலர். இசை MS விஸ்வநாதன். கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம். இயக்கம் பி மாதவன்.
4: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் தேனி வளர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5 மணி. பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கனவு என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவுகள், அந்த கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட வேண்டுமென்றால் நம்முடைய உழைப்பு உன்னதமாக இருக்க வேண்டும் என்பது APJ அப்துல் கலாம் அவர்களுடைய வரிகள். ஆம் நேர்களே, இன்று கனவு என்ற தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவுகள் புது புது விதமாக

கனவுகளும் கற்பனைகளும் இவ்வுலகத்தில் வளம் வரும் வரை எந்தவித மனக்குழப்பமும் மனிதர்களுக்கு இருப்பதில்லை. அதுபோல் ஒவ்வொரு கனவுகளும் ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு கனவுகளாக வருகிறதாமே, அதை பார்க்கலாம்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போது 5:10:30. பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கனவுகள் என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிரீடம் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள். ஒவ்வொரு கனவுகளும் ஒவ்வொரு விதமாக, புது புது விதமாக, பலருக்கு பல விதத்தில் வெற்றி கனவுகள் கூட சிலருக்கு ஏற்படும். அப்படி இந்த கனவுகளோடு வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் ஜொலித்து கொண்டுதான் இருக்கிறது.

நேரம் இப்போது 5:51. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கனவுகள் என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பொக்கிஷம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

கனவுகள் பலவிதம் என்று சொன்னோம் அல்லவா? சில கனவுகள் ஏன் கலைந்து போகிறது என்ற ஏக்கமும், சில கனவுகள் ஏன் நிறைவேறாமல் போகிறது என்ற தாக்கமும் நமக்குள் இருக்கத்தான் செய்கிறது.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இதுவரை கனவு என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரையிசையில் தொடக்கமாக மரியான் படத்திற்காக விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

கேட்டியே இப்போ வே.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் கணிப்பு 7.1% உயர்த்தப்பட்டுள்ளது. மலைப்பகுதி கிராமங்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதில் உள்ள சிரமங்களை மருத்துவர்களின் மன உறுதி மூலமாகவே தீர்க்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆணையம் ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி வரை 78.83% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் 6.6% கணிப்பு 7.1% உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக 7.8% அளவில் இந்தியா வளர்ச்சி அடைந்திருப்பதை கருத்தில் கொண்டு முழு ஆண்டிற்கான கணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: இந்தியாவில் தனிநபர் நுகர்வு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக உந்துதல் கிடைக்கும் என்றும், பொது முதலீடுகள் உயர்த்தப்பட்டு

0: சாதகமான நிதி மற்றும் கொள்கை சூழலும் உருவாக்கப்படுவதால் வளர்ச்சிக்கு மேலும் அனுகூலமாக இருக்கும் என்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதியும் அதிகரித்திருப்பதால் உலக அளவிலான நிச்சயமற்ற தன்மை காரணமாக தனியார் முதலீடுகளில் ஏற்படும் பாதிப்பு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தொழில்துறையின் செயல்பாடுகளும் எதிர்பார்க்கப்பட்டதை விட நன்றாகவே உள்ளதாகவும், குறிப்பாக உள்கட்டமைப்பு, கட்டுமான பொருள் உற்பத்தி மற்றும் மின்சார உற்பத்தி துறையில் வலுவான வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஆயினும் தென்மேற்கு பருவமழையில் ஏற்பட்ட பற்றாக்குறை காரணமாக வேளாண் துறையில் சில பலவீனங்கள் ஏற்படலாம் என்றும், கிராமப்புற தேவைகள் ஓரளவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்தியாவின் சேவைத்துறை தொடர்ச்சியாக வளர்ச்சியடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இமாச்சல பிரதேசத்தில் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். இளம் மருத்துவர்கள் தாங்கள் படித்த கல்லூரியின் பெயரை காப்பாற்றும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என அவர் தமது உரையில் கேட்டுக் கொண்டார். டாக்டர்கள் கருணை மற்றும் சேவை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும், எதிர்கால தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இமாச்சல பிரதேசம் போன்ற மலைப்பகுதிகளில் தொலைதூர கிராமங்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதில் பல சிரமங்கள் உள்ள போதிலும் மருத்துவர்களின் மன உறுதி மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் கூறினார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தினால் மக்களுக்கு கிடைக்கும் பலன்களை மாநில அரசுகள் விரிவான முறையில் மக்களிடம் எடுத்துக்கூற வேண்டும் என குடியரசுத் தலைவர் மேலும் கேட்டுக்கொண்டார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்திய மொழிகளை ஒருங்கிணைக்கும் தங்கச்சரடு சமஸ்கிருதம் என்றும், உலக அளவிலான இலக்கிய தத்துவ மற்றும் அறிவியல் அரங்கில் சமஸ்கிருத மொழிக்கு மகத்தான இடம் இருப்பதாகவும் அவர் கூறினார். சமஸ்கிருதம் உட்பட இந்திய கலாச்சாரத்தின் செழுமைக்கு பங்களிக்கும் எல்லா மொழிகளின் வளர்ச்சிக்கும் அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்தார். 2020 தேசிய கல்விக் கொள்கையில் இந்திய பாரம்பரிய நாணயத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதையும், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தொன்மையான ஓலைச்சுவடுகளை சேகரித்து பாதுகாக்க ஞான பாரதம் இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆணையம் ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய பொருளாதாரம் 7-8% வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகளை சமாளிப்பதற்கான நீண்டகால போக்குவரத்து மாஸ்டர் பிளான் ஒன்றை இந்த ஆணையம் தயாரிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் கூறினார். புதிய ஆணையம் அமைக்கப்படுவதால் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடல், கண்காணிப்பு, மதிப்பீடு மற்றும் தாக்கங்களின் அளவீட்டை வலுப்படுத்த ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்தார். சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு முதலீட்டுக்கான தனி வளர்ச்சி நிதி ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குஜராத் முதலமைச்சராகவும் பின்னர் பிரதமராகவும் அரசு தலைமையில் 25 பிரதமர் திரு நரேந்திர மோடி பூர்த்தி செய்திருப்பதை பாராட்டியும் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளிலும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியும் இதில் அடங்கும். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் மாலை 5 நிலவரப்படி 78.83% வாக்குகள் பதிவாகியிருந்தன. மாலை 5 வரை தமிழகத்தின் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் 83.86% வாக்குகளும், தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. இறுதி வாக்குப்பதிவு சதவீதம் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். குறிப்பாக முதல் முறை வாக்களிக்க தகுதி பெற்ற இளம் வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்தனர். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் லாஸ்பேட்டை க்ளூனி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியிலும், திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம் பாக்குமுடியான்பேட் நூலகத்தில் உள்ள வாக்குச்சாவடியிலும் வாக்களித்தனர். வாக்குப்பதிவின் போது வாக்குச்சாவடிகள் நேரில் பார்வையிட்ட முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அனைத்து 31 வாக்குச்சாவடிகளிலும் வாக்களிக்க வசதிக்காக நிழல் பந்தல், குடிநீர், கழிவறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வுதலை பாதை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. சிஆர்பிஎஃப் படையினர், மாநில காவல்துறையினர் மற்றும் ஐஆர்பி

0: காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இன்று இடைத்தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரே நாடு ஒரே அரசியல் சாசனம் என்னும் நிலைப்பாடு வலுப்பட்டு இருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: அரசியல் சாசனத்தில் 70 ஆண்டுகளாக நீடித்து வந்த 370வது பிரிவு கிட்டத்தட்ட எவரும் தொட்டுவிடக்கூடாத விதியாகவே கருதப்பட்ட நிலையில் மத்தியில் அடுத்தடுத்து அமைந்த அரசுகள் அதை பற்றி சிந்திப்பதையே தவிர்த்து வந்தன. 370வது அரசியல் சாசன பிரிவு மீதான நம்பிக்கையை காட்டிலும் அதை நீக்கினால் ஆபத்து என்ற அச்சமே இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் 2016ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு அதன் வரலாற்றிலேயே மிக அதிகமாக 51 நாட்களுக்கு நீடித்தது. ஒரே ஒரு கொலை சம்பவத்திற்காக பள்ளிகள் 8 மாதங்களுக்கு மூடப்பட்டிருந்தன. அனைவரும் பெரும் குழப்பத்தை எதிர்பார்த்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வன்முறைகளை கட்டுப்படுத்த வலுவான திட்டம் ஒன்றை வைத்திருந்தது. குடியரசுத் தலைவரின் ஒரு உத்தரவு, நாடாளுமன்றத்தின் ஒரு தீர்மானம், ஒரு மறுசீரமைப்பு சட்டம் ஆகிய 3 ஒரே நாளில் கொண்டுவரப்பட்டதால் அறிவிப்பிற்கும் அமலாக்கத்திற்கும் இடையே அவகாசமின்றி அவ்வாண்டு கோடைக்காலம் அமைதியாக கழிந்தது. 370வது அரசியல் சாசன பிரிவு ஆரம்பத்திலிருந்தே தற்காலிக விதிமுறைதான் என்று கூறி உச்சநீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் அரசின் இந்த எல்லா நடவடிக்கைகளையும் அங்கீகரித்தது. இதைத் தொடர்ந்து 10 ஆண்டுகளில் முதல் முறையாக 2024ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தப்பட்டன. 1949ஆம் ஆண்டில் தற்காலிக அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை தற்காலிக பிரிவாகவே கருதி நீக்கவும் ஒரே நாடு ஒரே அரசியல் சாசனம் என்னும் கொள்கையை நிலைநிறுத்தவும் 70 ஆண்டுகள் தேவைப்பட்டிருப்பதே இதில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சமாகும்.
0: இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் முதலாவது போட்டி இன்றிரவு 7 மணிக்கு லக்னோவில் நடைபெறவுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் 2-1 என கணக்கில் ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ள இந்தியா அண்மையில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் தங்கம் என்ற உற்சாகத்துடன் இன்று போட்டியில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் கணிப்பு 7.1% உயர்த்தப்பட்டுள்ளது. மலைப்பகுதி கிராமங்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதில் உள்ள சிரமங்களை மருத்துவர்களின் மன உறுதி மூலமாகவே தீர்க்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆணையம் ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி வரை 78.83% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:40. காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீச வருகிறது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில். தொடக்கமாக பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இந்த இனிய மாலை பொழுதில் காற்றலையில் தவழ்ந்து பக்திமனம் வீசிக் கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஜயசிவா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

மனோரஞ்சிதம் நிகழ்ச்சிகள். அடுத்ததாக ராகம் சகோதரிகள் சிவரஞ்சனி நளினகாந்தி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:50. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, இதில் தேனி வளர்ப்பு, திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து வேளாண் செய்திகள் கேட்கலாம். இரவு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 10:35 முதல் 11:00 வரை தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரை, அதன்பின் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00

1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் தமிழ் பொன் கனிமொழி அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். மக்கள் பங்கேற்பு அறிவியல் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். காலை 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 தமிழமுது. சங்கத்தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோயில் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சூழல் காப்பதில் உடைகள். பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி நல்லவாடு வி தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு. மாலை 4 மணிக்கு குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன். இயக்கம் ராமண்ணா. மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. கவிதை என்ற தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணி முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8 மணி முதல் 8:10 வரையிலும், அதன் பின்னர் 8:16 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 8:10 இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் அமர் பிரீத்தி சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:16 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணி முதல் 10:35 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11 மணி வரை தேன்மடை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15

ஐந்தாகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்க மக்களே, 8:02-8:30 இனிய நேரம் நேரலை நிகழ்ச்சி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நிகிதையே. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற காணுங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலி காமெடி ஷோ. 5:00 நம்மை சுற்றி நேரலை. 5:20 மனோரஞ்சிதம். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பேதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இடந்தஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கூறு முறையும், பின்னர் இரவு 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 7:00. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடலுடிக்கிறது

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பரதேசி. திரையிசையில் அடுத்ததாக தென்மேற்கு பருவக்காற்று படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்தஞ்சல் ஆகும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மருத்துவர்கள் சிறப்பாக செயல்பட்டு எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மருத்துவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று போற்றப்படுவதாக கூறிய அவர், மனிதாபிமான சேவைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மலைகள் சூழ்ந்த மாநிலங்களின் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவது சவாலாக உள்ளதாக அவர் கூறினார். மருத்துவர்களின் செயல்பாடுகள் மூலம் இந்த சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் ஏராளமானோருக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். சாமானியர்களும் கொடிய நோய்களுக்கான சிகிச்சையை பெற இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், புதிய நீதிபதிகள் சுனிதா அகர்வால், திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, அபரேஷ்குமார் சிங் ஆகியோருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுனிதா அகர்வாலும், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேவேந்திரகுமார் உபாத்யாயாவும் மற்றும் தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அபரேஷ்குமார் சிங்கும் பதவி வகித்திருந்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியம் இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக கடந்த

0: 28 தேதி பரிந்துரை செய்திருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான தீர்மானம் மத்திய அமைச்சரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த 2001 அக்டோபர் 7 தேதி குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திரமோடி பதவியேற்றதாக தெரிவித்தார். கடந்த 25 திரு நரேந்திரமோடி பொது வாழ்க்கையில் வரலாற்று சாதனைகள் படைத்து நமது ஜனநாயகத்தை முன்னெடுத்துச் சென்றதாக புகழாரம் சூட்டினார். குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குஜராத்தில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சித் திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமாக இருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பிஜேபி சார்பில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பால், திரு வித்யாசாகர் சங்கர், திரு கோபிகிருஷ்ணா பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து 10 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை.
2: குஜராத்தில் உள்ள நர்மதா நதிக்கரை அருகே சாதுபெட் என்ற இடத்தில் உலகிலேயே உயரமான ஒற்றுமையின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய தேசிய சேவையை பெருமைப்படுத்தும் விதமாக 182 மீட்டர் உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 2018 அக்டோபர் 31 தேதி அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சிலையை திறந்து வைத்தார். குஜராத் மாநிலத்தின் 182 சட்டப்பேரவை தொகுதிகளின் அடையாளமாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சுதந்திர தேவியின் சிலையை காட்டிலும் உயரமாக சர்தார் பட்டேலின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 1000 விவசாயிகள் பயன்படுத்திய இரும்பு கருவிகளை கொண்டு இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒற்றுமையையும் சமுதாய பங்கேற்பையும் முக்கியப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிலை அமைக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சாதாரண பழங்குடி மக்கள் வாழும் இந்த பகுதி உலக தரமான பெருமை கொண்ட சுற்றுலா தலமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வனப்பகுதிகளின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த பகுதியில் வாழும் உள்ளூர் வாசிகளின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏக்தா நகரில் வாழும் ஆட்டோ ஓட்டுநரான தேவிகா பென் தத்வி சுற்றுலா தலத்தால் தமது வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
0: ஐந்து சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும், மேற்குவங்கத்தின் ரஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், அசாமின் நகாவன் மக்களவைத் தொகுதியிலும் காலை 7 தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 முடிவடைந்தது. 6 வாக்களிக்க வரிசையில் நின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 9 தேதி எண்ணப்படுகின்றன.

0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே வடிவமைத்த ஹாப்ஸ் உயர்மேடை பறக்கவிடும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விமானப்படையின் விமான நிலைய ஆணையமும் ஒருங்கிணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் கடல் மட்டத்திலிருந்து 21 கிலோமீட்டர் உயரத்தில் ஹாப்ஸ் உயர்மேடை பறந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த வெற்றிக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் பனாமா நாட்டின் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதில் பயணித்த 19 மாலுமிகளில் 17 பேர் இந்தியர்கள் என்று கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 11 இந்தியர்கள் உட்பட 12 மாலுமிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டு அதிகாரிகளின் உதவியுடன் காயமடைந்தவர்களை காஷப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓமன் நாட்டின் உதவிக்கு இந்தியா அந்நாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீர்இணைப் பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் துருவத்தில் ஐஸ் கியூப் நியூட்ரினோ கண்காணிப்பு மையம் அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததற்கு பிரான்சிஸ் ஹால்சனுக்கு இந்த பரிசு வழங்கப்பட உள்ளது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கூட்டுப்படையின் கடற்படையினர் ஹோடிடாவில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ராணுவ தளவாடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சனா மற்றும் சாடாவில் உள்ள ஏவுகணை மையங்களை முற்றிலும் அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதனிடையே துபாத், அல் மந்தாப் நகரங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலை முறியடித்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 29 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகள் கேட்கும் முன் விளம்பரம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி குறித்த அறிவிப்புகள். இதன் நோக்கம் சத்து மிகுந்த குறுதானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தலே இதன் நோக்கமாகும். குதிரை வாழை. இந்த குதிரை வாழையில் MTU 1, அத்தியேந்தல் 1, Co2 என்ற ரகங்கள் இருக்கின்றன. குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. 2 முறை நிலத்தை நன்றாக உழுது சமப்படுத்த வேண்டும். விதையளவு 3 அல்லது 4 கிலோ ஏக்கருக்கு என்ற அளவில் இருக்க வேண்டும். விதைகளை தூவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3-4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். இடைவெளி வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். நிலம் தயார் செய்யும் பொழுது ஒரு ஏக்கருக்கு 2-4 டன் தொழு உரம் இட வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16:12:20 கிலோ ஏக்கருக்கு என்ற விகிதத்தில் அடியுரமாக இட வேண்டும். நீர் மேலாண்மை. பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலையை நிலவும் போது மட்டும் கதிர்வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல்

படித்துவிட வேண்டும். விதைத்து 25 முதல் 30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சாமை. இதன் ரகங்கள் அத்தியந்தல் 1, விதையளவு வரிசை நடவுக்கு 4 கிலோ ஏக்கருக்கு என்ற அளவில் இருக்க வேண்டும். விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ ஏக்கருக்கு என்ற அளவில் வைத்துக்கொள்ள வேண்டும். விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டசியம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலைத்திணை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2 அல்லது 3 முறை நன்றாக விழ வேண்டும். உரமிடுதல் அடியுரம் தொழு உரம் 5 டன் ஏக்கருக்கு, தழைச்சத்து 18 கிலோ ஏக்கருக்கு, மணிச்சத்து 9 கிலோ ஏக்கருக்கு என்ற அளவில் உரமிட வேண்டும். இடைவெளி வரிசை நடவுக்கு 25 க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். நேரடி விதைப்புக்கு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். களையெடுத்தல் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களை எடுக்க வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்து விட வேண்டும். அடுத்ததாக திணை. ரகங்கள் கோ 6 கோ 7. விதையளவு வரிசை நடவுக்கு 4 கிலோ ஏக்கருக்கு, விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ ஏக்கருக்கு என்ற அளவில் விதையளவு இருக்க வேண்டும். விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டசியம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக விட வேண்டும். அடியுரமாக தொழு உரம் 5 டன் ஏக்கருக்கு, தழைச்சத்து 18 கிலோ ஏக்கருக்கு, மணிச்சத்து 9 கிலோ ஏக்கருக்கு என்ற அளவில் உரமிட வேண்டும். இடைவெளி வரிசை நடவுக்கு 22க்கு 20 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். நேரடி விதைப்பு செய்வதற்கு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுக்க வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்துவிட வேண்டும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, இந்தா புள்ள, நீ கேட்ட பிளவுஸ், நீ கேட்ட மாடல்லே, நீ சொன்ன டிசைன்லயே தச்சு கொண்டாந்துருக்கேன். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: பட்டக்கா கைவண்ணமாச்சே, எப்படி நல்லா இல்லாம போகும்? அதெல்லாம் சூப்பரா தான்க்கா இருக்கும்.
4: நீ சும்மா என்ன புகழாத, முதல்ல வாங்கி பாரு.
5: அக்கா, நீங்க தைக்கும் போதுதான் நான் வந்து பார்த்தேனே, ரொம்பவே அருமையா வந்திருக்கு.
4: சரி புள்ள, அப்ப நான் வாரேன். உங்க மாமா வேற வயல்லேருந்து வந்துருவாரு, அவருக்கு சாப்பாடு செய்யணும். அதோட மருதாணி வேற ஒரு சட்டைய தச்சு தர சொல்லி சொன்னா. நாளை கழிச்சு ஏதோ

0: கல்யாணமா இப்போ ஆரம்பிச்சாதான் நாளைக்கு கொடுக்க முடியும்.
1: பட்டக்கா எப்பவுமே பரபரன்னு இருக்கிற பட்டாம்பூச்சியா தான் இருக்கிறாங்க.
0: ஆமா ஆமா, சரி பிள்ள நான் வாரேன்.
1: அக்காக்கா ஒரு நிமிஷம் இருங்க.
0: என்ன பிள்ள எங்க போற?
1: இதோ வாரேன் இருங்க.
0: எங்க போச்சு இந்த பிள்ள?
1: அக்கா இந்தாங்கக்கா.
0: என்ன பிள்ள இது?
1: இது சுத்தமான தேனு. ஒரு 10 பாட்டில் அண்ணன் ஊர்ல இருந்து கொடுத்து அனுப்பினாரு.
0: அண்ணனுக்கு ஏது பிள்ள தேன் பாட்டிலு? வெளியூருக்கு ஏதும் பயணம் போய் வாங்கிட்டு வந்தார என்ன?
1: அக்கா இது வாங்கலாம் இல்லை, அண்ணன் இப்போ தேனி வளர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதுல உற்பத்தி செஞ்சது தான் இந்த தேன்.
0: அட பரவாயில்லையே, அண்ணன் இயற்கை விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இப்போ தேனி வளர்ப்பும் செய்கிறாரா?
1: ஆமாங்கக்கா, நான் கூட அண்ணன் கிட்ட இதை பற்றி கேட்டேன். விவரம் இருந்தால் சொல்லுங்கன்னா நானும் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணன் ஒரு பதிவை எனக்கு அனுப்பினாரு.
0: அப்படியா முத்தழகு, என்ன பதிவு அது?
1: தேனி வளர்ப்பு பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கம் தான் அது. நானும் இன்னும் கேட்கல.
0: அப்படின்னா இப்போவே அதை வை முத்தழகு, நாம் சேர்ந்தே கேட்போம்.
2: எவ்வளோ காலமாக இந்த தேனி வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கிறீங்க? ஏன் இதில் முத முதல்ல இறங்குனீங்க?
3: ஐயா நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்தேன். இந்த 12 ஆண்டுகளில் வெளிநாட்டில் வேலை பார்த்ததில் நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கே வந்துடலாம், நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்புனால் வந்தேங்க. இயற்கை விவசாயத்தில் உள்ளே நுழைஞ்சப்போ நாம் நம்ம உடம்புக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முத முதல்ல இறங்கணும். பூர்வீக சொத்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அந்த 5 ஏக்கரில் முதல்ல ஆரம்பித்தோம். இந்த 5 ஏக்கரில் ஆரம்பித்தப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டேங்க. அதில் நான் என்னுடைய உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைய ஆரம்பிச்சிது. அப்போ தான் நான் ரியலைஸ் ஆனேன், இது நமக்கு மட்டும் நிப்பாட்டக்கூடாது, நாட்டில் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என் மூலியமாக அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்ட்டு இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு வாண்டட் இருக்குது, நிறைய பேர் எனக்கு பாராட்டுகளும் தெரிவித்தாங்க, அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஆர்வம் இருக்குது, அது இயற்கை பொருட்களை வாங்கிறதுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஒரு நோய்பட்ட ஒரு உடலோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு பொருட்களாக நம்ம ஈடுபடும் போது முதல்ல வந்து இந்த தேனியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். தேனீக்கள் ஏன் முக்கியமாக நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தேனீக்கள் மகரந்த சேர்க்கை உண்டாக்குது. மகரந்த சேர்க்கை இல்லைன்னாக்கா நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு, அதனால தான் அதில் ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 10 பெட்டி வாங்கினோம். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூர் அப்படின்ற ஒரு ஊரில் தமிழ்நாடு அறிவியல் நிலையம் அவங்க தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு
2: வேளாண் அறிவியல்.
3: ஆமாம், அதில் தான் கூப்பிட்டாங்க. அதில் தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நம்ம இதில் கலந்துக்கிட்டோம். அது மூலிமா ஒரு சின்ன ஒரு கான்டாக்ட் கிடச்சி அங்கே உங்ககிட்ட ஒரு 10 பெட்டி வாங்கினோம். அதிலிருந்து கற்றுக்கிட்டு அந்த 10 பெட்டியை இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகளில் 300 பெட்டியாக மாற்றிருக்கோம். இந்த 300 பெட்டியிலிருந்து பெட்டிக்கு 1 கிலோ விதமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 300 கிலோ தேன் வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். இந்தியா முழுவதும் நமக்கு டெலிவரி அமைச்சிட்ருக்குறோம், கஸ்டமர் இருக்காங்க. கடந்த ஓராண்டுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இயற்கை விவசாயிகளுக்காக ஒரு இயற்கை வேளாண் சந்தையை உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம உழவர் சந்தையில் திருவள்ளூரில் அதை ஆரம்பித்து வச்சார். நமக்கும் அதில் ஒரு அங்கமாக இணைச்சிக்கிட்டோம். கடந்த 18 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து நாம் கடை அமைச்சு எந்த ஒரு புரோக்கர் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம்.
2: தேன்
3: நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம தோட்டத்தில் வளர்கிற எல்லா பொருட்கள், வாழைப்பழம், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், கடலை பருப்பு, எள்ளு எண்ணெய் பார்த்திங்கன்னா, ஊறுகாய் வகைகள் பண்ணுறோம். அதே மாதிரி சப்போட்டா, நம்மக்கிட்ட சப்போட்டா மரம் இருக்குது, அது ஒரு 800 கிலோ வருது, அது கொண்டு வரோம். அதே மாதிரி செம்பருத்தி வச்சுருக்கோம், அதை கொண்டு வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமான விஷயம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திப்பிலி மிளகு இது ரெண்டும் வளையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதை வளைய வச்சு

0: காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் அதை வலைய வச்சு சாதனை பண்ணியிருக்கோம். திருவூரில் இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லோரும் நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துருக்குறாங்க, நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் அதையும் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். வெற்றிலை விவசாயம் பண்ணி அதையும் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். வாழையில் அட்வான்டேஜாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம 5 வகையான வாழை வந்து இப்போது பிளான் பண்ணி இயற்கை விவசாயத்தில் வலைய வச்சு இப்போது கொண்டு வந்துட்ருக்கோம்.
1: மோகன்தாஸ் ஐயாவை வந்து தேனி வளர்ப்பாளர்னு சொல்ல முடியாது.
0: இல்லைங்க, என்னுடைய ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அதை வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணி செய்யணும் தான் ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்தப்போ தான் எல்லாருக்குமே இது எல்லா விதமான பொருட்களும் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு 60 ஏக்கர் நிலம் வந்து இப்போது லீஸுக்கு எடுத்து
1: 60
0: ஏக்கர் அங்கே வந்து பலவிதமான மரங்கள், பழ வகைகள் அந்த மாதிரிலாம் வச்சு அதையும் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே ஒரு 40 மாடு இருக்குது, அதில் நெய் உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு வந்து முக்கியம் வந்து திருவள்ளூர் மக்களுக்கு இயற்கையான பொருள், நல்ல பொருள் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இறங்கி இப்போது வேலை செஞ்சிட்ருக்குறோம். தேன்லேயும் நல்ல ஒரு நமக்கு சப்போர்ட் இருக்குது. அரசாங்கத்து மூலியமாகவும் நமக்கு நிறைய பேர் நமக்கு பெட்டிக்கு ட்ரைனிங்க்கு வாங்கி நமக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பயிற்சியும் அளிச்சிட்ருக்குறோம். நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது.
1: தேனி வளர்ப்புக்கு பயிற்சி கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: ஒரு கிலோ தேன் என்ன ரேட்டுங்க
0: ஐயா? நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து இந்த தேனி சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் வியாபாரமாக கொண்டு போயிட்டாங்க. உண்மையாக சொல்லணுன்னா கலப்படம்,
1: வெள்ளைப்பாகு இருக்கும்,
0: வெள்ளைப்பாகு சர்க்கரை ரெண்டுமே போடாமல் கூட வெறும் ஒரு 2-3 லிக்யூடை மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்து தேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னுடைய பாலிசி எப்படின்னாக்கா, நம்ம பண்ணை அமைச்சிருக்கிற இடம் வந்து ஆர்கேபேட்டையில் அம்மையார் குப்பம்ன்ற ஒரு வில்லேஜில் பண்ணை அமைச்சிருக்கோம். அங்கே தான் நம்மளுடைய லீஸுக்கு எடுத்த ஒரு 60 ஏக்கர் நிலம் இருக்குது.
1: அதில் தான் தேனி வளர்க்குறீங்க?
0: வளர்க்குறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பள்ளிப்பட்டு 45 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்த மாதிரி நம்ம பண்ணை இருக்கிறதுனால நாம் தேவையில்லாத ஒரு இன்க்ரீடியன்ஸு, ஃப்ளேவர்ஸு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். 15 நாளில் 10 கிலோ தேன் எடுப்பேன், 1 மாதத்தில் 1000 டன் தேன் எடுப்பேன் அந்த மாதிரிலாம் சாத்தியமே கிடையாது. நம்மக்கிட்ட வந்து 3 மாதத்துக்கு 1 கிலோவே வரும்.
1: எத்தனை புட்டியிலேருந்து?
0: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ.
1: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ தேன்
0: 3 மாதத்தில்
1: தான் கிடைக்கும்.
0: 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு பெட்டி வந்து பிரிக்கிறதுனால அதுலேருந்து ஒரு இதர வருமானம் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 600 ரூபாய்க்கு டெலிவரியோடு சேர்ந்து கொடுத்துட்ருக்குறோம்.
1: 1 கிலோ தேன்
0: அவரேஜான பைசு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொருள் வந்து ஏழை மக்களும் வாங்கி சாப்பிட்ணும், பணக்காரங்களும் வாங்கி சாப்பிட்ணும், நடுத்தர மக்களும் வாங்கி சாப்பிட்ணும். ஐயோ அவர் வந்து விலை அதிகமாக விற்கிறாரு, நம்ம வாங்க முடியலையே, ஆனால் பொருள் நல்ல பொருளாச்சேன்ற ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. அதனால் நடுத்தரமான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணுறதும்.
1: ஏன்னாக்கா
0: பிளாஸ்டிக் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாளடைவில் வந்து இது வந்து நம்ம உணவுப் பொருள் ஒரு ரெண்டு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு வரைக்கும் தான் தாங்கும். ஆனால் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லான்னு வச்சுருப்பாங்க. குழந்தைக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கொடுக்கலான்னு ஒரு யோசனையில் இருப்பாங்க. அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டென்ட் பிபின்னு சொல்லுவாங்க, அது கண்டென்ட் வந்து மெல்ட் ஆகி நம்ம தேனோட கலக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்ட்டு கண்ணாடி குடிவில் தான் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி அதுக்கு சேஃப்டியாக போகணுன்றதுக்காக நிறைய சேஃப்டி ஐட்டம்லாம் பண்ணி பேக் பண்ணி தான் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் கஸ்டமருக்கு நான் டேரெக்டாகவே கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் ஆர்டர் போட்டாங்கன்னா டேரெக்டாக போனால் போகுது, பஸ் வேறு நமக்கு டேரெக்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு திருவள்ளூருக்கு பார்த்திங்கன்னா 80-90 கிலோமீட்டர் இருக்குது, பஸ் பிடிச்சி வந்து நேரிலே கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, நாளைக்கு பாட்டில் உடஞ்சி போச்சு, நான் கொடுத்த காசு வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகக்கூடாதுன்ட்டு நானும் வந்து நேரில் பார்க்கணும் அந்த கஸ்டமர் எப்படி இருக்காரு, என்ன அவருக்கு வேறு ஏதாவது தேவையா அப்படின்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். அதுவும் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களும் ஒரு ஹாப்பியான ஒரு இது பண்ணுறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது.
1: மோகன்தாஸ் ஐயாவுடைய தேன் வந்து தரமானது தாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்
0: ஐயா? நான் வந்து நம்ம அரசாங்கத்தில் டெஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறேன். இன்னொன்று இப்போ அக்மார்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்.
1: அக்மார்க் அப்ளை பண்ணியிருக்கேன்,
0: அது வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்திய தேனி ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம மெம்பராக இணைச்சிடுறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது நம்மக்கிட்ட, ஜிஎஸ்டி இருக்குது, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எஃப்எஸ்எஸ்ஐ நாமினேஷன் பிரகாரம் அந்த இன்ஜெக்ஷன் மெடிசன் அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்ருக்குறோம். நம்மக்கிட்ட மிஷினரி வந்து பார்த்தா எதுவும் கிடையாது. நம்ம ஒன்றே ஒன்று அறுவடை பண்ணுறக்கூடிய இயந்திரமும் வடக்கட்டி இந்த ஃபில்டர்னு சொல்லுவாங்க, இது மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ராசஸிங் யூனிட் கிடையாது. இயற்கையான பொருள் அதில் என்ன வருதோ அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம இருக்கோம். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ எவ்ரி 4 மந்த் ஒரு வாட்டி

0: டெஸ்டிங்கு கொடுத்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி சம்பவிச்சதால்
1: உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், மோகன்தாசை அவன் நம்புகிறோம். ஆனாலும் வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வரார்,
0: ஆமாம்,
1: உங்கள் தேனை வாங்குறார், அவர் வந்து உங்களுடைய தேன் சுத்தமான தேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பரிசோதனை லோக்கலாக பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
2: கண்டிப்பாக இருக்குங்க. இதில் நிறைய பரிசோதனையை வந்து ஒரு கன்சூமர் வந்து டைரெக்டாக வந்து ஒரு பரிசோதனை பண்ணுறதுக்கு நிறைய பரிசோதனை இருக்குது. இதில் வந்து ஒரு பேப்பர் மேலே போட்டு காமிப்பாங்க, கீழே ட்ராப் ஆகக்கூடாதுன்னு வாங்க, நாய்க்கு ஊற்றுவாங்க, நாய் குடிக்கக்கூடாதுன்னு வாங்க, நெருப்பு வச்சு பார்ப்பாங்க, நெருப்பு எரியக்கூடாதுன்னு வாங்க, அதுக்கப்புறம் நிறைய இதுவும் வச்சுக்கங்களேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, குழந்தையிலேருந்து இருக்குது, நான் டெய்லி அதை ஆர்வாஷ் பண்ணக்குள்ள நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. நாய் சாப்பிடுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா இது வந்து ஜீனி தண்ணி, இது எறும்பு சாப்பிடுதுன்னுவாங்க. தேனி வளர்ப்பில் முதல் எதிரியே எறும்பு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை மரத்தில் ஒரு வாழைப்பூ இருக்குதுன்னு வச்சிங்க, அந்த வாழைப்பூவில் எறும்பும் இருக்கும் தேனியும் இருக்கும். ஏன் எறும்பு அங்கே போச்சு? வாழைக்காய் சாப்பிட போல இல்லை, எறும்பு வந்து வாழைக்காய் சாப்பிடாது, அப்போ ஏன் வாழைக்காயில் எறும்பு இருக்குது? ஏன்னா அந்த மகரந்தத்தில் இருக்கிற அந்த தேனை சாப்பிட்றதுக்கு தான் அந்த எறும்பு அங்கே போகுது. அப்போது அதையும் சாப்பிட்ட எறும்பு தேனி பெட்டிக்கும் வரும். அதுதான் முதல் எதிரியே வந்து எறும்பு தான், எங்களுக்கு சவாலாக இருக்கிறதே எறும்பு தான். அப்போ தேனை வந்து எறும்பும் சாப்பிடும், ஏன்னா இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள், அதனால் தேன் வந்து கண்டிப்பாக எறும்பு சாப்பிடும். அந்த பரிசோதனையெல்லாம் வந்து பார்த்துட்டு தேன் எறும்பு சாப்பிட்டு உங்களுக்கு போலி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் ஒரே ஒரு பரிசோதனை, ஒன்று லேபிளை கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், ரெண்டாவது நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில்வர் தட்டில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தேனை சென்டராக ஊற்றிட்டு அந்த சில்வர் பாத்திரத்தை லேசாக ஆட்டினீங்கன்னா தேன் கூடில் இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப்பு வந்து இந்த ஒரிஜினல் தேனில் வந்து அப்படியே உருவாகும். இது டூப்ளிகேட் தேனில் இந்த சக்கரை தண்ணி கொடுக்குறதுலலாம் உருவாகாது, நேச்சுரலாக இயற்கையாக வர தேனில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முதல்ல இருக்கிற ஒரு டெஸ்டிங் பர்பஸ்.
1: ஒரு 300 தேனி பெட்டிகள் வச்சுருக்கிறதா சொல்கிறீங்க, இவ்வளவு தேனி பெட்டிகளுக்கும் அங்கங்கே பூக்கள் இருந்தால் தானே நமக்கு தேன் கிடைக்கும்?
2: கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் நாங்கள் அதுக்கு மாதிரி தான் இயற்கை விவசாயிகளை இப்போ தென்னந்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம், வாழைத்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி என்னுடைய பண்ணை வந்து 60 ஏக்கர், 60 ஏக்கர் வந்து நாங்கள் மற்ற பயிர் வகைகள் எதுவும் பண்ணல, எல்லாமே மர வகைகள், காய்கறிகள், இந்த மாதிரி பழங்கள் தான். அப்போது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அங்கே மரங்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து எங்களுக்கு 40 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது, அதனால் எங்களுக்கு அந்த ஒரு இடையூறு இல்லை.
1: அது ஒரு அனுகூலம் உங்களுக்கு?
2: ஆமாம், அது உண்மையாலவே சொல்லணும்னா இயற்கை அதுக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. நான் நிறைய தேன் பண்ணை வச்சுருக்கவங்களெல்லாம் போய் பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல ஒரு 10 தென்னை மரம் தான் இருக்கும், அங்கே ஒரு 40 பெட்டி வச்சுருவாங்க, நான் நல்லா தேன் எடுக்கிறேன், நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு வாங்க. ஒரு ஒரு ஒரு 10 ஏக்கரில் மாமரம் இருக்கும், மாமரத்தை ஃபுல்லாக வந்து தேன் பெட்டி வச்சுருப்பாங்க, நான் நல்லா வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அதில் ஒரு விஷயம் எனக்கு புரியல, மாமரம் வந்து வருஷத்துக்கு 2 முறை தான் பூக்கும், 1 முறை நல்ல ஒரு ஈல்டு, அந்த ஒரு மாதம் பூ இருக்கும், ரெண்டாவது கார்காயின்னு சொல்லுவாங்க, அது வந்து சிம்மா கொஞ்சமாக காய்க்கும். இது எப்படி சாத்தியமாகுதுன்னு நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், நானும் யோசனை பண்ணுவேன்.
1: ஒரு பெட்டியில் தேனீக்கள், அந்த ராணி தேனி, வேலைக்கார தேனி, இப்படி பல்வேறு வகையான தேனீக்களை உண்டி விடுறீங்க, அந்த ஈக்கள் நமக்கு எங்கே கிடைக்கும்? ஒன்று, இந்த ஒரு பெட்டியில் வச்ச இந்த தேனீக்கள் வந்து எவ்வளவு காலம் அதிலே இருக்கும், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நமக்கு 3 மாதத்துக்கு 1 முறை அதில் தேன் கிடைக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்போ இந்த பெட்டிகளெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க?
2: ஐயா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஒரு ஆண்டு, இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் வந்து தேன் கண்டினியூஸாக எடுக்கலாம். ஓகேங்களா, ஜனவரிலையும் தேன் எடுக்கலாம், பிப்ரவரிலையும் தேன் எடுக்கலாம், மார்ச்லேயும் தேன் எடுக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வறட்சி, இந்த டைமில் தேன் எடுக்க முடியாது. இந்த மாதம்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பெட்டியை வந்து பிரிக்கணும், ராணியை ரெண்டு, ஒரு பெட்டியில் இருக்கிற ஒரு ராணி தான், அந்த ஒரு ராணியை வந்து 2 ராணியாக உருவாக்கணும், இன்னொரு ராணியை உருவாக்கி பெட்டியை பிரிக்கணும். பராமரிப்பு, நோய்கள் வரும், தேனீக்களுக்கு நோய்கள் அடிக்கடிக்கு வரும், அந்த நோய்களெல்லாம் பராமரிப்பு பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மெழுகுன்னு பூச்சி அப்படின்னு இருக்குது, இது வந்து தேனீக்களில் பெரிய சவாலே, அதுதான் அது அதை வந்து அதெல்லாத்தையும் நீக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி பெட்டிகளை வந்து டெவலப் பண்ணி அடுத்து வேறு எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும், மாற்றணும், இன்னும் அந்த மாதிரி அந்த 3 மாதங்கள் இதுக்கு சரியாக போய்டும். மறுபடியும் ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதம் தேன் எடுக்கலாம், நவம்பரில் மழை, அதனால் தேன் எடுக்க முடியாது. மறுபடியும் டிசம்பர்லேருந்து மறுபடியும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நிற்க ஆரம்பித்து பூக்கள் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பித்து மறுபடியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மறுபடியும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6 மாதம் தேன் எடுக்கலாம், 6 மாதம் வந்து மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாதம் தேன் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மீதி இருக்கிற 6 மாதத்தில் பெட்டிகளை உற்பத்தி பண்ணணும். தேனை உற்பத்தி பண்ண முடியாது, பெட்டிகளை உற்பத்தி பண்ணி பெட்டிகளை வந்து வியாபாரம் பண்ணலாம்.

0: இன்னொன்று வந்து நீங்கள் பெட்டிகளுக்கு தேனீக்கள் எங்கே வாங்கலான்னு கேட்டீங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. மெயினாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரி ஆராய்ச்சி நிலையங்களில் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எல்லா கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கேயும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, சப்சிடியில் கொடுக்குறாங்க.
1: மெயினாக வேளாண் அறிவியல் நிலையம்,
0: ஆமாம்,
1: வேளாண் ஆராய்ச்சி நிலையம்,
0: ஆராய்ச்சி நிலையம் ரெண்டு இடத்துலையும் வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்க.
1: உங்கள்கிட்ட இருக்குமா?
0: எங்ககிட்ட இருக்குது, நாங்களும் கொடுக்குறோம்.
1: வேறு என்னென்ன உபப்பொருட்கள் கிடைக்கும்
0: தேன்பெட்டியில்? ஐயா, தேன் மெழுகு எடுக்கலாம். தேன் மெழுகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நிறைய லிப்ஸ்டிக், அழகு சாதன பொருட்கள் வந்து

0: ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 13-14 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. அதுக்கு நான் இது வரைக்கும் அதை இன்னும் ஈடுபடலை.
1: அது என்ன வெனம்?
0: அது பாய்சன்,
1: விஷம்.
0: விஷத்தை எடுத்து, அந்த தேனியுடைய விஷத்தை எடுத்து இப்போ கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய, அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த ரெண்டு பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய மகரந்தம் எடுத்து தனியாக விற்கிறாங்க. ராயல் ஜெல்லி அதை எடுத்து தனியாக சேல் பண்ணலாம், அதுக்குண்டான ஒரு இது இருக்குது. வெறும் ராணியை மட்டுமே உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுற ஒரு அமைப்பும் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுக்கு அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க. வெறும் ராணி மட்டும் டெவலப் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க, அதுலேயும் வருமானம் இருக்குது.
1: வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தீங்க, அங்கே கொஞ்சம் உடல் ரீதியான சிரமங்கள்லாம் ஏற்பட்டு திரும்ப வந்துட்டீங்க.
0: ஆமாம்.
1: அங்கே சம்பாதிச்ச சம்பார்த்தனை இங்கே கிடைக்குதா இப்போ?
0: இல்லையா, நான் சம்பாதித்த எதிர்பார்த்து இங்கே வரல. நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். எனக்கு 3 பேர் குழந்தைங்க இருக்காங்க, என் மனைவி, என் 3 குழந்தைங்க, என்னை அம்மா. எங்களுக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான எல்லா வருமானமும் என்னுடைய விவசாயத்து மூலிமா கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது, நல்லா சந்தோஷமாக இருக்கும்.
2: என்ன பட்டக்கா, தேனி வளர்ப்பு பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாக பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க பி சரவணன் அங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையா விளக்கம் கொடுத்துருந்தாங்கல்ல?
3: கேட்டேன் முத்தழகு, இயற்கை விவசாயத்துல முக்கியமான ஒண்ணு இந்த தேனி வளர்ப்புன்னு ரொம்பவே அழகா புரிய வச்சிட்டாரு
2: அக்கா. இந்த தேனி வளர்ப்ப எப்படி செய்யணும், அதுல இருக்கிற இதர பயன்பாடு பத்தியும் தெளிவா சொன்னாரு.
3: மருத்துவ குணம் உள்ள இந்த தேனை நாமளே சுத்தமான முறையில தேன் வளர்ப்பு செஞ்சு உற்பத்தி பண்ணா அதுல நமக்கு நல்ல லாபம் தான் போலவே.
2: ஆமாங்கா, இதுக்கு பயிற்சியும் தாராங்க, கடன் உதவியும் செஞ்சு தாராங்க. இதை நாம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்க்கா.
3: நிச்சயமா முத்தழகு, இந்த தகவலை உங்க மாமா வந்த உடனே சொல்லி தேனி வளர்ப்புக்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு நல்ல முறையில தேனை உற்பத்தி பண்ணிடலாம்.
2: கண்டிப்பாக்கா.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
5: கால்நடைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் வழிகோலும் பயிர் வகை தீவன பயிர் ரகங்கள். பயிர் வகை தீவனங்கள் கால்நடைகளில் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கின்றன. இப்பயிர்களில் அதிக அளவில் புரதச்சத்து, வைட்டமின்கள், தாது உப்புக்களான பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் உள்ளதால் கால்நடை தீவனத்தில் இச்சத்துக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களை விட பயிர் வகை தீவன பயிர்களின் விளைச்சல் குறைவாக இருப்பினும் கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் குறிப்பாக புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் இவ்வகை தீவன பயிர்களை இயற்கை புரத என்று அழைப்பது சாலச் சிறந்தது. இப்பயிர்கள் அடர் தீவனத்திற்கு ஒப்பாகவும் மேலும் அதற்கு மாற்று தீவனமாகவும் கருதப்படுகின்றது. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களுடன் பயிர் வகை தீவன பயிர்களை கலந்து கொடுப்பதால் தீவனத்தின் சுவை கூடுவதோடு உட்கொள்ளும் திறனையும் அதிகரிக்கின்றது. பயிர் வகை தீவன பயிர்களை தனி பயிராகவும் புல் மற்றும் தானிய வகை பயிர்களோடு கலப்பு பயிராகவும் பயிரிட்டு அதிக விளைச்சல் பெறுவதோடு சரிவிகித சத்துள்ள தீவனத்தை கால்நடைகளுக்கு அளிக்க முடியும். குறைந்த வயதுடைய பயிர் வகை பயிர்களை 50 முதல் 60 நாட்களில் அறுவடை செய்யலாம். பயிர் வகை பயிர்கள் காற்றில் உள்ள தலைசத்தினை வேர் முடிச்சுகளின் மூலம் மண்ணில் நிலைநிறுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது. கலப்பு மற்றும் ஊடு பயிராக பயிர் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. அதிக சுவையுடன் இருப்பதால் கால்நடைகளின் உட்கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. புல்வகை தீவன பயிர்களை விட 2 முதல் 3 மடங்கு அதிக புரதச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களை கொண்டது. கால்நடை தீவன விகிதாச்சாரத்தில் அடர்த்தீவன அளவை குறைத்து பயிர் வகை தீவனத்தை அதிகரிப்பதன் மூலம் தீவன செலவை குறைக்கலாம். பயிர் வகை தீவன பயிர்களில் குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால், தீவன தட்டைப்பயிறு ஆகியவை தீவனத்திற்கென்றே பயிரிடப்படுகின்றன. தீவன தட்டைப்பயிரை தவிர ஏனைய பயிர்களை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். பொதுவாக பயிர் வகை தீவன பயிர்கள் அதிக வறட்சி, சத்து குறைபாடு, நீர்த்தேக்கம் மற்றும் தட்பவெப்ப நிலை மாற்றங்களை தாங்கி வளராது. முதலாவதாக குதிரை மசால். தீவன பயிர்களின் ராணி என்று அழைக்கப்படும் குதிரை மசாலை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். கால்நடைகள் அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய தீவன பயிர்களில் முதன்மையானது குதிரை மசாலாகும். இப்பயிரில் அதிக புரதச்சத்தும் வைட்டமின் ஏ உயிர்ச்சத்தும் உள்ளதால் குதிரை, முயல் மற்றும் கோழிகளுக்கும் தீவனமாக

0: அளிக்கலாம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலும் பயிரிடப்படுகிறது. அடுத்ததாக கோ3, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தீவன பயிர் துறையிலிருந்து 2017 குதிரை மசால் கோ3 என்ற ரகம் வெளியிடப்பட்டது. மிருதுவான மற்றும் கரும்பச்சை இலைகளுடன் கூடிய அதிக தண்டுகளை உடையது. ஒரு ஹெக்டேருக்கு 125 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. இந்த ரகத்தில் அதிக புரதச்சத்து மற்றும் அதிக உலரேடை விளைச்சலும் கிடைக்கிறது. அடர்த்தியாக பூக்கும் திறன் கொண்டதால் கூடுதல் விதை உற்பத்தி கிடைக்கப்பெறுகிறது. விரைவாக தழைக்கும் திறனுடைய ஆண்டுக்கு 14 முறை அறுவடைகள் செய்யலாம். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65 நாட்களிலும், அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம். அதிக சுவை உடைய காரணத்தால் கால்நடைகள் மிகவும் விரும்பி உண்ணுகின்றன. அடுத்ததாக கோ4, குதிரை மசால் கோ4 என்னும் பயிர் வகை தீவன பயிர் வருடத்திற்கு ஒரு ஹெக்டேருக்கு 120 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இதன் புரதச்சத்து 18.6% ஆகும். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65 நாட்களிலும், அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் அறுவடை செய்யலாம். கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்திக்கு தேவையான கால்சியம் மற்றும் முக்கிய வைட்டமின்கள் இப்பயிரில் உள்ளது. கால்நடைகளால் பெரிதும் விரும்பி உண்ணக்கூடியது. அடுத்ததாக வேலி மசால். குதிரை மசாலை போன்று இல்லாமல் இப்பயிர் எல்லா மண் வகைகள் மற்றும் பருவங்களிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டது. வேலி மசால் பயிரை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இரவையில் மிக நன்றாக செழித்து வளரும் தன்மை கொண்டது. விதைத்து ஒரு வருட வளர்ச்சிக்கு பிறகு நீர் பாய்ச்சாமல் மானாவாரியில் பராமரித்து பசுந்தீவன விளைச்சலை பெறலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடியதால் மானாவாரி மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் கொழுக்கட்டை புல்லுடன் கலப்பு பயிராக பயிரிடலாம். இதனால் கால்நடைகளுக்கு சரிவிகித உணவளிக்க வழிவகுக்கிறது. அடுத்ததாக கோ1, தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இப்பயிர் 1976 தாய்லாந்து நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரகம் 19.2% புரதச்சத்தும், 27% உலர்ச்சத்தும், 55.3% செரிக்கும் தன்மையும் கொண்டிருப்பதால் இதை கால்நடைகளுக்கு குறிப்பாக ஆடுகளுக்கு சத்துள்ள தீவனமாக பயன்படுத்தலாம். பசுந்தீவன விளைச்சலாக ஒரு வருடத்தில் ஹெக்டேருக்கு 130 டன் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக கோ2, இந்த ரகம் வேலி மசால் கோ1 ரகத்தினை காமா கதிர் மூலம் சடுதி மாற்றம் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டது. ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 130 டன் பசுந்தீவன விளைச்சல் மற்றும் ஒரு ஹெக்டேருக்கு 33 டன் உலர் பொருட்கள் விளைச்சல் தரவல்லது. இதன் புரதச்சத்து 16.5% ஆகும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு ஏற்றது. அனைத்திந்திய அளவில் பயிரிட ஏற்றது. விதைத்த 70 முதல் 75 நாட்களிலும் முதல் அறுவடை செய்யலாம். அடுத்தடுத்த அறுவடைகள் 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியில் செய்யலாம். வேலி மசால் விதைகள் நன்றாக முளைக்க மிதமான வெந்நீரில் வேலி மசால் விதைகளை போட வேண்டும். 5 நிமிடங்கள் கழித்து நீரை வடித்துவிட்டு விதைகளை நிழலில் உலர வைத்து விதைத்தால் சுமார் 80% முளைப்பு திறன் கிடைக்கும். அடுத்ததாக தீவன தட்டைப்பயிறு கோ9. புரதச்சத்து மிகுந்த நார்ச்சத்து குறைவாக இருப்பதால் கால்நடைகள் தீவன தட்டைப்பயிரினை கழிக்காமல் விரும்பி உண்ணுகின்றன. மேலும் தானிய வகை தீவன பயிர்களான தீவன சோளம் மற்றும் மக்காசோளம் ஆகியவற்றுடன் கலப்பு தீவனமாக பயிரிட ஏற்றது. தீவன பயன்பாடு தவிர பிரச்சினைக்குரிய நிலங்களில் பயிர் வகை தீவன பயிர்களை பயிரிடுவதன் மூலம் மண்வளத்தை மேம்படுத்தலாம். உவர் நிலத்தில் குதிரை மசால் மற்றும் வேலி மசால், கலர் உவர் நிலத்தில் வேலி மசால் போன்ற பயிர்களை தேர்வு செய்து வளர்ப்பதன் மூலம் தீவன உற்பத்தியை பெருக்கலாம். மேலும் விதை உற்பத்தி செய்து விதைகளை மற்ற விவசாயிகளுக்கு விற்பதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். கால்நடைகளின் சரிவிகித உணவை உறுதிப்படுத்துவதில் பயிர் வகை தீவன பயிர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படிண்ணே?
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

நேரம் இப்போது 8 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக காதலர் தினம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

நேரம் 8:30 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. அடுத்ததாக ஸ்டார் படத்திற்காக கார்த்திக் சித்ரா சிவராமன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்போது 8:24. திரையிசையில் அடுத்ததாக கார்த்திக் மேகா குரல்களில் ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 7 அறிவு.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின்நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாலத்தில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவள்ளுவர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்தம் நகர், தேவகி நகர், ஆர்கே நகர், சங்கர்தாஸ் சுவாமிகள் நகர், செயின்ட் சிமோன் பேட், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் சாலை, வெள்ளவாறு வீதி, கர்மேல் மடம், டெபசன் பேட், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, ஆதிபராசக்தி கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர் பகுதி, காமராஜர் சாலை பகுதி, சாந்தி நகர், கோவிந்த சாலை பகுதி, சாரம், ராஜா ஐயர் தோட்டம், காமராஜ் வீதி பகுதி, சக்தி நகர், லெலின் வீதி பகுதி, சத்யா நகர் பகுதி ஆகிய பகுதிகளில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. திரை இசையில் அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது ஆசை படத்திற்காக.

நேரம் இப்போது 8:42. திரையிசையில் அடுத்ததாக ஜோடி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஏற்பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு முதலீட்டு தேவைகளுக்கு தனி நிதி அமைப்பதற்கான மத்திய அமைச்சரவையின் முடிவு இத்துறையை பெருமளவில் ஊக்குவிக்கவும் நாட்டின் அடுத்த தலைமுறை வர்த்தக தலைவர்களை உருவாக்கவும் பேருதவியாக இருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆணையம் அமைப்பதால் நாட்டின் போக்குவரத்து சூழலில் ஒருங்கிணைப்பையும் தரவுகளின் அடிப்படையிலான திட்டமிடல் நடைமுறைகளை ஊக்குவிக்க ஏதுவாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியான முறையில் நடைபெற்றது. இன்றைய வாக்குப்பதிவின் போது ஒரே ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுதடைந்த விவிபாட் கருவி உடனடியாக மாற்றப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடத்தப்பட்டது. வாக்குப்பதிவு

முடிந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் உள்ள வலுவறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பை வாக்காளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் நேரடி ஆய்வு மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்படும். இன்று லக்னோவில் நடைபெறும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 172 ரன் என்னும் வெற்றிலக்கை இந்திய அணிக்கு நிர்ணயித்துள்ளது. பெல்ஜியத்தில் பிறந்த அமெரிக்க விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்ஜன் நடப்பாண்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நியூட்ரினோ அணு துகள்களை ஆராய்வதற்கான ஐஸ் கியூப் ஆய்வகத்தை தென் துருவத்தில் நிறுவியதில் ஆற்றிய பங்களிப்புக்காக அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 9:30. இனி கேட்கலாம் சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக ராஜரிஷி படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: கிட்டத்தும் கிட்ட நற்கிட்டத்தா கத்தி மித்தல் கிட்டதாம் தற்கிட்டதாம் தற்கிட்டதாம்
1: கிழியிலே மரகதம் இதழில் சோமபானம்
0: தற்கிட்டதாம் தான்.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவள்ளுவர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்தம் நகர், தேவகி நகர், ஆர்கே நகர், சங்கர்தாஸ் சுவாமிகள் நகர், செயின்ட் சிமோன் பேன், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் சாலை, வெள்ளவாரி வீதி, கர்மேல் மடம், தெபசன் பேன், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, ஆதிபராசக்தி கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும், மேலும் சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை பகுதி, சாந்தி நகர், கோவிந்த சாலை பகுதி, சாரம், ராஜா ஐயர் தோட்டம், காமராஜ் வீதி பகுதி, சக்தி நகர், லெலின் வீதி பகுதி, சத்யா நகர் பகுதி ஆகிய பகுதிகளில் முற்றிலும் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. நேரம் இப்போது 9:37:50. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடும் பறவைகள் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடிய பாடல்.

இதமான ராகங்களும் தெவிட்டாத கானங்களையும் அள்ளித்தருகிறது இந்த இனிய இரவு வேளையில் தேன்மழை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கற்பகம் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன். தேன்மழை நிகழ்ச்சியில் நிறைவாக பார்மகளை பார்ப்பதற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

தித்திக்கும் இரவோடு தேன்மழை நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் தமிழ் பொன் கனிமொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். மக்கள் பங்கேற்பு அறிவியல் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 தமிழமது. சங்கத்தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய்வாடு, மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இயந்திரபுர தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு சூழல் காப்பதில் உடைகள், நெறிப்படுத்துபவர் திருமறை செல்வி. பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம், மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி நல்லவாடு வி தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்று மணியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு. மாலை 4 மணிக்கு குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன், இயக்கம் ராமண்ணா. நாளை மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, கவிதை என்ற தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை. பின்னர் 8 மணி முதல் 8:10 வரையிலும், அதன் பின்னர் 8:16 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 8:10 இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் அமர் பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லி அஞ்சல். 9:16 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10 மணி முதல் 10:35 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 35 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:35 முதல் 11 மணி வரை தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15

0: also held for Nagaon Lok Sabha seat in Assam. The counting of votes will be taken up on Friday. Shreyas Iyer's unbeaten 102 and debutant Naman Dheer's 3-wicket haul powered India to an 8-wicket win over the West Indies in the opening T20 in Lucknow tonight. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 11:10. சிந்தனை மலர். தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்பவனே சுதந்திரமான மனிதன். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் இந்த சிந்தனையோடு நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:44 இதே அலைவரிசையில் தொடங்கும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் நேரம் 11:10:40. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.